0: சுத்தத்தை விரும்பினார் என்கிற சத்தியத்தை இன்று நாம் பார்க்க வேண்டும். நமக்கு தேவனோடு கூட ஒரு சந்திப்பு தேவை. தேவன் நம்மை சந்திக்க வேண்டும். எப்பொழுது அவர் நம்மை சந்திக்கிறார்? நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அவர் சந்திக்க விரும்புகிறார். ஆண்டவர் மோசேயை சந்திப்பதற்காக கூப்பிட்டார் மலையிலே. ஆனால் 6 நாட்கள் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. 6 நாள் அவரே கூப்பிட்டார், மோசே நீ மாத்திரம் வா என்று. ஆனால் 6 நாள் வெளியேயே இருந்தான். காரணம், 6 நாட்கள் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். நம்மிலே இந்த உலக வாழ்க்கையிலே வாழும்போது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிகள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கணும். பரிசுத்தம் ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கையில், இயேசு சிலுவையில் மரித்த போது நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த பரிசுத்த வாழ்வு ஒவ்வொரு நாளும் நம்மில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை மறந்து கூட கூடாது. சாங்டிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ். அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாம்சம், சோதனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது வெளிப்படும். ஆனால் அப்படியே வாழ்ந்துவிடக்கூடாது. நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் நமக்கு வரணும். கரம் உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் ஏதோ வெதுவெதுப்பா இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து போவதற்கு என்னை அழைக்கவில்லை, என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிஃபிகல்ட் ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைப்பார், கஷ்டமான ஒரு புருஷன் இருப்பார், கஷ்டமான மனைவி இருப்பாள். இதெல்லாம் சரியாக இருந்தால் கஷ்டமான ஒரு மாமியார் வந்து சேர்ந்துருவாங்க, இல்லாட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சேர்ந்துருவாங்க, இல்லாட்டா வேலை ஸ்தலத்தில் உன் அதிகாரி பயங்கரமாக இருப்பார். இவங்கெல்லாம் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தெரியாமல் கல்யாணம் கட்டிட்டனோ, தெரியாமல் போயிட்டோன்னு நினைக்காத. ஒரு நாளுக்கு கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் வாழ்க்கையில் உன்னை நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்துவார். பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சரிதான் பாஸ்டர், ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் சந்திக்கும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மைதான், உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை ஆண்டவர் சரியாக்குவார். பாருங்கள், ஆண்டவர் உங்களோட கூட இடைப்படுவார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார், மகனை இதுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறேன், உன்னை பரிசுத்தப்படுத்திக்க, பொறுமையாயிரு, சகித்துக்கொள், ஒரு வாரம் ஓடும் நல்லா, அவர் திரும்ப வந்துடும். அந்த ஆட்கள் பேசினது வச்சதெல்லாம் திரும்ப வரும். இதெல்லாம் வரத்தான் செய்யும், ஆனால் விட்டுறக்கூடாது. கர்த்தாவை என் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழணும் இந்த உலகத்தில் என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வது நல்லது. முதலாவது ஆண்டவர் யாத்திராவும் 19:18 வாசிக்கும்போது, அக்கினி ஆக சீனாய் மலையில் இறங்கினார். வாசியுங்கள்,
1: கர்த்தர் சீனாய் மலையின் மேல்,
0: கர்த்தர் சீனாய் மலையின் மேல்
1: அக்கினியில் இறங்கினபடியால்,
0: அக்கினியில் இறங்கினபடியால்
1: அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது,
0: அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது.
1: அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று,
0: சூளையின் புகையை போல எழும்பிற்று,
1: மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது,
0: மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. ஒரு பரிசுத்தமான ஒரு தெய்வம், வல்லமை உள்ள தெய்வம், நியாய பிரமாணங்களை மக்களுக்கு போதிப்பதற்காக, வாழ்க்கை முறைகளை போதிக்க சீனாய் மலையிலே அன்றைக்கு இறங்கி வந்தபோது அக்கினியாக அந்த மலை மாறிற்று, புகைக்காடாய் மாறிற்று, மலை அதிர்ந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை அந்த மக்கள் பார்ப்பதற்கு முன்பு மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 10 யாத்திராம் 19:10 வாசியுங்கள்,
1: பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
0: மோசேயை நோக்கி,
1: நீ ஜனங்களிடத்தில் போய்,
0: ஜனங்களிடத்தில் போய்
1: இன்றைக்கும் நாளைக்கும்,
0: இன்றைக்கும் நாளைக்கும்
1: அவர்களை பரிசுத்தப்படுத்து,
0: அவர்களை நீ பரிசுத்தப்படுத்து,
1: அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து,
0: அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்திப்பதற்கு முன்பு அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லுகிற வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 3 காரியங்களை அவர் அங்கே காண்பிக்கிறார். 1, உன் வஸ்திரத்தை சரியாக்கு, பரிசுத்தப்படுத்து. 2, இந்த மலையின் பக்கமாக ஒருத்தர் வரக்கூடாது, தூரத்தில் நில்லுங்க. மலையை தொடுகிற ஆடு மாடானாலும் சரி, எந்த மனுஷனாலும் சரி மரித்து போவான். அதனால அந்த தூரத்தை கீப் அப் பண்ணுங்க, தூரத்தில் நில்லு. மூணாவது, அந்த கொடும் காற்று, அக்கினி, அந்த புகை, இவைகள் எல்லாம் ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தம் வர வர துணிக்கிறது, அவைகளெல்லாம் கேட்கும் போது ஒரு பயப்படத்தக்கவராக அவர் இருக்கிறார். பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் அவர், பயப்படத்தக்க ஒரு தெய்வம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகினால் மூன்று அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில். முதல்ல வஸ்திரத்தை சரியாக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தவர்கள் வஸ்திரத்தை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தோல் உடைகளை உண்டு பண்ணி பலியிட்டு அந்த வஸ்திரத்தை சரிப்படுத்தினதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ரெண்டாவது, யாக்கோபு பெத்தேலுக்கு போ, அங்கே ஆண்டவர் உன்னை சந்தித்தார் என்று நாம் வாசிக்கும் போது, யாக்கோபு ஆதியாகமம் 35:2 அவர்கள் வஸ்திரங்களை மாற்றினார்கள். ஏல்பெத்தேல் என்று பெயரிட்ட அந்த இடத்துக்கு போகும்போது வஸ்திரங்களை மாற்றினார்கள், விக்கிரகங்களை மாற்றினார்கள். அவர்கள் பரிசுத்தமாக அந்த இடத்துக்கு போக ஆண்டவர் அழைக்கிறார். யோசேப்பு அவன் சிறைச்சாலையின் வஸ்திரத்தை தரித்திருந்தவன், அவன் வஸ்திரத்தை மாற்றி அவன் ராஜாவின் சமூகத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம், எரேமியா 52:33 வாசித்தால், யோயாக்கீம் என்னும் ஒரு ராஜா சிறையிலே இருந்தவனை அந்த பாபிலோனின் ராஜா உயர்த்தினான், அவன் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது. வஸ்திரங்கள் என்று சொல்லுவது எக்ஸ்டர்னல் லைஃப். உங்க வாழ்க்கையில எக்ஸ்டர்னல் லைஃப் சுத்தமா இருக்கணும். அது மாத்திரம் இருந்தா போதாது. புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நீதியின் வஸ்திரங்களை கத்தர் கொடுக்கிறார். நீங்கள் பரிசுத்தமான வெண் வஸ்திரத்தை தரித்திருக்க வேண்டும் என்று உள்ளான வாழ்க்கையின் பரிசுத்தத்தை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் பக்கத்தில் வராது என்று சொல்லி டிஸ்டன்ஸில் வைத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி பலியாக மாண்டுபடினால், தேவன் அந்த பலியை அங்கீகரித்தபடியினாலே திரைச்சேலை ரெண்டாக கிழிந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு சமீபமாய் என் பக்கத்தில் வந்தாலும் நான் வரலாம், நான் உன் பக்கத்தில் சமீபமாய் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுக்காக ரெண்டு கைகளை வைத்து இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ யாரை பிடித்து கொண்டும் போக வேண்டியதில்லை, அவர் தாமே நமக்கு வெளிப்படுகிறபடியினாலே நெருங்கி அவரோடு கூட வாழ கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைத்திருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, ஆண்டவர் வெளிப்படும் போதெல்லாம் அக்கினி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அக்கினி என்று சொல்லுவது வேறு ஒன்றுமல்ல, பரிசுத்த ஆவியின் அக்கினி. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் ஒவ்வொருவரும் மேலும் அக்கினி இறங்கி வந்ததை நாம் படிக்கிறோமே. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை பரிசுத்த ஆவியினால் மாத்திரமல்ல அக்கினியினால அபிஷேகம் பண்ணுவேன். எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி தூரத்தில் இருந்த எங்களை இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீர். வீடுகளிலே நாங்கள் இருந்து ஆராதிக்கும் போது எதை இழந்தாலும் உம்முடைய அபிஷேகத்தினுடைய ஒரு அக்கினி மாத்திரம் எங்களை விட்டு குறையவே கூடாது. சார்ல்ஸ் ஃபின்னி என்ற தேவனுடைய ஊழியரை ஆண்டவர் எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதெல்லாம் அந்த அக்கினியை இழந்தாரோ, அன்றைக்கு தேவ சமூகத்தில் காடுகளுக்குள்ளே போய் 3 நாள் ஜெபம் பண்ணி அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு தான் அவர் ஊழியத்துக்கு வருவாராம். இந்த அக்கினி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஆண்டவர் யாத்ராகமம் 3:5 ஆண்டவர் மோசேயை எப்படி சந்திக்கிறார் வாசியுங்கள். யாத்ரா 3:5,
1: அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று அவர் சொல்லுகிறார். மோசே அவனை ஆண்டவர் சந்திக்கிறார்.
0: சந்திக்கிற இடத்துல அவனை பார்த்து சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியும் பாதரட்சியை கலற்றி போடு. அதனுடைய அர்த்தம், உன் நடைகளை சரிப்படுத்து. உன் நடையை சரிப்படுத்து. ஆண்டவர் 99 வயதில் ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாமே, நான் சர்வ வலிமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. ஆண்டவர் அவனை சந்தித்து பேசும்போது உத்தமனாயிரு. ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் இதற்காக அதிகம் ஜெபிக்கணும். உன்னுடைய நடைகள் சரியா இருக்குதா? உன் பார்வை, உன் நட, உன்னுடைய செயல்கள், உன் சிந்த, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கிறதா? தேவன் உன்னை சந்தித்து அழைக்கிறார். அங்கே மோசேக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அவன் எகிப்திலே பல கலைகளையும் வித்தைகளையும் கற்றவன். ஆனால் அவனை ஆடு மேய்க்க கொண்டு வந்து அவன் தன்னில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, அவனை அழைக்கும் போது சொல்லுகிறதெல்லாம், நீ பரிசுத்தமாக இருக்க இடத்துல உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு முட்செடி தீப்பிடித்து எரிகிறது, சாதாரண முட்செடி தீப்பிடித்து எரிகிறது, ஆனால் அது எரிந்து போகவில்லை. ஆண்டவர் நம்மை சாதாரணமானவர்கள், நம்மிலே ஆண்டவர் வெளிப்படும் போது நம்மிலே ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உன்னை அவர் எரிந்து போக விட மாட்டார். அற்புதம் செய்து உன்னை அழைத்து உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். 10 வாதைகள் எகிப்துக்கு வந்தபோது மோசேயினுடைய கைகளில் உள்ள கோல் அற்புதங்களை செய்தது. மோசேயினுடைய கையில் உள்ள கோல் செங்கடலை பிளந்தது. அத்தனை லட்சம் மக்களையும் நடத்த இந்த சந்திப்பு தான் அவனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது. கைகளை உயர்த்தி, உங்களையும் என்னையும் ஆண்டவர் சந்தித்து, நல்ல கரம் உயர்த்தி, நல்ல பால்கனியில் மேலே 2வது மாடியில், கீழே கார் பார்க்கிங் ஏரியாவில், மேலே ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புவது உங்களை சாதாரணமாக அல்ல, உங்களை சந்தித்து உங்களை மாற்றி அமைக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்து நீ இருக்கிற இடத்தில் ஒரு வல்லமையான ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று உன்னை பிரித்தெடுத்துக்கொள். கர்த்தர் இந்த மோசேயை சந்தித்து பரிசுத்தம் என்று பேசினதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 5:15 வசனத்தை வாசிப்போம். யோசுவா 5:15.
1: அப்பொழுது
0: கர்த்தருடைய சேனையின் அதிபதி
1: யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு.
0: பாதத்தில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு.
1: நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார்.
0: இங்கே நாம் பார்க்கும்போது யோசுவா பயந்து கொண்டிருக்கிறான். அவன் கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். நிறைய போராட்டங்கள், இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனத்தை நடத்தணும். அப்போ யோசுவாவுக்கு, யோசுவாவே நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திடமனதாக இருப்பான், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடையும் நான் இருப்பேன் சொன்ன ஆண்டவர் அவனுக்கு நேரடியான ஒரு சந்திப்பை கொடுக்கிறார். அந்த சந்திப்பு தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட பேசணும். நீங்கள் எப்பவும் ஏதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏதோ அந்நிய பாஷை பேசுகிறேன், ஏதோ என் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், என் தேவைகளுக்காக இந்த உலகத்தில் கஷ்டமான இந்த நாட்களில் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்ற எண்ணத்தோடு வாழாமல் ஆண்டவருடைய சந்திப்பு உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய சந்திப்பு உங்களை மாற்றிவிடும். வால்டர் பக்லர் என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஜபமெல்லாம் குறைந்து போய்விட்டது. அவருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய்விட்டார். ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தார், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை சந்திப்பேன், அதிகாலையில் 3 மணிக்கு எழும்புவேன் என்று சொல்லி 3 மணிக்கு எழும்பினார். அவர் ஆண்டவரை சந்தித்தார். ஆண்டவரை பார்க்கறதுக்கு காத்திருந்தார். வேற ஒன்றுமே ஜெபம் பண்ண மாட்டார். பேசாமல் போய் அப்படியே மேலே வானத்தை பார்த்து, உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்கணும், என் வாழ்க்கையை மாற்றணும்னு ஜெபம் பண்ணுவாராம். விடவே இல்லை. 1 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கார். 1 வருஷம் ஒரு அசைவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் காலையில் 3 மணிக்கு எழும்பி போய் உட்கார்ந்து அப்படியே ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற போல உட்கார்ந்துருப்பார். ஆனால் ஒரு நாள் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. 1 வருஷத்துக்கு பிறகு ஒரு காலடி தடம் சத்தம் கேட்குது. அவருடைய வாழ்க்கையில் மாற்றம், ஒரு பெரிய சந்தோஷம் வருது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடைய பிரசன்னம் வந்து சொல்லுது, மகனே 1 வருஷமாக நீ எனக்கு விடாமல் காத்திருந்ததை நான் பார்த்தேன், உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை சந்தித்து அவருடைய ஊழியத்தை முற்றிலும் மாற்றிட்டார். எத்தனை பேருக்கு அதை விசுவாசிக்கிறேன். டிஎல் ஆஸ்போன் என்ற ஒரு ஊழியர், அசம்பிளிஸ் ஆஃப் காட் மிஷினரி, இந்தியாவுக்கு வந்தார். லக்னோவில் அவர் 10 மாதம் ஊழியத்தில் ஈடுபட்டார். 1 ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. திரும்ப அமெரிக்காவுக்கு போனார். அவர் அங்கு போய் ஹேமன் என்ற ஒரு அம்மாவுடைய கூட்டத்தில் இயேசுவை சந்திப்பது என்ற ஊழியத்தை அதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். தன்னுடைய அறைக்குள்ளே போனார், பூட்டினார். ஒய்ஃபை பார்த்து சொன்னார், நான் வெளியே வரவே மாட்டேன், யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் ஆண்டவரை சந்திக்கும் வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன் என்று அந்த அறையை பூட்டி கொண்டார். அவர் 40 நாட்களுக்கு மேலே அவர் ஒன்றும் சாப்பிடாமல் ஆண்டவர் சமூகத்தில் வெறும் தண்ணீர் குடித்து அங்கே காத்திருந்த போது ஆண்டவர் அவரை சந்தித்தார், ஹீலிங் மினிஸ்ட்ரியை கொடுத்தார். மதுரைக்கு அவர் வந்தார். லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அற்புத அடையாளங்கள் நடந்தது. அவர் மறிப்பதற்கு முன்பு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்தார். நான் அவரை பார்க்கிறதற்கு என்னை அழைத்து விட்டார். நான் போய் பார்த்தேன் அவரை. அவர் என்னோடு அன்பாய் உட்கார்ந்து பேசினார். அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசினார். ஆண்டவர் அவர் மூலமாக பெரிய காரியத்தை செய்தார். அது வாழ்க்கையின் சந்திப்பும் வாழ்க்கையின் பரிசுத்தம்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். 2 கை வைத்து எங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய சந்திப்பு உங்களுக்கு தேவை, பரிசுத்தம் உங்களுக்கு தேவை. இந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் சிலரை வந்து சந்தித்தார். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு அந்த கூடாரத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறான் பாருங்கள். அவன் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வழிபோக்கனை போல அவர் வந்தார். அவர் பரிசுத்தத்தை கண்டு அவன் வீட்டில் வந்து தங்கி உட்கார்ந்து சாப்பிட்டார். சோதோம் குமாரா பட்டணம் அழிய போகுது. அங்கே போகும்போது தூதர்களை மாத்திரம் அனுப்பிட்டார். பரிசுத்தமான தெய்வம் அந்த அசுத்தமான இடத்துக்கு போகலை. கை வேர்த்தி ஆண்டவரே வழிபோக்கனை போல அவர் வருவார், உன்னை சந்திப்பார். 2வது, யாக்கோபு அவர் சந்தித்த போது எப்படி சந்தித்தார்? மல்யுத்த வீரனை போல அவனோடு மல்யுத்தம் பண்ணி, யாக்கோபே நீ ஒரு எத்தனாக வாழுகிறாய், உன் பேரை மாற்றணும், நீ யார் என்பதை புரிந்து உன் பேரை மாற்றுன்னு சொல்லி அவனோட போராடின ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்க்கிறீர்கள். 3வதாக, ஆண்டவர் ஒரு எபிரேய புருஷர்களை அவர் சந்தித்தார். எங்கே சந்தித்தார் என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் அக்கினி சூளையில் போடப்பட்ட போது உபத்திரவத்தின் மத்தியில் அந்த உபத்திரவங்களில் அவங்க போன போது அவர்கள் நடுவே 4வது ஒரு நபராக உலாவினார். உன் வாழ்க்கையில் உபத்திரவத்தின் மத்தியில் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஆண்டவர் மாற்றி அமைத்து உன் நடுவே உலாவி வருகிற ஒரு ஆண்டவரை நீ பார்க்க முடியும். இங்கே சேனையின் அதிபதியாய் வருகிறார். அல்லேலூயா. கை வைத்து பயந்திருக்கிற இந்த யோசுவாவை சந்திக்க பரிசுத்தமாய் நீருவோம், பாதரட்சி களத்தில் நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லிவிட்டு அங்கே அவனோடு கூட பட்டயத்தோடு கூட வந்திருக்கிறார். ஏன்? உன்னோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ண ஒரு சத்ரு உனக்கு முன்னால் இருக்க முடியாது. இந்த சந்திப்புக்கு பின்புதான் எரிகோ கோட்டை தானாய் விழுந்தது. ஹல்லேலூயா. 6 அடி அகலம், 20 அடி உயரமான அந்த கோட்டைகள் தானாய் விழுந்தது. 31 ராஜாக்களை ஜெயிக்க வல்லமை அவனுக்கு கிடைத்தது. சூரியனே நில், சந்திரனே நில் என்று சொல்லத்தக்கதான அதிகாரத்தை ஆண்டவர் அவன் கையிலே கொடுத்தார். யுத்தத்துக்கு போகும்போது வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் அந்த எதிரிகள் மேல் விழ வைத்தார். எப்படி? இந்த சந்திப்பு தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. 2 கைகளை உயர்த்தி, உனக்கு விரோதமாய் நிற்கிற எதிரிகள், உனக்கு விரோதமாய் தடை செய்து நிற்கிற கோட்டைகள், சுவர்கள் இடிந்து விழத்தக்கதாக தேவன் உன்னை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய ஆவியின் வல்லமையினாலே சந்தித்து உன்னை மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கைபேத்தி, இயேசுவே உம்முடைய நாமத்தினால் அந்த சந்திப்பை நான் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்திப்பு வர வேண்டுமானால் மூணு முக்கிய காரியங்கள் தேவை. ஒன்று டெஸ்பரேஷன், வாஞ்சை தாகம் உனக்கு இருக்கணும் ஆண்டவரை சந்திக்கணும்னு. ஒரு தகப்பன்கிட்ட போய் மகன் கேட்டான், அப்பா நீங்கள் உங்கள் வல்லமையா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறாரு, அந்த ரகசியம் என்னப்பா அப்படிங்கிட்ட மாமகனே இன்னும் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ஒரு நதியில் ஆறில் போய் இறங்கினார். மகன் பின்னால் போனான். ஏதோ அப்பா குளிக்க போகிறாரு, ஏதோ சொல்லித்தர போகிறாருன்னு சொல்லி போனார். ஆனால் அந்த நடு ஆற்றில் வந்தபோது அவன் கழுத்தை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்சார். இன்னும் அமுக்கிக்கிட்டே இருந்தார். அவனுக்கு மூச்சு திணறுது. அவன் தட்டிக்கிட்டி பார்த்தான், கடைசியில் ஒன்றும் முடியலை. அப்பா கையை ஓங்கி தள்ளிட்டு வெளியே வந்து அவன் மூச்சு எடுத்தான். அப்போ அப்பா சொன்னார், அப்பா இப்படி உனக்கு இந்த மூச்சு போகிற அளவுக்கு நீ ஆண்டவர் அது நீ தேடிப்பார், உனக்கு இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தானாக நடக்கும் என்று கற்றுக் கொடுத்தார். நம்ம வாழ்க்கையில் காலையில் எழும்ப முன்னாலே பெரிய பாடாக இருக்குது. பைபிளை வாசித்து முடிக்க முன்னாலே எந்த பைபிளை வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கணும். மனசாட்சி குத்துதே, இல்லாட்ட பாஸ்டர் எதுவும் கேட்பாரோ, ஏதோ ஒன்றுக்கு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஒரு சாதாரணமாக இருக்கிறோம். அதல்ல, ஒரு அளவில்லாத தாகம் வேணும். ரெண்டு கை உயர்த்தி, இயேசுவே அளவில்லாத தாகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஒரு வாஞ்சை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த டிவியை பார்க்குற வாஞ்சியை விட, ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்குற வாஞ்சியை விட, பல சாப்பாட்டுக்கும் தூக்கத்து மேலே இருக்கிற வாஞ்சியை விட, உம்மை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள தாங்க. எல்லோரும் கை வைத்து கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற வீடுகளில் உட்கார்ந்துருக்குற நான் அதைத்தான் பார்க்க விரும்புகிறார். நியூஸை பார்க்குறேன், கொரோனா வைரஸ் எவ்வளோ பரவி இருக்குன்னு பார்க்குறேன். அதை விட பார்க்க வேண்டிய நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கணும். இந்த உலகத்துள்ள எந்த செய்தியை விட கர்த்தரை சந்திக்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளும் நமக்கு வருமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அந்த சேனையின் அதிபதி அவன் சந்திக்கிறதுக்கு முன்னால் 5:12 வாசி, 5:2 வாசிப்போம்.
1: அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்தியை உண்டாக்கி திரும்ப இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார்.
0: அப்போ ரெண்டாவது, உன் மாம்சம் வெட்டி எரியப்படணும், அதான் விருத்த சேதனம். கத்தரை சந்திக்கணுமா, வாஞ்சி இருக்கணும். கத்தரை சந்திக்கணுமா, உன் இருதயம் உன் காது விருத்த சேதனம் பண்ணப்படணும். உன் இருதயம் எதனாலேயோ நிரப்பப்பட்டிருக்கிறது. உன் காதுகள் பலவிதமான அசுத்தமான வார்த்தைகள்லாம் உன் காது குப்பத்தொட்டி மாதிரி நீ வச்சிருக்கிறியோ, அடைச்சிருக்குது குப்பைகள், அதெல்லாம் வெளியே எடுத்து சுத்தமாக்கணும். உன் காது கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். உன் இருதயத்தில் கர்த்தரை நீ விசுவாசித்து திறந்த இருதயம் இன்றைக்கு உனக்கு தேவை. அதை சரி பண்ணிட்டா கர்த்தர் உன்னை சந்திக்க முடியும். மூணாவது, நீ கர்த்தரை சந்திக்கணும். 5:12 வாசிப்போம்.
1: அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே
0: புசித்தார்கள். 40 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த மன்னா நின்று போயிற்று. அது வானத்துல இருந்து எளிதா வந்துச்சு. உனக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எளிதாக கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீனே தேடி, நீனே ஆண்டவர்கிட்ட கேட்டு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவர் உன் கூட பேசி, உன் ஆகாரம் என்னைக்கு சரியாக மாறுதோ, கடினமான அந்த ஆகாரம் நீயே கஷ்டப்பட்டு சும்மா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு கைவீசன்று வந்துட்டு வசனத்தை ஏதோ கேட்டுட்டு மறந்து வீட்டில் போய் இருந்தால் கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டருடைய வார்த்தையை உனக்குன்னு கேட்டு வாங்கணும். மற்றவங்க யாரோ தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனால உன் வாழ்க்கை மாறுறதில்லை. உனக்கு ஆண்டவர் பேசணும். கரம் வேத்தி ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக தோத்திரம். அப்படி செய்யும்போது சேனையின் அதிபதியாய் கத்தர் உன்னை சந்தித்து உன்னோடு கூட யுத்தத்துக்கு வருகிற தெய்வத்தை உன் வாழ்க்கையில நீ சந்திப்பாய். ஏசாயா 6:1-3 வாசிக்கும் போது இஸ்ரவேலின் தேவனாய கத்தர் உயர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க பார்க்கிறோம். கத்தரை ஆராதிக்கிறாங்க. அங்க ஆண்டவர் சொல்றார், நீ இப்போ உன்னை பரிசுத்தப்படுத்துறேன், உன் வாயை நான் தொடுவேன், உன்னுடைய உதடு அசுத்தமா இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பாடலை பாடுவோம். பரிசுத்தர் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். அங்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இந்த பாடலை பாடுவோமாக. ஆமேன்.

0: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
1: பரிசுத்தர் பரிசுத்தரே
0: பரிசுத்தர் பரிசுத்தரே கை வைத்து ஆண்டவர் அவர் பரிசுத்தர். ஏசாயா ராஜாவை பார்த்து கொண்டே இருந்த உலகத்துள்ள ராஜா சேனைகளின் கர்த்தராகி அவரை பார்த்தபோது அவன் கண்டது அவர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தொழுது கொண்டிருக்கிறதை பார்த்தான். அப்பந்தான் உணர்ந்தான், ஐயோ அசுத்த உதடு உள்ள மனுஷன், கர்த்தரை சந்திக்க சந்திக்க உன் வாழ்க்கையில் உன் அசுத்தங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று கண்டுபிடித்து பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு அக்கினி தழல் உன்னை சுத்திகரிக்கும் போது கர்த்தர் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறத காண முடியும். இதுதான் இன்றைக்கு தேவை. கர்த்தரை நீ பார்க்கும்போது அவர் பரிசுத்த, உன்னையும் அவர் பரிசுத்தப்படுத்த அக்னி தழலை அவர் அனுப்பி உன்னை சுத்திகரிக்கிறத பார்க்க முடியும். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3:4-5 வாசிக்கும்போது சுத்தமான பாகையை யோசுவாவின் தலையின் மேலே வைக்கிறார், அழுக்கு வஸ்திரத்தை அவனை விட்டு மாற்றி சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி அவனை கொண்டு நான் உனக்கு என்னுடைய ஆலயத்தின் நடுவே உன்னை நியாயம் விசாரிக்க வைப்பேன், நீ என் நடுவே உலாவி வர்றதுக்கு உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவேன் என்று அந்த யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய வலது பக்கத்தில் நின்று அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தேவன் அவனை அசட்டை பண்ணிட்டு அவன் சொல்கிற குற்றத்தை மாற்றிட்டு ஒரு பிரதான ஆசாரியராக பரிந்து பேசி அவனை முற்றிலும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு அவன் நடுவிலே உலாவி வருகிற ஒரு இடத்தை உண்டாக்கினது போல இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சாத்தான் உன்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் கர்த்தரதை கவனிக்க மாட்டார். காரணம், அவர் உனக்கு ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார், உனக்கு ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார். அவருடைய கிருபையின் ஆவி உன்னை பரிசுத்தப்படுத்த நீ பயப்படாத. இன்னைக்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. ஆண்டவர் உன்னை மாற்றி அமைத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துகிறத நீ காண முடியும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் என்கிற இந்த அனுபவம் இல்லாமல் எந்த பாவங்களுக்குள்ள நீங்கள் கட்டுப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அழுக்குகள் வேதனைகள் மனசு வேதனையோடு இருக்கிறது, இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக பரிந்து பேசி உன்னை அக்கினி தழலால் உன்னை தொட்டு உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஐயா இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கணும், என் வாழ்க்கை பரிசுத்தமாகணும். பல விதத்தில் சாத்தான் என் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறான்,

இந்த தெள்ளுபூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தாரல்லவா, நன்றின்னு சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அப்பா நன்றின்னு சொல்லுங்க, அப்பா நன்றின்னு சொல்லுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளம் நன்றியால் நிரம்புகிறதப்பா, நன்றியால் நிரம்புகிறது ஆண்டவரே. நீ செய்ததை நினைக்கிறோம், நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைக்கிறோம், நீ எங்கள் மேல் வைத்த அன்பை நினைக்கிறோம். நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய், எல்லாவற்றுக்கும் எல்லாவுமா, எல்லாவற்றுக்கும் மேலாய் எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை அற

தேங்க்யூ ராஜா. மனதார நன்றி செலுத்துகிறோம், மனதார நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தை நாளத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். இதுவரை சுமந்தீர், இனிமேலும் சுமப்பீர். இதுவரை போஷித்தீர், இனிமேலும் போஷிப்பீர். இதுவரை உயர்த்தினீர், இனிமேலும் உயர்த்துவீர். இதுவரை பாதுகாத்தீர், இனிமேலும் பாதுகாப்பீர். இதுவரை தப்பு வைத்தீர், இனிமேலும் தப்பு வைப்பீர். தேங்க்யூ ராஜா. நன்றி தகப்பனே. Hallelujah. Thank you, Father. Ullamella murugudaya unda nanbai ninaikkile. Ullamella murugudaya unda nanbai ninaikkile. Ethana besu

0: ஆக்கியது.
1: அவருடைய தகுதியையும் நம்ம தகுதியையும் நினைக்கணும். அப்படி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க கண்ணில் கண்ணீர் வந்துடும். மேவிபோசேத்து தாவீது ராஜா அழைத்து அனுப்பின போது உள்ள வந்து நிற்கும் போது ரெண்டு கால் முடமானவன், பிரமாணத்தின்படி அந்த ஏரியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது. சப்பாணி ஒருவனும் தாவீதின் கோட்டைக்குள்ள என்றாக கூடாதுங்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மேவிபோசேத்து ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறான். தாவீது அவனை பார்த்து சப்பாணியேன்னு கூப்பிடல, முடவனேன்னு கூப்பிடல, மேவிபோசேத்தேன்னு பேர் சொல்லி கூப்பிட்ட போது மேவிபோசேத்துக்கு உள்ளம் நன்றியால் நிரம்பி கண்களில் கண்ணீர். அவன் பார்த்து சொன்னான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ பெயர் சொல்லி அழைத்ததுக்கு என்னை, எனக்கு உங்க கண்ணில் தயவு கிடைச்சது அப்படின்னு. பல நேரத்தில் நாம் யார் என்பதை மறக்கிறோம்.
2: உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை

நம்மை நினைக்குது. என் உள்ளம் உருகுது ஆண்டவரே, உங்க அன்பை நினைக்க இல்லை, உம்முடைய அன்பை நினைக்க இல்லை. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல

Thank you, Father. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிற உணர்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே. கைவிடாத எங்கள் நல்ல மேய்ப்பரே, கல்வாரி நாயகனே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 68வது சங்கீதத்தின் 9வது வசனம், சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இழைத்து போயிருக்கிற, களைத்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, தளர்ந்து போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, ஆமன், உருகுலைந்திருக்கிற அவருடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்த விரும்புகிறார். அவருடைய ஜனமே அவருடைய சுதந்திரம். 1 பேதுரு 2 சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னே நாம் அவருடைய ஜனங்கள் அல்லாதிருந்தோம், இப்பொழுதோ நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம். முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம், இப்பொழுதோ நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் தேவன் நம்மை தம்முடைய ஜனமாக்கி இருக்கிறார், அவருடைய சுதந்திரமாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், தொடர்ந்து ஓட வைப்பார். கர்த்தர் திடப்படுத்துகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் இந்த வேளையிலே தியானிக்கும்படியாய் ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் 34:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன்.

ஏன் முறிவை கட்டுகிறா தெரியுமா? நீ குணமாக வேண்டியது அவசியம். ஏன் குணமாக வேண்டியது அவசியம்? நீ இன்னும் ஓட வேண்டும். நீ இன்னும் தம்முடைய ஜனத்தோடு சேர்ந்து ஓட வேண்டும். தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மேய்ப்பனால் நீ இன்னும் வழி நடத்தப்பட வேண்டும். நல்ல மேய்ப்பனவர் இழைத்து போயிருக்கிற தம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்துவார். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேடி திரும்பி தேடி கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவரின் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போற உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினே. ஹாலலூயா. கரம் பிடித்தனை வழி நடத்தும், கண்மணி போல காத்து கொள்ளும். ஹாலலூயா. கரை திரை இல்லா வாழ்வழித்து பரிசுத்த வாழ்க்கையில் பரிசுத்தமாயினை நடத்தி செல்லும். அழகான ஒரு பாடல், இந்த பாடலை நம்ம பாடி

துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளிலும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய அன்பை நினைத்துமை போற்ற உயர்த்த உம்முடைய நல்ல வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இழைத்து போவனுடைய சுதந்திரத்தை நீர் திடப்படுத்துகிறவர் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்படி திடப்படுத்தப்படுவார்களாக, இழந்த நன்மைகளை ஆண்டவர் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்த ஸ்தானத்துக்கு கதை திரும்ப அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே காயப்பட்டு ஆண்டவர் வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய காயங்களை கதர் கட்டுவீராக. கதர் ஆற்றி தேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எல்லா நன்மையினாலும் திருப்தியாக்குவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீராக. இன்னுமோடு கிட்டி சேர கிருபை செய்வீராக. ஆண்டவர் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி அணுகாதபடி கர்த்தாவே இரத்த கொட்டைகளை மூடி மறைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தருவீராக, சேமத்தை தருவீராக, கொள்ளை நோய் விலகும்படி செய்வீராக, வாதை நிறுத்தத்தக்கதாய் நிறுத்தி போடத்தக்கதாய் கர்த்தர் இரக்கத்தின் கரத்தை நீட்டுவீராக. உலக நாடுகள் எங்கிலும் தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் உம்மை அறியத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், உம்மை போற்றத்தக்கதாய், உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எழுந்தருளியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அதிகமாய் உம்மை நேசிக்க, அதிகமாய் உம்மை பிரியப்படுத்த, உமக்கு பிரியமானதே செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா மகிமை கணம் துதி ஸ்தோத்திரம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 13 அதிகாரம் 3-9 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைகளை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அன்பானவர்களே, இந்த மத்தேயு 13 அதிகாரத்திலே இந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து என்னுடைய தாய்ச்சபையிலே அதிகமாய் போதித்ததை நான் கேட்டிருக்கிறேன். இந்த முகாம்கள் ஒவ்வொரு ரிட்ரீட்லையும் இதை 4 4 விதமான நிலத்தை பற்றி பேசுவார். கிட்டத்தட்ட 4 ஒவ்வொரு நாளும் 1 அவ்வளோ இதில் ஆழமான சத்தியங்கள் இதிலே இருக்கிறது. ஆனாலும் இந்த 13 அதிகாரத்திலே இந்த சீஷர்களிடத்திலே இதை சொல்லும்போது அவர்கள் தெரியவில்லை, அதனுடைய அர்த்தம் தெரியாததுனால திரும்ப ஆண்டவர் ரொம்ப கேஷுவலாக இருக்கும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அவர் கொடுக்குற டெஃபினேஷனே, அவர் கொடுக்குற அர்த்தமே நமக்கு போதுமானதா இருக்கு. ஏசாண்டவர் சீஷர்களுக்கு கொடுக்குற விளக்கம் இன்னைக்கு அதே மத்தேயு அதிகாரம் 18 பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுப்பார். 23 வசனம் வரைக்கும் அதை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இது ஏசாண்டவர் கொடுக்குற டெஃபினேஷன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். என்னுடைய சீஷர்களுக்கு சொல்ற, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்ட, பாருங்க, அந்த வழி அருகே விதைக்கப்பட்டவனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. இந்த சத்திய வசனத்தை சங்கம் பண்ணும் போது அதை கேட்டு உணராதிருக்கும் போதுன்றார். அதுதான் வழி அருகே. அவனுடைய வாழ்க்கையில அந்த இருதயம் கடினமா இருக்கிறதுனால, அந்த இருதயத்துல அந்த வார்த்தைகள் கிரிய செய்யாதனால, உணராம இருக்கிறதுனால, பிசாசானவன் வந்து அதை வழி அருகே போட்ட வசனத்தை பொறுக்கி போட்டு போனான் என்று பார்க்க. 2 சாயல், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள் வேர் இல்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானே இடரல் அடைவான். பாருங்க, இந்த கற்பாறை இடத்திலே விதைக்கப்பட்டவனுக்கு என்ன சொல்றாருன்னா, வசனத்தை கேட்கறான், நல்லா டெவலப் ஆயிட்டு வருவான், ஆனா உபத்திரமும் துன்பமும் உண்டானே. உபத்திரமும் துன்பம், இன்னைக்கு உலக பிரகாரமா பல உபத்திரங்கள் வரும். நான் ஆண்டவரை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய குடும்பத்துல பல உபத்திரம் வந்தது. நீ வேற ஜாதிக்கு போயிட்ட, வேற மதத்துக்கு போயிட்ட, உன்னை நாங்க ஒதுக்கி வச்சிருவோம், அப்படி இப்படின்னா சொல்லி மிரட்டினாங்க. ஆனாலும் இந்த உபத்திரமும் இந்த பிரச்சனைகளும் வரும்போது, துன்பம் வரும்போது, கடன் பிரச்சனை வந்துச்சு, பல பிரச்சனை வந்துச்சு. நான் இடல அடைஞ்சிருந்தேன்னா நிச்சயமா ஒரு நல்ல நிலத்தில் விதைத்த விதையை போல நான் மாறி இருக்கவே மாட்டேன். இந்த உபத்திரம் உனக்கு உண்டு, வரும், ஆனா அதெல்லாம் மேற்கொள்ள. அடுத்து சொல்றாரு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போல அவனுக்கு பலனற்று போவான் என்று. இப்ப முள்ளுள்ள இடங்கள் வந்து பலவிதமான நெருக்கங்கள். என்னவா உலக கவலை, உலகத்தை குறித்த ஒரு பெரிய கவலை, பணம் இல்லையே, காசு இல்லையே, இல்ல பலவிடமா வாழ முடியலையே, லக்ஸுரிஸ் வாழ்க்க முடியலையே, தாடு பண்ண முடியலையே, வீட்டுத்தனம் பண்ண முடியல, அவங்க எல்லாம் பண்றாங்களே, இவங்க எல்லாம் பண்றாங்களே, லஞ்சம் வாங்குறாங்களே, இவங்க எல்லாம் லஞ்சம் வாங்க, நம்ம ஏன் வாங்க முடியாது, இப்படி ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் அங்க போலாமா இங்க போலாம், இப்படி சம்பாதி நெருக்கி போட்டு அவனை அந்த வசனத்தின்படி வாழ விடாதபடிக்கு அவனை அழித்து போடுகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் கொடுக்கிறான். அப்ப நல்ல நிலம் எதை சொல்கிறார்னா, அந்த இருதயம் பண்படுத்தப்பட்ட இருதயத்துல அந்த உணர்வடைந்த பிறகு, ஒரு வசனம் போதுன்னா உணர்வடைய வேண்டும், அவதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதுக்கு சமமா இருக்கும். உண்மையிலே இந்த உணர்வடைந்து காரியம் எனக்கு ஒரு சங்கீதத்துல தான் ஞாபகம் வருது. சங்கீதம் 119 சங்கீதத்துல இப்படியாக தாவீது சொல்றார், உன் வசனத்தை இருதயத்தில் வைத்து வைத்தேன், பாவம் செய்யாதிருக்க என்று சொல்கிறார். அப்ப வைத்து வைத்தேன் என்று சொல்றேன், வைத்து வைத்தேன் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு நான் ஆராய்ந்து பார்த்து இதை ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன். அது வாக்கை நான் உமக்கு விரோதமாய், 119 அதிகாரத்துல 11 வசனம் இப்படி சொல்லுது, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்றார். நான் ஏற்கனவே இதை கொடுத்து நான் விளக்கம் கொடுத்துருப்பேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு வைக்கிறதுனா என்ன, வைத்து வைக்கிறதுனா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வைக்கிறதுனா எல்லாத்தையும் நம்ம எங்க வைக்கிறோமோ, அப்ப ஒரு 1,00,000 பணத்தை யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம வீட்டில் போயிட்டு செருப்புடுற இடத்துல வைப்போமா, இல்லை ஹாலில் வைப்போமா, இல்லை அடுப்பாங்கரில் வைப்போமா, இல்லை டிவி மேலே வைப்போமா, இல்லை டேபிள் மேலே வைப்போமானாக்கா நிச்சயமாக வைக்க மாட்டோம். ஏன்னா அது 1,00,000 விளையாடப்பட்டு யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நம்ம அதை என்ன செய்வோம், பீரோவில் அறையில் இருக்கிற பீரோவில் திறந்து பீரோவில் இருக்கிற இன்னொரு உள்ளறையில் இப்படி உள் லாக்கரில் வைப்போம். ஏன்னா அது சேஃப்டியாக வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்பதுக்காக. அப்போ அந்த அளவுக்கு பணத்துக்கும் நகைக்கும் அல்லது விலையேறப்பெற்ற பொருளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதை உள்ளறையில் பீரோவில் இருக்கிற உள்ளறையில் சேஃப்டி லாக்கரில் போயிட்டு வைக்கிறோம், பயன் அடைய வேண்டும் என்று. வெளியில வச்சோம்னா பயன் இல்லாமல் போயிடும். அதே போலதான் ஆண்டுடைய வசனம் விலையேற பெற்றதுன்னு சொல்றோம். தேவனுடைய வசனத்தை நீ படிக்கும் போதும் சரி, அவைகளை கேட்கும் போதும் சரி, இல்ல மற்றவர்கள் சொல்லும் போதும் சரி, அந்த வசனத்தை விலையேற பெற்றதா எடுத்து நீ உணர்வடைந்து அதை இருதயத்திலே வைத்து வைத்தாயானால் நிச்சயமாக அது உனக்கு 100 60 30 பலன் தருன்றார். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவன் உணர்வடைகிறானோ அந்த அளவுக்கு தான் பலன். இப்போ 100 பலன் கொடுக்குற மாதிரி உணர்வடைந்தால் 100 பலன் கொடுப்போம், 60 பலன் கொடுக்குற மாதிரி உணர்வடைந்தால் 60 தான் கொடுப்போம். அப்போ உன்னுடைய உணர்வில் தான் வெற்றி இருக்கிறது. இன்றைக்கி அதை இதை சொல்லும்போது இந்த உணர்வடைந்து அப்படின்னும்போது அந்த பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் நாம் நம்முடைய இருதயத்தை பண்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக உணர்வுள்ள இருதயமாக மாறும்லே. காந்தி இந்த ஒரு வார்த்தை மத்தியில அநேக வார்த்தையை நம்ம கேட்டிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம், ஆனா ஒரே ஒரு வார்த்தை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டுன்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு இந்த அகிம்சை என்ற சத்தியத்தின் மூலமாக நாட்டிற்கு ஒரு பெரிய நன்மையை செய்தார், சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார், உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மகானாகவும் திகழ்ந்தார். அப்போ ஒரு வசனத்துக்கு அவரு உணர்வடைந்து அதை இருதயத்துல வைத்து வைத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரை போற்றி புகழ்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வேத புஸ்தகம் நம்ம கையில் இருக்கிறது, அதுல உள்ள ஒவ்வொரு எழுத்துகளும் ஒவ்வொரு வசனங்களும் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்றதை நாம் வைத்து இருதயத்தில் வைத்து வைக்கும் போது, அதை சேஃப்டி பண்ணும் போது, உணர்வடையும் போது, ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அதை உணரும் பொழுது நாம் பலன் கொடுக்கிறவளாய் மாறுவோம். அதுக்கு தடையா இருக்கிற பாவங்களை எல்லாம் நாம் உதறி தள்ளிவிட்டு பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு நாம் உணர்வுள்ளவர்களாய் கட்டாயம் நமக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம பலன் கொடுக்கிற நிலமாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட என்னோடும் எங்களோடும் நீர் பேசியிருக்கிறீர். நாங்கள் உணர்வற்ற கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடிக்கு உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் போது உணர்ந்து எங்கள் இருதயத்தில் வைத்து வைத்து அதன்படியாக நாங்கள் நடந்து பலன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக கவலைகளோ அல்லது ஆண்டவரே உள்ள ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ அல்லது ஆண்டவரே உபத்திரமோ துன்பமோ ஆண்டவரே எங்களை இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி காக்க வேண்டாம். நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து பலன் கொடுக்கல மாட்டுங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் என்பார்ல.
2: விண்ணக தந்தையின் திருக்குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு திருப்பணியும் திருத்தந்தையும், மை ஃபாதர்ஸ் பிசினஸ். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 4:31-38. இப்படி நடக்கையில் சீடர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய செயலை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காய் பலனை சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 9:38. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். Pray the Lord of the harvest to send out laborers into his harvest. திருப்பணியில் திருத்தந்தை மறக்கப்படுவது இன்று சாதாரணம். இது உங்களுக்கு சற்று வினோதமாக இருக்கலாம், ஆனால் கவனியுங்கள். பிறரை ரட்சிக்கவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். தொலைந்து போனோரை மீட்கும் பணியில் நாம் ஒவ்வொருவரும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காணாமல் போன ஆட்டின் உவமையை கூறிய பின்னர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போகுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று பிதாவை அவர் அடிக்கோடிட்டார். அப்படியே கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி, உண்மை, ஆனால் அவரது பிதாவே திராட்சை தோட்டக்காரர் என்பதை நாம் நினைக்கிறோமா? கனி கொடுப்பது பிதாவை மகிமைப்படுத்துவதற்காகவே என்பதை உணர்கிறோமா? யோவான் 15:8 வாசிக்கிறோம், நீங்கள் போய் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவோம். எனக்கு சீஷராயிருப்பீர்கள், ஆனால் என் பிதா மகிமைப்படுவோம். நற்செயல்கள் யாவற்றின் நோக்கமுமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவது. எனவேதான் இயேசு சொன்னார், மனிதர் உங்கள் நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார். ஆத்துமாதாயத்தையும் நற்செய்தி பணியையும் இயேசு அறுவடைக்கு ஒப்பிட்டார். பிதாவானவரே அறுப்புக்கு எஜமான் என்றும், அவரது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் இயேசு போதித்தார். எவ்வளவு தெளிவாக அவர் பிதாவை இந்த திருப்பணிக்குள்ளே கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். ஏசாயாவின் தரிசனம் நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். திருத்துவத்தின் மூவரின் சார்பில் பிதாவானவர்தான் அழைப்பு விடுக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி அங்கும் அந்த தொனி வருவது பிதாவின் உதடுகளில் இருந்துதான். இறையரசின் ஊழியத்தை குறித்து பிதாவானவர் தம்முடைய குமாரனை நாடுகளின் ரட்சிப்பிற்காக தம்மிடம் ஜெபிக்க கற்பித்தார். என்னை கேளும், குமாரனை பார்த்து சொல்கிறார், என்னை கேளும், அப்பொழுது நாடுகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8. நமது நற்செய்தி பணிகள் யாவற்றிலும் பிதாவானவரின் பரலோக அதிகாரத்தை நாம் எப்பொழுதும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். ஒரு வசனம் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தல் 2:26. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பிதாவினிடத்தில் வருக அதிகாரம், சுகம் கிடைத்தல், பிசாசுகள் ஓடுதல், இவ்விதமான விளைவுகளில் மட்டும் திளைத்திருக்கும் குறுகிய பார்வைக்குள் நாம் வந்துவிடக்கூடாது. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய பிதாவின் பரலோகத்தில் நமது பெயர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த நித்திய காரணமே, நிரந்தரமான நித்திய காரணமே நமது களிப்பாய் இருக்க வேண்டும். அதுதான் காரணம் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். நாம் சிறு மந்தையாயினும் நமக்கே இறையரசை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். ஆனால் இயேசு சொன்னார், சிறு மந்தையே பயப்படாதே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். எல்லாவித பய உணர்வுகளையும் நாம் களைந்துவிட்டு நமது பிதாவின் அனுமதியின்றி ஒரு குருவி கூட சாவதில்லை என்கிற தைரியமான சாட்சியுடன் நாம் முன் செல்ல வேண்டும். காசுக்கு 2 குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆனாலும் அவைகளில் ஒன்று கூட உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் விழாது. இயேசு கிறிஸ்து பிதாவை கொண்டு வராத இடமே கிடையாது. ஆனால் இந்த நாட்களிலே நற்செய்தி பணிகளிலே பிதாவின் பெயரே, பிதா என்று உச்சரிப்பதே மிக மிக அபூர்வமாகிவிட்டது. எனவேதான் எல்லா குழப்பங்களும் எல்லா உபதேச மாறாட்டங்களும் தலைவிரித்து ஆடுகின்றன. திருச்சபைக்கும் திருத்தந்தைக்கும் உள்ள உறவை சபை ஊழியங்களில் ஈடுபட்டுள்ளோரும், அதாவது சபை கட்டுகிறோம் என்கிற சபை போதகர்களும் மறந்துவிடக்கூடாது. நானே நல்ல மெய்ப்பன் என்றார் இயேசு. அத்துடன் தமக்கு ஆடுகளை கொடுத்தது பிதாவே என்று சேர்த்தும் சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, யோவான் 10-ஆம் அத்தியாயத்திலே 14-ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். அதோடு நிறுத்தியிருக்கலாம், இல்லை, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலன்னு சொல்லி அங்கேயும்

சத்தியம். இந்த வரிசையை மாற்றக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. இந்த பிதா தந்தைத்துவம், தேவனது தந்தைத்துவம், த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், அதை நாம் எப்பொழுது மனதில் இருத்திக்கொள்வோமானால் நாம் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்வதும் மிகவும் எளிதாகிவிடும். டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் என்கிற தேவ ஊழியன் அருமையாக ஒரு பாடல் பாடினார். அதிலே ஒரு கவி, பரலோகில் செய்யும் உம் சித்தம் பூமியில் என்றும் நிறைவேறவே, பரனே உம் ராஜ்யமே புவிதனில் வந்திடவே, பக்தியாய் வாழ்ந்திடவே போதித்து நடத்திடுமே. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரே வேண்டிக் கொள்ளுங்கள். திருப்பணியும் திருத்தந்தையும் ஜெபிப்போம். எங்கள் திருத்தந்தையே, எங்களை நம்பி உம்முடைய திருக்குமாரன் மூலமாக உம்முடைய திருப்பணியை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல வேளைகளிலே நாங்கள் செய்கிற காரியங்களிலேயே நாங்கள் திளைத்து, எங்களுடைய ஊழியங்களிலே வருகிற வெற்றிகளிலேயே நாங்கள் பெருமை பாராட்டி, எல்லாவற்றிற்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற பரமபிதாவே உம்மை நாங்கள் மறந்து விடுகிறோம். அடிக்கடி உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் பெயரை நாங்கள் உச்சரிக்கிறோம். ஆனாலும் இயேசுவினிடம் எங்களை ஆட்டுக்குட்டிகளாக ஒப்படைத்த உம்மை நாங்கள் மறந்து விடுகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உபதேசங்களிலே நீர் இந்த திருத்தத்தை தெளிவாக கொண்டு வர எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய திராட்சை தோட்டத்திலே நாங்களும் வேலை செய்ய எங்களுக்கு நீர் வாய்ப்பும் அழைப்பும் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, உம்முடைய கையிலிருந்து எங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று இயேசு கொடுத்த அந்த உறுதியான வாக்கிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே, திருத்தந்தையே, பரமபிதாவே, அப்பா, நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், நன்மையான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து நம்மை மகிழ பண்ணுகிறவர். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதோமை அழிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். இப்பொழுது சோதோமிலே லோத்து இருக்கிறார். லோத்து அவர்களை கண்டதும் பாதத்தில் விழுந்து என் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் லோத்தின் வீட்டுக்கு போகிறார்கள். சோதோமை அழிக்கும் வேளை வருகிறது. சோதோம் அழிக்கப்படும் போது லோத்தும் அழிந்து போக வேண்டியவன். அவன் சோதோமிலே குடியிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் வைத்த தயவினாலும் ஆபிரகாமுடைய ஜெபத்தினாலும் லோத்துக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் அதனுடைய 16 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தேவனுடைய கிருபையை பார்த்தீர்களா? இந்த பட்டணத்துக்குள் இருந்தால் அழிவு, இந்த பட்டணத்திற்கு வெளியே போனால் வாழ்வு. இது அவனுக்கு தெரியப்படுத்தின பின்பும் அவனால் வெளியே போக முடியவில்லை. அவன் தாமதித்து கொண்டிருக்கிறான். நம்முடைய சுயத்தால் அநேக காரியங்களிலிருந்து வெளியே வரலாம் என்று நினைக்கிறோம், ஆனால் முடியவில்லை. நம்முடைய முயற்சி நம்மை தாமதப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? அவனை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் விடுகிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு என்பது தேவன் தந்த ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். பாவ சேற்றிலிருந்து அவர் நம்மை கையை பிடித்து தூக்கிவிட்டார். இது தேவனுடைய கிருபை. எனவே ரட்சிப்பின் மகிமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. இப்பொழுது அவர்கள் வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு அவர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி செபிக்கிறேன். வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகு அவனுக்கு ஒரு பாதை இருக்கிறது. அவனுக்கென்று ஒரு பாதை கர்த்தர் நியமித்து, இதிலே போ, இதிலே போ. நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட கடவோம். அப்படி நம்மை ஓட வைக்கும் போது அவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, பின்னிட்டு பாராதே. கிருபை என்னும் தருணத்தை சரியாய் பயன்படுத்துகிறவனே அந்த பர்வதத்தில், அந்த கண்மலையில வந்து நிற்க முடியும், அந்த நித்தியத்தில் வந்து நிற்க முடியும். தாமதித்து கொண்டிருக்கிறான். லோத்து சைடில் எந்த பக்கம் பார்த்தாலுமே அழிவதற்கு ஏதுவான காரியங்கள் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கிருபை அவனுக்கு தருணத்தை கொடுக்கிறது. ஆமேன். அவன் ஜீவன் தப்ப, அவன் வாழ்க்கை அழியாதபடி காக்கப்பட அவன் முன்னோக்கி செல்ல வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடரவே தேவன் கிருபையை அனுதினமும் தந்து கொண்டிருக்கிறார். பின்னிட்டு பார்ப்பதற்கு அல்ல, கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்வதற்கு அல்ல, கிருபை என்னும் தருணத்தை சரியாய் புரிந்து செயல்பட கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. லோத்து மீட்கப்பட்டது போலதான் லோத்தின் மனைவியும் மீட்கப்பட்டாள். ஆனால் அவள் பின்னிட்டு பார்த்தாள். அதன் பிறகு அவளுக்கு இலக்கை நோக்கி தொடர முடியாத காரியம் அவள் வாழ்க்கையிலே நடந்தது. கிருபையை பெற்ற பிறகும் இலக்கை நோக்கி தொடர முடியாதபடிக்கு தேவ பிள்ளைகளே, பின்னிட்டு பாராதிருங்கள். பழையன ஒளிந்தன இந்த எண்ணத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். பழைய காரியங்கள், தேவனை விட்டு தூரப்படுத்துகிற அடிமைப்படுத்துகிற காரியங்களை நஷ்டமென்றே எண்ணுங்கள். அது எவ்வளவு லாபமாய் தோன்றினாலும் அது நஷ்டமென்றே எண்ணுங்கள். கிருபையை விருதாவாக்காதபடி காத்துக்கொள்ள
தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா. உங்கள் இரக்கத்தினால நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நியமித்த பாதை, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இலக்கு, இதை நோக்கி தொடர எவ்விதத்திலும் பின்னிட்டு பாராதிருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:12 வசனம். வயல் ஒன்றில் டிராக்டர் ஒன்று பழுதான நிலையில் பல வருடங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகள் மிக நல்ல முறையில் அதன் உரிமையாளருக்கு அந்த டிராக்டர் உபயோகமாக இருந்தது. எனவே அதை அப்படியே போட்டுவிடாமல் அந்த டிராக்டரை பழுது நீக்க வேண்டும் என நினைத்து நல்ல மெக்கானிக் ஒருவரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. அவர் வந்து அதை ஓட்டி பார்த்தார். ஆனால் அது ஸ்டார்ட் ஆகவே இல்லை. டிராக்டர் பெல்ட்டுகளில் விரிசல் ஏற்பட்டிருந்தது. வயர்கள் கட்டாகி கிடந்தன. டயர்களில் காற்றே இல்லை. மேலும் என்ஜினிலும் பல பழுதுகள் இருந்தன. இத்தனை பழுதுகள் அதில் இருந்த போதிலும் அவர் இனி இது பயன்படாது, ஆகவே இதை சரி செய்ய வேண்டாம் என்று நிராகரித்து விடாமல் அதில் இருந்த பழுதுகளை ஒவ்வொன்றாக நீக்க ஆரம்பித்தார். அதன் பின்பு அந்த டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தார். புதிதாக வாங்கின வண்டியைப் போல வேகமாக ஓட ஆரம்பித்தது. இப்போது வயலில் உழுவதற்காக இரும்பு கலப்பையை இழுத்துச் செல்லும் அளவுக்கு அது புதிதாக மாறிவிட்டது. அதில் இருந்த பழுதுகள் நீக்கப்பட்டவுடன் மீண்டும் அது தனது வேலையை திறம்பட செய்ய ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த டிராக்டரை போல நாமும் ஒருவேளை தேவ உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டு பயன்பட முடியாத நிலையிலே இருக்கலாம். ஆனால் நம்முடைய சிருஷ்டிகராம் தேவனின் கையில் நம்மை அர்ப்பணித்தால் அவர் மீண்டும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி பயன்படுத்துவார். தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்த பின்பு தேவ உறவிலிருந்து முழுவதுமாக விலகினார். சுமார் ஓராண்டுக்கும் மேலாக தேவ உறவிலிருந்து துண்டிக்கப்பட்டார். ஆனால் தொடர்ந்து அப்படியே இருந்து விடாமல் தேவனோடு தனக்கு இருந்த உறவை புதுப்பிக்க ஆசைப்பட்டு தேவனிடம் மன்றாடினார். தேவனே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். தேவன் தாவீதின் ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவத்தை முழுவதும் மன்னித்தார். மீண்டும் தேவனில் களிகூற உதவி செய்தார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற நபராக தாவீதை மாற்றினார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் அநேக நாட்களாக ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் கவனக்குறைவாக இருந்ததாலேயோ அல்லது பாவத்தினாலேயோ தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அப்படியே இருந்து விடாமல் தாவீது ஜெபித்ததைப் போல நாமும் ஜெபித்தால் தேவன் நம்மை மீண்டும் அவருடைய உறவுக்குள்ளே கொண்டு வருவார். நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்ற மீண்டும் தேவன் நமக்கு உதவி செய்வார்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுக்காய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீண்ட நாள் தடைப்பட்டவைகளை அவர் தம் வல்லமையினால் தடைகளை நீக்கி எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தடைகள், போராட்டங்கள், மனக்காயங்கள் போன்றவற்றால் சிக்குண்டு செய்வது அறியாத தேவனை நோக்கி அநேக நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்கிற உங்களின் காத்திருப்புகளுக்கு சத்துருவின் சதியினால் தந்திரமாய் பிடிக்கப்பட்டு வியாதியினாலும் நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் போன்றவற்றினால் அடிமையாக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவன் பதில் செய்வார் என்று விசுவாசத்துடனும் உறுதியுடனும் காத்திருக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து உங்களை மீட்டு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் இரண்டு நிலைகளில் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அற்புதங்களை, அதிசயங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார். தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே தானியேலை பாபிலோனுக்கு அடிமையாக சிறைப்பிடித்து போகப்பட்டதையும் அடிமையாக்கப்பட்ட அவ்விடத்தில் தானியேல் சந்தித்த சோதனைகள், வேதனைகள் எண்ணற்றவைகள். உண்ணுகிற உணவில் சோதனை, வணங்குகிற வழிபாட்டில் சோதனை, ஞானத்தில் சோதனை, திறமைக்கு சோதனை. இப்படியாக தானியேல் அடிமையாக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட நிலையிலும் தன்னை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்யாதபடிக்கு, அக்கினி சூளையானாலும் சிங்கத்தின் கெபியானாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்ற உறுதியோடும் விசுவாசத்தோடும் 3 தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டான். தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. அவன் ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் உங்களை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடி பல வழிகளில் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் இன்றைக்கு கர்த்தர் அவைகளின் சதி திட்டங்களை முறியடிக்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் வெக்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டீர்களோ, அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களையும் அப்படியாகவே உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். 2, தந்திரங்களை அபத்தமாக்குகிறார். யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே யோபுவை குறித்து பார்ப்போமானால், யோபு சாத்தானால் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு தந்திரமான காரியங்களில் வஞ்சிக்கப்பட்டு வீடு, வாசல், குடும்பம், உறவு, பிள்ளைகள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து இறுதியில் தன் சரீரம் முழுவதும் பருக்களால் தாக்கப்பட்டு வியாதியினால் தாங்க முடியாத துயரத்தில் நண்பர்களாலும் மனைவியாலும் நிந்தையை சுமந்து தூஷிக்கப்பட்டு காணப்படுகிறான். ஆனால் யோபு இறுதி வரையில் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற உறுதியோடும் விசுவாசத்தோடும் இருந்தபடியால் அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பிக் கொண்டான். தந்திரக்காரனாகிய சாத்தானின் தந்திரங்களை, காரியங்களை நடக்கக்கூடாதபடிக்கு அவனின் உபாயங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டார். யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் தந்திரமாய் பல வழிகளில் உங்களின் ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஏதோ ஒரு வழியில் கெடுத்து கொண்டும், நஷ்டங்களை, இழப்புகளை, வியாதிகளை கொடுத்தும், உறவுகளை பிரிந்து சமாதானத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையும் கொடுத்து அதன் ஊடாய் கடந்து போகிறவர்களாய் எப்படி இதிலிருந்து மீள்வது என்றும், அநேகரின் தூஷண வார்த்தைகளால் மனமுடைந்து போய் ஆறுதல் இல்லாமல் காணப்படுவீர்களானால் உங்களின் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இவற்றை தந்திரமாய் சூறையாடிய சத்ருவின் தந்திரத்தின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கும் அவனுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களின் கூடாரத்தில் சமாதானத்தையும் உங்களின் வாசஸ்தலங்களில் குறைவையும் காண ஒட்டாமல் சந்தானத்தை பெருக பண்ணி
உங்களுடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல சுதந்திரிக்கும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் என்னமாய் முடியுமோ என்று

இப்படிப்பட்ட வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடும் கண்ணீர் கவலையோடும் யார் என்னை மீட்பார், எப்பொழுது விடுதலை என்று பல கேள்விகளோடும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களின் வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி சிந்தியுங்கள் என்ற தலைப்பில் ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம், வார்த்தையின்படி வாழ்வது அல்ல ஆவியின்படி வாழ்வது. பழைய ஏற்பாடு முழுவதும் வார்த்தையின்படி வாழ்கின்ற வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது ஆவியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வி ஆர் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகளை படித்து அதை அப்படியே கடைபிடிப்பது தான் ஆன்மீகம். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வாசித்து அப்படியே கடைபிடிப்பது அல்ல, அந்த எழுத்துக்கு பின்னால் இருக்கின்ற ஆவி, த ஸ்பிரிட் பிஹைண்ட் தட் வேர்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறவர் எதற்காக இந்த வார்த்தை சொல்கிறார் புரிஞ்சிக்கணும். புரியுதா? லிட்ரலாக வேத வார்த்தையை படிச்சுட்டு அப்படியே பின்பற்றுகிற ஸ்பிரிச்சுவல் லைஃப். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பைபிளில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே பின்பற்றுறாங்க. ஜெபம் செய்யணும்னு பைபிள் சொல்லுது, ஜெபம் செய்கிறாங்க. பைபிள் படிக்கணும்னு பைபிள் சொல்கிறதுனால பைபிள் படிக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. நல்லது செய்யணும்னு சொல்கிறதுனால நல்லது செய்கிறாங்க. இன்னும் நிறைய பக்தி காரியங்கள் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்கிறதுனால செய்கிறாங்க. ஆனால் ஈவன் தோ தே டூ ஆல் தீஸ் திங்ஸ், தே டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் பிளஸ்ட். எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் நீங்கள் வந்து சரியான ஸ்பிரிச்சுவல் வாழ்றீங்கன்னு கேட்டால் அவங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, இப்படி எழுதப்பட்டபடி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஹொய் பிளஸ்ஸிங் இஸ் மிஸ்ஸிங். பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையில் காணப்படுகிறார்கள். நம்ம பிரசங்கம் பண்ணுறவங்களோட வேத வார்த்தையின்படி நீ வாழ வேண்டும், வேத வசனத்தின்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அது தவறு கிடையாது, வார்த்தையின்படி வாழ வேண்டும். வார்த்தையின்படி மட்டுமல்ல, வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற ஸ்பிரிட் அப்படிதான், அதாவது அந்த சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஒன்று ஒரு ரெண்டாம் மத்தியத்துடைய கடைசி வசனம் வாசப்படலாம். அப்போ சனி போல் சொல்லுவோம், வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவ சிந்தை, அதாவது பையனை காலைல குளிக்க சொல்கிறாங்க, பாடம் படிக்க சொல்கிறாங்க, நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக சொல்கிறாங்க, நல்லா படிக்க சொல்கிறாங்க, நல்லா ஹெல்த்தை பார்க்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் அம்மா அப்பா சொல்கிறவெல்ல பையனுக்கு அது எப்படி இருக்குது? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லையா? இவங்களோட முடியலை, அப்படி இருப்படி அதை செய்த செய் தாங்கலை, கடவுள் கொடுத்தாலும் கொடுத்தாரோ, நல்ல பெற்றோராக கொடுக்காமல் போனாரே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எதை கேட்குறாங்க? தே ஆர் ஜஸ்ட் லிசனிங் பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ். வார்த்தை கேட்குறாங்க ஆனால் இவ்வளவு சொல்கிற, நீ குளிக்கணும், புஸ்தகங்கள்லாம் ஒழுங்காக வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக போட வேண்டிய இடத்துல போடணும், சரியாக நேரத்துக்கு எழும்பணும், சரியாக ஸ்கூலுக்கு போகணும், சரியாக படிக்கணும், அது இதெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சிட்ருக்கக்கூடாது, தேவையெல்லாம் டிவிக்கு முன் உட்காரணும், இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வாட் இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? இந்த பையன் இந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இதுக்கு தான் பேரண்ட்ஸு செய்கிறாங்க. இதை இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் ஹியூல் ஃபீல் கம்ஃபர்டபுள். இல்லைன்னு சொன்னால் கட்டளை மேல் கட்டளை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், வார்த்தையை மேல் வார்த்தை, கண்டிஷனுக்கு மேலே கண்டிஷன், ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா? பல நேரங்களில் நாம் வார்த்தையை மட்டும்தான் கேட்குறோமே அன்றி வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த மைண்ட், அந்த சிந்தையை நாம் அறியலை. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது எல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் இது அவ்வளவு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? நாம் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நல்லா, ஆனால் தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிஞ்சிக்க முடியலை. அவங்க வந்து குளிக்க போகிறது யாருக்காக குளிக்க போகிறாங்க? பெற்றோருக்காக. படிக்கிறது யாருக்காக படிக்கிறாங்க? பெற்றோருக்காக. காலை எழும்புற யாருக்காக எழும்புறாங்க? பெற்றோருக்காக. ஆனால் ஒரு காலகட்டம் வருது, அவங்களும் டீனேஜ் தாண்டி என்ன செய்கிறாங்க, ஒரு சடன் ஏஜுக்குள்ளே வந்த பொழுது அவங்களாவே எழும்புறாங்க, அவங்களாவே குளிக்கிறாங்க, அவங்களாவே ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களாவே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அவங்களாவே படிக்கிறாங்க. ஏன் இப்பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் ஏன் செய்யணுங்கிற தேவை புரிஞ்சுக்கிச்சு இல்லையா? இப்போ டிராஃபிக்கில் போகிறோம், டிராஃபிக்கில் போகிறவள ரெட் லைட் எரியுது, ரெட் லைட் எறியிறப்பில் நின்றோம், ஏன் நிற்கிறோம் நாம? ரெட் லைட் எறியிறவள நாம் அதை மீறி போனால் போலீஸ் பிடிப்பான். ஸோ வி ஹாவ் டு ஒபே த லா, வி ஹாவ் டு ஒபே த ரூல் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? நம்ம எதுக்கு ரெட் லைட் வந்தால் நிற்கிறோம்? சட்டங்க சட்டத்துக்காக நிற்கிறோம். அதனால தான் செலவே இல்லை, அந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுற கான்ஸ்டபிள் அந்த பக்கம் இல்லைன்னு சொன்னால் போயிடுவோம் அப்படிதானே? ஏன் சட்டத்தை இப்போ வந்து நிலைநாட்டுறதுக்கு யார் கிடையாது? போலீஸ்காரர் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கிற வெளியே என்ன பண்ணுவோம்? இப்போ போலீஸ்காரன் அந்த பக்கம் திரும்புகிறாங்க, இந்த பக்கம் நம்ம பாண்டிச்சேரிக்காரங்க இதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, கான்ஸ்டபிள் இருக்கிற வெளியே என்ன செய்வான்? இவன் வந்த வழிக்கே போனான், எந்த லைட் எரிஞ்சால் எனக்கு என்ன? ஏன் அவசரத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இப்போ ரெட் லைட்டு எரிஞ்சால் நிற்கிறோம், பச்சை லைட் எரிஞ்சால் போகிறோம், இது யாருக்காக நம்ம செய்கிறோம்? அதனால் அலுப்படுங்க, எப்படா அந்த லைட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம அலுப்படுக்கிறோம். ஆனால் ரெட் லைட் எரிகிறது நம்ம பார்க்குறோம், பார்த்து நிற்கிறோம்னா ஆக்சுவலி அதனுடைய ஸ்பிரிட் என்ன சொன்னால், தம்பி ரெட் லைட் ஏன் எரியுதுன்னு சொன்னால் எதுலேருந்து வாகனம் வந்துட்டுருக்குது, இந்த நேரத்தில் நீ போனால் உனக்கும் ஆபத்து, அங்கே இது வர்றவங்களுக்கும் ஆபத்து, கொஞ்சம் நான் வெயிட் பண்ண அவசரப்படாத. இதுதான் ஸ்பிரிட், இதுதான் கவர்மெண்ட் வந்து சட்டத்தை வைத்திருக்கிறனுடைய காரணம். அப்படி தானே, நோ பார்க்கிங் அப்படின்னு ஏன் போட்டு வச்சுருக்கிறான்னு சொன்னால், கண்ட கண்ட இடத்துலலாம் வண்டி நிறுத்தினா பொதுமக்களுக்கு நடக்கிறதுக்கு வழி இருக்காது, வாகனங்களை ஒழுங்குமுறை விடுற வழி இருக்காது, அதனால் இது நோ பார்க்கிங். அப்படி தானே, அப்போ எல்லா சட்டங்களுக்கு பின்னாலேயும் ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? நோக்கத்தை புரிந்து கொண்டால், வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் லைட் எரியிற வெள்ள அத்தக்கம் பதில் எந்த கான்ஸ்டபிள் இல்லாமல் இருந்தாலும் அவன் நின்றுட்டு தான் போவான். நம்ம நாட்டுக்காரன் சட்டத்துக்கு பணிவான், எதுக்குன்னு எப்போன்னு சொன்னால் யாராவது கவனிக்கிறாங்களா? கவனிக்கலாம் என்ன பண்ணுவான், ஏன்னா இவனுக்கு எதற்காக இதுன்ற ஒரு அவேர்னஸ் இல்லை. அதுபோல் வேதாகம சட்டங்களையெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு பின்பற்றதில்லை, அந்த சட்டங்களுக்கு பின்னால் இருக்கிற தேவ நோக்கங்களையும் தேவனுடைய விருப்பனை அறிந்து கொண்டால் எந்த வேதாகம சட்டமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை சட்டங்களும் திட்டங்களும் எதற்கான, நாட் ஃபார் காட் பட் ஃபார் அஸ். அப்படி தானே சட்டம் எதுக்கு

விளக்குவதற்காக அல்ல, உனக்கு தான் நல்லது, இந்த பாதம் உனக்கு நல்லது, இந்த செயல் தான் உனக்கு நல்லது, அதைத்தான் சொல்லிட்டு நீ ஒபே பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒபே பண்ணுறவள நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது அப்படிதானே? எவ்வளோ கடினமான உதாரணமாக, உன் சத்துருக்களை நேசிப்பாயக, அப்படப்போ தான் உன் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. உன்னை சத்துருக்களை நீ நேசிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ரொம்ப கடுமையான சட்டங்கள் எல்லாம் வைக்கலாமா? ஏன்னா எனக்கு இயற்கையில் நண்பரை நேசிக்க தெரியாதே, சொந்த மனைவியை நேசிக்க தெரியாத ஒருவனை, சொந்த கணவனை நேசிக்க தெரியாத ஒருத்தியை போயிட்டு அடுத்த என்ன சத்ருவ சிநேகிக்க சொல்கிறீரே, ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் நான் செய்ய முடியுமா? ஏன் சத்ருவை நேசிக்க சொல்கிறாரு? சத்ருவை நேசித்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வராது, ஜெயிலுக்கு போக வேண்டிய வராது, அடிதடி சண்டை வராது, அப்பப்போ கட்டு போட வேண்டிய தேவை வராது, காலுகை உடைக்க வேண்டிய தேவை வராது, நிம்மதியாக இரவில் தூங்கலாம், பயப்படாமல் போகலாம், அப்படி தானே? அப்படி தானே? அப்போ சத்துருக்களை நேசிக்கணும். இப்போ நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசியலுக்காக எப்போவுமே பாகிஸ்தான் இந்தியாவை விரோதி நாடாகவே தங்களுடைய நாட்டுக்கு காமிச்சுட்ருக்கும். அதே வேலை தான் இந்தியாவும் செய்யும். ஏன்னா எப்போ ஃப்ரெண்ட்லி நாடாக மாறிச்சோ, பாகிஸ்தான் நமக்கு ஃப்ரெண்ட் நாடாக மாறிச்சோன்னா அரசியல் பிழைக்காது. அரசியலுக்காக பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுவான், இந்தியாவை எப்போவுமே அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விரோதி நாடு போல் காட்டிகிட்ருப்பான். அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் செய்வாங்க, புரியுதா? ஆனால் வேதம் என்ன சொல்கிற, சத்துருக்களை நேசியுங்கள். அப்போ நேசிக்கிறது எதுக்குன்னு சொன்னால், நாட் ஃபார் த குட் ஃபார் காட், தேவனுக்கு அல்ல, தேவனுக்கு அல்ல, ஃபார் அஸ், நமக்காக. அல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் இப்போ சட்டத்தை பார்க்குறீங்க, சட்டத்துக்கு பின்னால் இருக்கிற காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் அந்த அவருடைய விருப்பத்தை நம்ம என்ன செய்யலை, பார்க்கலை. எனவே தான் பல நேரங்களிலே நாம் சட்டத்தின்படியும் வாழ முடியாதவர்கள் என எழுத்து கொள்ளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எழுத்து கொள்ளுகிறது. எனவே ஆவியின்படி நடக்க நாம் பழக வேண்டும். முதலாவதாக சட்டப்படியான ஆராதனை முறையா, ஆவியின்படியான ஆராதனை முடியா, ஆராதனை முறையா? யோவான் 4:24 வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும். இப்போ தேவனை தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு கடமை என்று நாம் நம்புகிறபடியினாலே வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோயில் என்றோ ஒரு சபை என்றோ சொல்லப்படுகிற இடத்திற்கு சென்று நாம் என்ன செய்கிறோம், தொழுகிறோம், அவ்வப்பொழுது ஜெபிக்கிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், பலவிதமான காரியங்களை செய்கிறோம். ஏன்னா தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு நான் தேவன் சொன்னபடி செஞ்சிட்டேங்கிறதான ஒரு ஃபீலிங்கை வாங்கிடுறோம். அப்படி தானே? காலில் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் பைபிள் படித்து இது போன்ற காரியங்களை செய்த உடனே ஆண்டவர் சொன்னபடி நான் செஞ்சிட்டேன் அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஆனால் வாட்ஸ் அ பெனிஃபிட் யூ ஆர் ஹேவிங், என்ன நன்மை பெறுகிறாய்? பல நேரங்களில் நாம் ஆராதித்தாலும் தொழுது கொண்டாலும் ஜெபித்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கலையே. காரணம் என்னென்றால், தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஸ்பிரிட்டை நம்ம பார்க்குறோம். ஒரு சட்டத்திற்காக கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து தேவ சமூகத்தில் போகணுங்கிற ஒரு சட்டத்துக்காக போகிறோமே ஒழிய, வி டோன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் பர்பஸ். எதுக்கு இங்கே தேவனை ஆராதிக்கணும்? தேவனை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? தேவனை ஆராதிக்கிறது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வாட் ஆர் யூ கம்மிங் டு சே? என்ன சொல்ல வரீங்க? தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உமக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் எ வெரி குட் இம்பார்ட்டன்ஸ் டு யூ. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். நான் உமக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிறேன் இல்லையா? உமக்கு ஒரு மரியாதை கொடுக்க விரும்புகிறேன், உமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன். இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் தொழுகை, ஆராதனை, வழிபாடு. அப்படி தானே? சரி, இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நாம் கோயிலுக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், ஜபக்கூட்டத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற பர்பஸ் என்னது, அந்த ஸ்பிரிட் என்னது சொல்லுங்கள். தேவனை ஆராதிக்க செல்லுகிற பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அடுத்தபடியாக நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், நீங்கள் ஆராதனையின் மூலமாக தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்களே, அந்த முக்கியத்துவத்தை பெறுவதற்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தகுதியானவரா? நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதாக சொல்லி கொண்டு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த முக்கியத்துவத்தை பெறுவதற்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தகுதியானவராக இருக்கிறாரா? உங்களுடைய அதர் டேஸ் அப்போ நாம் எதுக்கு கோயிலுக்கு போனால்? ஒரு சட்டம் சொல்கிறது, ஒரு பைபிள் சொல்லுது, அதற்காக போகிறோம் என்று நாம் அதனுடைய ட்ரூ பர்பஸை அறிந்து கொண்டால் நம்முடைய எல்லா டேஸ்லையும் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு சுபாவத்திலும், ஒவ்வொரு நடைமுறையிலும், ஐ மஸ்ட் ஆனர் மை காட், ஐ மஸ்ட் கிவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அனுதின வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்போம். நாமெல்லாம் எங்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் இல்லை.
அப்போ ஏன் சொன்னால்

நாம் ஒரு மத கட்டளைக்காக, ஒரு மத பிரமாணத்துக்காக இதை செய்கிறோம் என்று நாம் அதனுடைய பின்னால் இருக்கின்ற நோக்கத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, பண்ண விரும்பலை. அப்படி பண்ண விரும்பினா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய வீடுகளிலும் என்ன செய்வார்கள், தொழுது கொள்ளுவார்கள் இல்லையா. அப்போ என்ன தொழுது, அப்போ என்ன அர்த்தம் தொழுது கொள்ளுகிற, என்ன வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் விரும்புகிறது மாதிரி, கர்த்தர் மகிமைப்படுறது மாதிரி, கர்த்தர் வந்து நம்மளது ஒரு முக்கியத்துவத்தை போகிறது மாதிரி செய்யணும். அப்போ நம்ம கேரக்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்முடைய எல்லா விதமான ப்ராக்டிசஸை நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சென்று ஒரு ஆராதனையில் கலந்து விட்ட உடனேயே, காலையிலே ஒரு ஜபம் செய்த உடனேயே, ஒரு வேதவாசியம் முடிந்த உடனேயே, வி ஹவ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் வி ஹவ் ஹானர்ட் காட், அப்படி தானே. இதுதான் மதத்தினுடைய சட்டத்திட்டங்களை வைத்து நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற முறை. ஆல் அதர் டேஸ் காட் இஸ் டிசப்பாயிண்ட். என்னுடைய திங்கட்கிழமை வாழ்க்கை சரியில்லை, செவ்வாய்க்கிழமை வாழ்க்கை சரியில்லை, புதன்கிழமை வாழ்க்கை சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் மட்டும் சரி. ஏன்னா நான் ஆண்டர் ஆனர் பண்ண விரும்புகிறேன். இந்த ஆனர் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதனால தான் ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாஸ்து பார்க்கணும். முதலாம் மத்தேயு 10-ம் வசனம் 16-ம் வசனம் இதெல்லாம் எனக்கு வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் வேணான்னு சொல்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த பாரம்பரியங்களுக்காக இதை செய்கிறீங்க. நீங்கள் உண்மையில் என்னை மகிமைப்படுத்த விரும்பலை, உண்மையில் எனக்கு கனம் கொடுக்க விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது லூக்கா 6:46 வாஸ்து பார்க்கும்பொழுது, என்னை ஆண்டவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்களே, உண்மையிலேயே நீங்கள் என்னைக்கு எனக்கு கனம் கொடுக்க விரும்புகிறேன், நான் சொல்கிறத செய்கிறீங்களா. போகிறவர்கள் இடமெல்லாம் என்னை பார்த்து ஆண்டவர் ஆண்டவனே என்னை ஆனர் பண்ணுறீங்க, ராபா ராபாய்னு சொல்லிட்டு எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களே, எனக்கு கொடுக்குற மரியாதை உண்மையாக இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும்ல, செய்ய மாட்டேங்கிறீங்களே. அதை தான் மல்லிகை தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது 1:6 வாஸ்து பார்க்கும் பொழுது, என்னை அப்பான்னு சொல்கிறீங்க, அப்பான்னு சொல்கிறத கனம்னு நினைக்கிறீங்க, அப்பான்னு சொன்னால் அதுக்குரிய மரியாதை எங்கே, எஜமான் சொன்னால் அதுக்குரிய மரியாதை எங்கே. அப்போ அந்த ஸ்பிரிட் அவங்க அறியலை, புரிகிறதா. அப்போ நல்லா கவனிச்சிங்க, ஒரு சட்டத்திட்டமான ஆராதனையை நீங்கள் செய்யாதருங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. நீங்கள் மற்றவர்களோடு பேசுகிற பொழுது, பழகுகிற பொழுது, ஒரு வேலையை செய்கிற பொழுது, ஒரு தொழிலை செய்கிற பொழுது, பலவிதமான காரியங்கள் செல்லுகிற பொழுது, தேவனுக்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான் செயல்பட்டால் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இல்லைன்னா சடங்காச்சாரமாக ஏதோ ஒன்றை செய்து உங்களை நீங்களே ஏமாற்றுகிறவர்கள். ஏன்னா அந்த சடங்காச்சார ஆராதனை ஆண்டவர் விரும்புகிறதில்ல. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட் முடிஞ்சு போச்சு, அங்கேயும் நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னார். புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை என்பது நம்முடைய கோயிலில் வாரத்துக்கு ஒரு முறை நடக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. எனவே தான் அப்போ சொல்ல இப்போ ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது, உங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், தேர் இஸ் த ட்ரூ சர்வீஸ், மீனிங்ஃபுல் சர்வீஸ் என்று சொன்னார். சரி, எனவே சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே வாழாமல் வாவியின் அடிப்படையிலே வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, வார்த்தையின்படியான வாழ்க்கை முறை, ஆவியின்படியான வாழ்க்கை முறை. த லைஃப் ஸ்டைல் அக்கார்டிங் டு த வேர்ட் அண்ட் ஆல்சோ த லைஃப் ஸ்டைல் அக்கார்டிங் டு த ஸ்பிரிட். வாழ்க்கை முறை, இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முறை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் இல்லையா, அப்படி தானே. நம்ம எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை முறை என்பது சட்டத்திட்டம் சார்ந்ததாக இருக்கிறதா, இல்லைன்னா ஆவியை சார்ந்திருக்கு, அதாவது தேவனுடைய சிந்தையை சார்ந்ததாக இருக்கிறதா. எனக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினரை தெரியும், அவங்க ரொம்ப வசதியானவங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பெந்தைகோஸ்து திருச்சபைக்கு அவர்கள் சந்ததி சந்ததியாக செல்கிறவங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்கள சந்திக்க போகிற வேளை பார்த்திங்கன்னு சொன்னால், நகை போடுவதை குறித்து அவங்க ரொம்பவும் விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் நகை போடுகிறதே கிடையாது, ரொம்ப வசதி உள்ளவங்க தான், அவங்களுக்கு நிறைய செல்வம் இருக்குது, வீடு இருக்குது, வசதி இருக்குது, எவ்ரி திங் தே ஹேவ். ஆனால் என்ன பண்ணுறதில்ல, தே ஒன் வேர் ஜுவல்ஸ். அந்த மாதிரி நகை போடுறவங்களை பார்த்தாலே அவங்க ஒரு விதமாக பார்ப்பாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு வாரி போட்டிருக்கப்பார், நகை போடுறவங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் அப்படி சிந்திக்கிறோம். இப்போ நல்லா கவனிங்க, இவங்க ஏன் நகை போடலை. இப்போ நம்ம நகை போடுறது பாவமா பாவம் இல்லையா, சரியா சரியில்லையா, அந்த டாப்பிக்கே போகலை. இப்போ இவங்க ஏன் நகை போடலை தெரியுமா, பேதுருவும் பவுலும் ஒவ்வொரு இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு நற்குணங்கள் தான் அலங்காரமாக இருக்கணுமே என்று பொன் ஆபரணங்கள் அலங்காரமாக இருக்கக்கூடாது என்ற வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் நகை போடுவதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது இதற்கு விளக்கம் கொடுக்க செல்ல மாட்டேன், என்ன நேரம் இல்லை. இப்பொழுது நகை ஏன் அணியவில்லை, ஹோய் தே டோன்ட் வேர் திஸ் ஆர்னமெண்ட்ஸ், ஏன் சொல்லுங்கள். வார்த்தையின்படி இல்லையா, வசனம் சொல்லுதுப்பா, வசனம் சொல்லுது, நீ நகை போட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டேன், நகை போட்டால் நரகத்துக்கு தான் போவேன். சரி, நல்லா கவனிக்கிறீங்களா,
இப்போ நகை போட்டால் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை முறையை, நகை போடாத ஒரு வாழ்க்கை முறையை வச்சுருக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே என்டர் பண்ண போகவே இல்லை இப்போ. ஆனால் அதே வீட்டில் உள்ளவங்க அவங்க கட்டி வச்சுருக்க வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கும். அவங்க வாங்கி வச்சுருக்கிற காரை பார்த்திங்கன்னா அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற பேக்கை பார்த்திங்கன்னா அதில் கோல்டன் கலர்லாம் இருக்கும். அவங்க போடுற செருப்பை பார்த்திங்கன்னா 90% கோல்டன் லுக் இருக்கும். ஆனால் நகை மட்டும் அணிய மாட்டாங்க, செருப்பு இப்படிப்பட்டதாக இருக்குது. ஏன் கோல்டன் கலரில் செருப்பு போடுறாங்க? கொஞ்சம் ரிச்சாக தெரியணும்னு தானே. ஏன் வீட்டில் இவ்வளவு நீங்கள் காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் ஃபிக்சர்ஸாக வச்சு செஞ்சுருக்கிறீங்க, ஏன் வீடு ரொம்ப லக்ஸூரியஸாக என்ன செய்யணும்? ஏன் இவ்வளவு நல்ல நிறைய காஸ்ட்லி வெஹிக்கிள் வச்சுருக்கிறீங்க? அப்போது இப்போ நல்லா சிந்திங்க, நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வரணும். ஏன் நகை போடவில்லை அவர்கள்? அது காரணம் என்ன சொல்லுங்கள். ஆ, வார்த்தை. சரி, அந்த வார்த்தையின் மூலமாக வார்த்தைக்காக பின்பற்றலை. அப்போ வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வந்து நகைகள் மூலமாக உன்னை ஆடம்பரப்படுத்தி, அதாவது அலங்கரிக்கக்கூடாது. நீ எத்தனை கிலோ போட்டாலும் அது உனக்கு உண்மையான அலங்காரம் கிடையாது, அது உனக்கு பெருமைக்கு தான் வழிவகுக்கும். யூ மஸ்ட் பி ஹம்பிள், யூ நீட்ஸ் அ ஹியூமிலிட்டி. உன்னை ஆடம்பரப்படுத்தி காம்பிக்காத, எங்கிட்ட தான் இருக்குன்னு காமிச்சு என்ன செய்யாத, மற்றவளை தாழ்வாக சிந்திக்க வைக்காத, கொஞ்சம் நார்மலாயிரு, மாடஸ்டாயிரு. இதான வார்த்தையினுடைய அர்த்தம், புரிகிறதா? சரியா? இப்போ வார்த்தை சொல்லுகிறது நகை மூலமாக உன்னை அலங்கரிக்காத. அப்போ அதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட் என்ன? வாட்ஸ் அ மைண்ட் ஆஃப் காட், வாட்ஸ் அ மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். நம்மளை ரொம்ப நகை மூலமாக ஆடம்பரப்படுத்தாமல் தாழ்மையாக வாழணும், இதுதானே சிந்தை. அப்போது இந்த குடும்பத்தினர் நகை அணியாமல் வாழ்வது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அந்த வாழ்க்கை முறை பின்பற்றுகள், அதை நான் சரிதவருக்கு போக விரும்பலை. அப்போ அந்த மனநிலை இருந்தால் அவங்க வீட்டையும் அதுக்கு மாதிரி என்ன செஞ்சுக்கணும், வச்சுருக்கணும்ல. வீடு ஆடம்பரமான வீடு தேவையில்லை, ஆடம்பரமான கார் தேவையில்லை, ஆடம்பரமான பொருட்கள் தேவையில்லை. அவங்க வீட்டில் இருக்க எல்லாமே ஆடம்பரமான பொருட்கள். அப்போ என்ன அர்த்தம்? எதற்காக நகை போனால்? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறதுனால தான் என்று அந்த ஆவியை அவங்க என்ன செய்யலை. அவன் நியூ டெஸ்டமென்ட் படி ஒரு வார்த்தையின் அடிப்படையில், அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அர்த்தத்தின் அடிப்படையில், நாமெல்லாம் அந்த உலகத்தில் படோடபமாக பவிசு காட்டி ரொம்ப நம்மளை மேன்மைப்படுத்தி, ரொம்ப நம்மளை ஆடம்பரப்படுத்தி, அப்படி எல்லாரையும் நம்மளை திரும்பி பார்க்க வச்சு இந்த மாதிரி வாழக்கூடாது. வி நீட் சம் மாடஸ்டி, பேலன்ஸாக வாழணும். அல்லேலூயா. அசிங்கமாக அறுவறுப்பாக வாழணும்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நான் தான் இருக்கிறேன், நான் தான் வச்சிருக்கிறேன்னு நினைச்சக்கூடாது, காம்பிக்க கூடாது. சரி, அப்போ நிறைய பேர் வந்து வார்த்தைகளை பின்பற்றி வாழ்க்கை முறை அமைத்தாலும் அந்த வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஏன்னா அவங்க அந்த வார்த்தைக்காக அதை செய்கிறாங்களே ஒழிய வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட்டை என்ன செய்யலை, ஃபாலோ பண்ண. அப்போ நகை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் அந்த பிரின்சிபலை பின்பற்றி அவள் எப்படி இருக்க வேண்டும்? நார்மலாக இருக்கணும், அப்படி தானே? ஹம்பிளாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வேறு எல்லா விதத்திலும் டாம்பிகமாக இருந்து கொண்டு நகையை மட்டும் தவிர்த்து கொண்டிருந்தால் அது ஒரு மத மாய்மாலம். அது ஒரு மதத்துக்காக செய்கிறதானே ஒண்டி, மனசுக்காக செய்கிறது இல்லை. அந்த மனசில் தாழ்மை இல்லை, இது ஒரு மதத்துக்காக. அப்படி இல்லை, அந்த மாதிரி தான். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு யாராவது உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன் பிரதர் இந்த மாதிரிப்பட்ட எதிர்மறையான காரியங்களெல்லாம் கற்பனை பண்ண சொல்கிறீங்க? ஏற்கனவே வாங்கின அடி பத்தாதா? யார் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ தெரியல. பொதுவாக உலகம் சிந்திக்குது மனைவிகள் தான் அடி வாங்குறாங்கன்னு. அந்த காலம்லாம் மாறிப்போச்சு, இப்போ மாறி மாறி வாங்குறாங்க. என்ன பொம்பளைங்க வெளியே சொல்லுவாங்க, பலரும் அடிச்சிட்டாருங்கன்னு. ஆம்பளை மனுஷன் சொல்ல முடியுமா? பொம்பளை சொன்னால் பரிதாபப்படுவாங்க, ஆம்பளை சொன்னால் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஐயா அடி வாங்கிட்டு வந்து சொல்கிறீங்க. இதை ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆக பரஸ்பரம் அடி வாங்குறதும் கொடுக்குறதும் சமுதாயத்திற்கு நம்ம மத்தியில் இல்லை, நீங்கள்லாம் ரொம்ப வித்தியாசம், நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சரியா? சரி, இப்போது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை ஆண்டவர் காட்ட சொன்னால், இதனால் நிறைய பேர் கேட்குறாங்க கேள்வி, உங்கள் கன்னத்தை அடித்தா நீ மறு கன்னத்தை காட்டுவியா? காட்ட முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஏன் இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வசனம் புரியலை. குறிப்பிட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு அவன் வந்து ஓங்கி ஒரு அளவிட்டா இவர் திருப்பி அடிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தில். அவிதமாக தான் ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு கிறிஸ்தவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை வந்துச்சு. சண்டை வந்தவொடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா திடீர்னு கோபத்தில் இவர் எப்படி தள்ளி விட்டார். இவருக்கு ஆத்திரம் வந்துட்டு, யாருக்கு ஆத்திரம் வந்து?
கிறிஸ்தவருக்கு ஆத்திரம் வந்தது, புரட்டி எடுத்துட்டார். அவர் சும்மா கோபத்தில் தள்ளி தான் விட்டார். இவர் என்ன பண்ணார், போட்டு உருட்டு உருட்டுன்னு அடித்து ஒரு வழி பண்ணிட்டார். அப்போ எல்லோரும் வந்து கேட்டாங்க, என்னங்க அவர் தான் வந்து சத்தியம் தெரியாதவர், உங்களுக்கு சத்தியம் தெரியும்ல, உங்கள் மதம் என்ன சொல்லுது, உங்கள் வேதம் என்ன சொல்லுது, ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்ட சொல்லுது, நீ அவன் என்னமோ கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை தள்ளி விட்டாங்கிறதுக்காக நீ அவனை போட்டு இந்த அடி அடிக்கலாமா, யோ கன்னத்தில் அடித்த நான் திருப்பி அடிச்சிருக்க மாட்டேன், அவன் அடித்தது எங்கே, நான் வேத பிரமாணத்தை எந்த காலகட்டத்திலும் விலகிறது கிடையாது, அவன் அடித்தது எங்கே அடித்தான், கன்னத்தில் அடித்தா நான் மறுகணத்தை காட்டியிருப்பேன். ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கன்னத்தில் அடித்தால் அதுக்கு கண்ட கண்ட இடத்துலலாம் அடிக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், ஐயாவுக்கு இயேசுநாதர் எதற்காக இதை சொன்னாருங்கிறது தெரியாது. அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து யாராவது ஒருத்தங்க அவருடைய கன்னத்தில் ஓங்கி அடித்தா நிச்சயமாக அடுத்த கன்னத்தை காட்டுறதுக்கு ஆயத்தமானவர். அதே மனுஷன் அதர் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் வருதுன்னு வச்சிங்களா, அவங்க பத்திரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அஞ்சு ஒரு குடும்பத்துக்கு பத்திரி கொடுக்கணும். இதில் ஒரு முதல் அதாவது முதலாவது கொடுக்கலனாலோ இல்லை ஒரு பத்தாவதாவதோ ஒரு இருபதாவது கொடுக்காமல் 400 பேருக்கு கொடுத்துட்டு இவருக்கு வீட்டுக்கு வந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குவார், அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, இவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, அங்கே கொடுத்தீங்களா, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, நீங்கள் அவங்க இப்படி 4-5 பேர் தான் மிச்சம். இதுக்காக அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டார், ஏன் தெரியுமா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் இங்கே வந்திருக்கான், புரியுதா உங்களுக்கு, அதனால் அவங்க கல்யாணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ புரியுங்க, புரிஞ்சுங்க, அந்த பத்திரிகை கொடுத்தவர் வந்து இவர் ரொம்ப முக்கியப்படுத்தலை, அந்த முக்கியப்படுத்தாத காரணத்துக்காக என்ன செய்யலை, இவர் கல்யாணத்துக்கு போகலை. ஆனால் அதே நபர் வந்து ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டுறதுக்கு ஆயத்தமானால புரிஞ்சிங்க. ஒரு மதத்துக்காக, மத கட்டளைக்காக, வேதத்தில் சொன்ன வார்த்தைக்காக இவர் ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதே மனுஷன் இன்னொரு ஏரியாவில் அவருக்கு முதல் மரியாதை கிடைக்கலனா அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயார் இல்லை, அதை வித்தியாசமான விதத்தில் என்ன செய்கிறார், ரியாக்ட் பண்ணி பழி வாங்குறார். புரிகிறதா, ஏன் இந்த முரண்பாடு, புரியுதா உங்களுக்கு, இயேசுநாதருடைய அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க அதை புரிஞ்சிக்கல, ஏதோ கன்னத்தில் அடிக்கிறத யோசனை பண்ணிட்டு இருக்கிறானே ஒழிய, ஆண்டவரே இது மட்டும் என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்து விடக்கூடாது, ஏன் நான் நிச்சயமாக என் கன்னத்தை அடித்தா மறு கன்னத்தை காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இயேசுநாதர் கன்னத்தில் அடிக்கிற டாபிக் இல்லைங்க, அதில் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிரசங்கத்தை முடிப்போம். ஹல்லேலூயா. கன்னத்தில் அடிப்பதென்பது இரண்டு குணாதிசயங்களுடைய விளைவு, ஒன்று மற்றவனை அவமானப்படுத்துகிற ஒரு செயல், கோபத்தில் என்ன செஞ்சிடும், பலர்னு கன்னத்தில் அரைஞ்சிடும், இன்னொன்று கோபத்தை வெளிப்படுத்துகிற செயல், புரிகிறதா. அப்போ கோபத்தை வெளிப்படுத்துகிற, மற்றவனை கனவீனப்படுத்துகிற ஒரு செயல். இப்போ இதற்கு ஒருதான் பலிகடா ஆகிறான். இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒருவன் ஒரு முறை அவமானப்படுத்தினால் அவனிடத்திலிருந்து இன்னொரு அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உனக்கு மனப்பக்குவம் இருக்கிறது என்பதை காண்பி. அவன் உன்னை ஒரு முறை கோபப்படுத்தினால், ஏன் இன்னொரு முறை கோபப்படுத்தினால் கூட உன்னால் பொறுத்து கொள்ளுகிற மனநிலை உனக்கு இருக்கிறது என்பதை நீ காண்பி, அப்பொழுதுதான் நீ எனக்கு சீடன். ஹல்லேலூயா. மற்றபடி கன்னத்தில் அடித்தா மட்டும் காமிச்சிட்டு மற்ற எல்லா ஏரியாக்கள்லையும் வந்து நம்ம ஆணவமாக அகம்பாவமாக இருந்தால் அது வந்து மத மாய்மாலம் இல்லையா. அப்போ அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு அநீதி இழைக்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்க, இந்த அநீதிக்கு ப்ளஸ் இன்னொரு அநீதியை பண்ணால் கூட அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம கண்டுக்காமல் அர்த்தம் கிடையாது, இன்னொரு அநீதியை கூட சாய்க்கிறதுக்கு எனக்கு பலன் இருக்குதுன்னு காம்பி. அதே நேரத்தில் ரோட்டில் போகிறீங்க, ஒரு ரவுடி வந்து ஓடி வந்து உங்களுக்கு கன்னத்தில் அடிக்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும், வசனம் சொல்லவே சொல்லுகிறது மறு கன்னத்தை அடிட்டான், அடுத்த கன்னத்தை இல்லை, ஏன், அவன் ரவுடி, அவன் கொலைகாரன், அவன் வம்புக்கு வரான், அவனுக்கு நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும், அவனை அடிக்கக்கூடாது, அதாவது அவனை அடித்து வீழ்த்தணுங்கிறது இல்லை, நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும், அப்படி தானே நான் சொல்கிற, தப்பாக புரிஞ்சிக்கூடாது, ஐயோ இவர் தப்பாக போதனை பண்ணுறாரு, நீ சகிக்க வேண்டிய இடத்துல சகிக்கணும், பொறுக்க, உன்னுடைய உறவுக்கு உறவுக்காருக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சு, ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டார பொறுத்துக்கோ, அது பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டது, நீ அதை தாங்கிக்கோ, உங்கள் உறவில் உனக்கு அநீதி பண்ணால் இன்னொரு அநீதி சா, அதே நேரத்தில் ஒருத்தன் திருடம் வரான், திருடம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத பறிக்கிறதுக்காக ஒன்றா பலரோட அடி அடிக்கிறான், நீ உன்னை வார்த்தை யோசிக்கிற, ஒரு கன்னத்தில் அடித்த மறுகணத்தை காட்ட சொல்கிறாரு, ஒரு பையை பிடுங்கினாப்போ அடுத்த பையன் பிடுங்க விடுறதா, இல்லை அவங்ககிட்ட நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும் இல்லையா. எனவே இடம் சூழல் ஏவல் அறிந்து செயல்படணும், வசனத்தை எப்படி பிரயோகிக்கணும், எங்கே பிரயோகணும் தெரியணும், தெரியாதனமாக வார்த்தையை கொண்டு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். வாழ்க்கையில் மற்றவர்களால் அவமதிக்கப்படுகிற நேரங்கள் உண்டு, மற்றவர்களுடைய கோபதாபங்களுக்கு பலியாகிற வேலைகள் உண்டு, மற்றவர்களுடைய எரிச்சல்களுக்கு உட்படுகிற வேலை உண்டு, அதுபோன்ற நேரங்களிலே
நாம் நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு பக்குவமுடையவளாக இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்கிறது. எனவே வாழ்க்கை முறையில் வார்த்தையின்படி அல்ல, இந்த ஸ்பிரிட் இதன் மூலம் என்ன சொல்கிறார், நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, சகித்து போகிறவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. வெறுமனே கன்னத்தில் அடிக்கிறத லிட்டரலாக புரிஞ்சிக்க கூடாது. புரிகிறதா? எல்லாரும் நம்ம கன்னத்தில் அடிக்க மாட்டாங்க, ஆனால் வேறு விதமாக அடிப்பாங்க. எல்லாரும் நம்ம உடலில் அடிக்க மாட்டாங்க, நம்முடைய வாழ்க்கையில் அடிப்பாங்க, நம்முடைய மனசில் அடிப்பாங்க, நம்முடைய உணர்வில் அடிப்பாங்க. அது போன்ற சூழல்கள் தான் நம்ம தாங்கிக்க முடியும். கன்னத்தில் அடித்தா கூட சகிச்சுக்குவோம் இல்லையா? ஆனால் சில இடத்துல அவங்க வார்த்தையில் அடிப்பாங்க, அந்த வார்த்தையை சகிக்கிறது தான் கடினமாக இருக்கும். எனவே அது போன்ற நேரங்களில் வி நீட் த ஸ்பிரிட் ஆஃப் டாலரன்ஸ், பொறுத்துக்கிற ஆவின். அதைத்தான் அவன் சொன்ன, நாம் வார்த்தைகளை பின்பற்றி, அதாவது அந்த வார்த்தையின்படியே வாழ்ந்து வாழ்ந்து மத சட்டங்களை பின்பற்றுகிறோமே ஒழிய கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை. எனவே தேவனை ஆராதித்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளுடைய வாழ்ந்து கொண்டாலும் சரி, அவற்றின் பின்னால் இருக்கிற தேவன் நோக்கம் என்ன, இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார், சத்துருக்களை நேசினா என்ன சொல்ல வருகிறார், பகைவனுக்கு நன்மை செய்ய என்ன சொல்ல வருகிறார், அவருடைய மைண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு பின்பற்றுறதுக்கு ஈஸியாக போயிடும். எனவே வார்த்தைகளுக்காக மட்டுமே நாம் பின்பற்றுவோம், இல்லாதபடிக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற தெய்வ நோக்கங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும். ஏன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல வார்த்தையின்படி வாழ்வதற்கல்ல, தேவ ஆவியின்படி வாழ்வதற்கு, தேவனுடைய சித்தங்களின் நோக்கங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை அவ்விதமான ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பாராக. அந்த விதமாக வாழ வேண்டும் என்றால் வி நீட் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் கிரியை செய்தாதான் ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் வார்த்தையை படிக்கும் பொழுதும் கர்த்தர் என்ன சொல்ல வரார், என்னிடத்தில் எந்த விதமான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லாதபடிக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் உங்களால் இதை அப்ளை பண்ண முடியாது. ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆவியினாலே புரிந்து கொள்கிற ஞானம் வரும், அறிந்து கொள்கிற ஞானம் வரும். புரிகிறதா? எனவே வார்த்தையின்படி வாழ்கிறதல்ல, தேவ ஆவியினால். தேவ ஆவியின்படி வாழுகிற பொழுது வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஏன்னா ஆவியினாலே வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படும், வார்த்தையின்படி செயல்பட அழைக்கப்படும். ஆவியினால் நடத்தப்பட்டு வார்த்தையை கீழ்ப்படிவது. அல்லேலூயா. அந்த விதமாக நடக்க ஆண்டவரை அழைப்பார். அதுபோல் நேர்களை நம்ம நடப்பதற்கு தேவைப்படும். கர்த்தர் தாமே நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாக வாழ்ந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.

ஆராதனை வர்ஷிப்னு என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம், ஏதோ ஏதோ நான் பாடுறதுனால சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ரெண்டு கரத ஜி மேஜர் சர்வ சிஸ்டி.

பழைய பாடல் அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையை நிறைவேறும். அத்தனை ஆசீர்வதிப்பு.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35. 1800 ரெவரன் மெக்கால் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட மெக்கால் மிஷன் ஊழியங்கள் பிரான்ஸ் தேசம் எங்கும் பரவியது. அப்போது அந்த ஸ்தாபனத்தில் ஊழியராயிருந்த போதகர் லாக்கெட் என்பவர் ஒரு ஜனவரி மாதம் மாலை வேளையில் நடந்த ஒரு கூட்டத்தில், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்ற அப்போஸ்தலர் 3:6 இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பாரிஸில் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த விசுவாசிகள் அனைவருமே மிகவும் ஏழைகளாக இருந்தனர். அவர்களிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. யாராவது தங்களுக்கு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். பிரசங்கம் முடிந்ததும் ஒரே ஒரு வயதான முதியவரை தவிர அனைவருமே தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று பிரசங்கியார் பிரசங்கித்தபடியால் அவர் தன்னிடம் இருப்பதில் தனக்கு எதையாவது தருவார் என்று எதிர்பார்த்து பிரசங்கியாரிடம் சென்று தனக்கு உதவி செய்யும்படி கேட்டார். பிரசங்கியார் மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்தார். தன்னிடம் உதவி கேட்டு வந்த அந்த வயதான முதியவருக்கு தன்னிடம் இருக்கும் எதையாவது ஒன்றை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து தேடி பார்த்தார். அவர் அன்று இரவு ஒரு லாட்ஜில் தங்குவதற்கான அனுமதி சீட்டு ஒன்றை மட்டும் வைத்திருந்தார். அதை தவிர அவரிடம் வேறு எதுவுமே இல்லை. இந்த அனுமதி சீட்டை இந்த வயதான முதியவருக்கு கொடுத்தால் அவர் இன்று ஒரு இரவாவது கதகதப்பான இதமான ஒரு அறையில் படுத்து தூங்குவாரே, இல்லையெனில் அவர் நடுக்கும் குளிரில் வெளியேதானே படுத்து தூங்க வேண்டும் என்று நினைத்து தனக்கு இருந்த இரவு தூங்குவதற்கான அனுமதி சீட்டை அந்த முதியவருக்கு கொடுத்து அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தாராளமாக பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் வாங்குகிறவர்களாக மட்டுமில்லாமல் கொடுக்கிறவர்களாகவும் மாற வேண்டும். நமக்கு அதிகம் இருந்தால்தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் நம்மிடம் உள்ளவைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காணிக்கை படைக்கும் நேரம் வந்தபோது ஏழை விதவை பெண்ணும் காணிக்கை படைத்தாள். நானே மிகவும் ஏழ்மையில் இருக்கிறேன், இந்த சபைக்கு வருகிற பணக்காரர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் தன்னிடம் இருந்த 2 பணத்தை உற்சாகமாக தேவனுக்கு படைத்தாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவ்வாறு கொடுக்கும் போது தேவன் நம் குறைவை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆம், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் கர்த்தருக்காக வாரி இறைத்தால் தேவன் நம்மை விருத்தியடைய செய்வார்.

ரெண்டு சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 ஜோவாப்பின் வசமாகவும் 1/3 செரியாவின் குமாரனும் ஜோவாப்பின் சகோதரனுமாகிய அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுவதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசலில் ஓரத்தில் நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100-100 1,000-1,000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாப்பையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டது ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயீம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியடிக்கத்தக்க பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசமெங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவர் கழுதை மேல் ஏறி வரும்போது

கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாப்பை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நிறுத்த மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதில் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியம் மறைவாயிருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவன் ஆவேன். நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வள்ளியங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாரி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாப்பின் ஆயுததாரியாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொண்டு போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்கால மோதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஷ்டவேலை பின்தொடர்வதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஷ்டவேலை எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி நியாயம் செய்தார் என்ற செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவியதான். கூசி யோவாப்பை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாப்பை நோக்கி, எப்படியாகிலும் கூசியின் புறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதைக்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதைக்கு அவன், எப்படியாகிலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாக ஓடி கூசுக்கு முந்தி கொண்டான். தாவீது 2 ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமங் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவினியின் மேல் நடந்து தன் கண்களை எரிடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமங் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடு கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமங் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகி என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக என்றார். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதுக்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகி என் ஆண்டவனே, நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரும் கைக்கு உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதுக்கு கூசி என்பவன், அந்த பிள்ளையாண்டனுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருவர்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புற யாவருக்கும் நடக்க கிடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும், அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான்.

பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி பண ஆசை இல்லாமல் வாழுவது, அதுதானே நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிறைய இடங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நீங்கள் பண ஆசை இல்லாமல் வாழ வேண்டும், பொருளாசை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. பொருளாசை இல்லாமல் வாழுவது எப்படி? அதற்கு வேதம் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நமக்கு தருகிறதா? இன்னைக்கு வேதாகமத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அதை வாசிக்கிற நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்காத காரணத்தினால அந்த தீர்வை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறோம். எப்படி வாழ வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நாலேஜ் இருக்கு. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் வாழணும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விடையை நமக்கு தருகிறது. எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நாம என்ன சொல்லி கொடுப்போம்னா, பாருங்க, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டாம், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எப்படிங்க அதை செய்யறது? இதுதான் பிரச்சனை. என்னால இப்ப துன்பத்தை அனுபவிக்க முடியல, இதை என்னால தெரிந்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கு, எப்படி அதை செய்வது? எப்படி செய்வது என்பதற்கான விடை இதே வசனத்தில் இருக்கிறது. மோசேயினால எப்படி ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய எல்லா தகுதிகளையும் போட்டுட்டு, அங்கு பணக்காரராய் வாழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த ஒரு தகுதி பெருமை எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்திரத்துல, அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள். மோசே இவர்களுக்காக ஒரு கொலை செய்யும் போகி, அது கடைசியில பாத்தீங்கன்னா இவங்களே அவரை மாட்டி விடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க இவர் எப்படி துணிய முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்ததுனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கதான் ஒரு தீர்வை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை, பண ஆசை, பொருள் ஆசை, சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இச்சைகள், இப்படி இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளில் இருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், இனி வரும் பலனை நான் சரியாய் பார்த்தால், நான் அதை உணர்ந்திருந்தால் போதுங்க, இதையெல்லாம் அப்படி துச்சமா மதிச்சுட்டு நான் போயிடுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க பேர்ல திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அங்கிருந்து உங்களை கூப்பிட்டு விட்டாங்க, பாருப்பா இந்த நேரத்திற்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பணம் கிடைக்காது. விழுந்தடிச்சு போறீங்க, நீங்க வேக வேகமா போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த நேரத்திற்குள்ளாக நான் போய் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கென்று வந்த அந்த பணத்தை நான் வாங்கி விட வேண்டும். இப்ப திடீர்னு உங்க வாகனத்தை ஒருத்தர் வழிமறிக்கிறார். வழிமறிச்சு, கொஞ்சம் இப்படி வந்து எங்க ஹோட்டல்ல பாருங்க, நல்ல சாப்பாடு இருக்கு, பார் வசதியோட இருக்கு, அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலாவது ஏதாவது ஒன்னாவது, எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒன்று ஒரு பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது, நான் அதைத்தான் முதல்ல பார்ப்பேன். விழுந்தடிச்சு ஓடுவீங்க, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்து விழுந்தால் கூட சமரசம் பேசி அங்கிருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம், சமாதானம் பேசுவோம், அங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய அந்த இனி வரக்கூடிய ஒரு பெரிய பலனை நான் பார்த்து கொண்டிருக்கிறதுனால என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு உங்க மனைவி பக்கத்துல உட்காந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க,
அந்த ரைட் ஓகே சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. பாருமா இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நமக்கென்று ஒரு பெரிய வேலை இருக்கிறது. ஸோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அங்கே தான் சொல்லுகிறார், அநேகர் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்களுடைய தேவன் வயிறு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய குடியிருப்பு பரலோகம். அப்போ என்னுடைய குடியிருப்பு, நான் பரலோகவாசி, பரலோகம் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒன்று, எனக்கு கிடைக்க போகிற பாக்கியம் எப்படிப்பட்டதான ஒன்றுங்கிறத நான் சரியாய் பார்த்தால், என்னுடைய பார்வை மேலே இருக்குமானால், இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நான் என்ன செய்ய முடியும், தாண்டி செல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். நீங்கள் பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, அல்லது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசேயர் 3:1 வாசிக்கிறோம், இந்த மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பூமிக்கு அடுத்த பூமி காரியங்கள் எதுவுமே இல்லை, இந்த மேலானதே என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் எங்கேயும் விழுந்து போக மாட்டேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி இங்க சிலுவைக்கு போனாரு, அவரால் எப்படி இப்பேற்பட்ட ஒரு பலி மரணத்தை ஏற்க முடிஞ்சது, பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட போகிறோம் என்று தெரிந்தும் எப்படி அவரால் சிலுவைக்கு போக முடிஞ்சதுன்னா, அதுக்கும் இனி வரும் ஒரு பலன் காரணமாக இருக்கிறது. அதையும் இதே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன் வைத்திருக்கக்கூடிய இனி வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தேவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாயிருக்கிறோம். ஏன் பாடம் அனுபவிக்கிறோம், இனி வரும் பலன் எனக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதுனாலதான் நான் இந்த பாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அனுபவிக்கிறேன், இந்த பணத்தை எல்லாம் நான் ஏன் துச்சமாய் மதிக்கிறேன், இதை எல்லாவற்றையும் என்னுடைய சிற்றின்பங்கள் இதை எல்லாம் துச்சமாய் மதிக்கிறேன், ஏன், இனி வரும் பலன். அதை இவைகளோடு கம்பேர் பண்ணும்போது இவைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவைகள் எல்லாம் தூசி. ஆனால் அதை பற்றி தெரியாம நாம் இதிலே விழுந்துக்கலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் உலகத்திலே மிகப்பெரிய விஷயமாய் அது பார்க்கப்படுகிறது, அந்த சாக்லேட் அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான், அந்த குழந்தை அழுதுரும், உலகமே என்னை விட்டு போய்விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த குழந்தை நினைத்துக் கொள்ளுகிறது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத இந்த பூமியில சாதாரண ஒன்று, அதை விட அற்புதமான ஒன்று இந்த உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இனி வரும் பலனை சரியாய் உணராதனால, விசுவாசிக்காதனால, அதை அதன் மேல் என்னுடைய கண்கள் வைக்கப்படாததுனால என்னால் உபத்திரவத்தை சகிக்க முடியல, உபத்திரவத்தை எதிர்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பண ஆசையை விட முடியல. சோ மோசையை போல நம்மளுடைய வாழ்க்கை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். சந்திக்கிறேன். ஆமென். காட் பிளஸ். தேங்க்யூ.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள நீங்க உதாசீனம் செய்ய மாட்டீங்க. பெண் ஆணை விட 20% எடை குறைவு. ஆணை போல அவளால வேகமா ஓடவோ தாவவோ முடியாது. அவளுடைய கால்கள்ல பலம் குறைச்சல். இதயமும் சுவாசப்பையும் அவளுக்கு சின்னது. வியர்வை அதிகம். சின்ன வயசுல இருந்தே அவ அதிகமா புன்னகை செய்றா. ஆணை விட சிறிய பொருட்களை அவ விரும்புறா. சின்ன குடைகள், சின்ன பர்ஸ்கள், அவள் உபயோகிக்கும் கைக்குட்டை கூட சின்னதுதான். சைக்கிள், ஸ்கூட்டி போன்ற சின்ன வாகனங்கள் தான் அவளுக்கு பிடிக்கும். இப்படியே அவள் பயன்படுத்தும் நிறைய பொருட்கள் சின்னதுதான். புத்தகங்களை எப்போதும் நெஞ்சோட தான் அணைத்து செல்வாள். ஆண்களைப் போல பக்கவாட்டில் இல்லை. அவளுடைய எலும்பு அமைப்பு நளினமானது. தசை நார்கள் 30% வலிமை குறைவு. தொண்டை கூட சிறியது. அதனாலதான் அவளுக்கு கீச்சு குரல் இருக்குது. இடுப்பு மட்டும்தான் கொஞ்சம் பெருசு. அவளுடைய ரத்தத்தின் அடர்த்தி கொஞ்சம் குறைவு. அதில் ஹீமோக்ளோபின் குறைவு. நாடித் துடிப்பு ஆண்களை விட அதிகம். அவ உடல்ல கால்சியம் ஸ்திரமா அமையறதில்ல. மாத விளக்கின் போதும் கர்ப்ப காலத்திலும் அவ நிறைய கால்சியத்தை இழக்கிறா. அதனால தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படுது. அவ ஆணை விட அதிகமா உணர்ச்சி வசப்படுறா. அதிகம் அழறா, அதிகம் சிரிக்கிறா, அதிகமா கவலையும் படுறா. ஆயுட்காலம் ஏறக்குறைய ஆண்கள் அளவுதான். ஆனா அதிக தினங்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறா. தன்னை ஒழுங்கா கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நாட்கள் தான் அவளுக்கு அதிகம். இத்தனை குறைபாடுகள் அவளுக்குள் இருப்பதனாலதான் அவள் ஆணை சார்ந்திருக்கிறாள். இவ்வளவு கஷ்டத்துடன் தான் பெண்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தங்கள் குடும்பத்தோட பின்னி பிணையப்பட்டிருக்குது. அவளை புரிஞ்சி பரிவோட கரிசனையோட அன்பு செலுத்துங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.

0: பிரதர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: திருவார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால வேளையிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். 2017 அதாவது இந்த ஆண்டு திருச்சபை சரித்திரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு. ஏனென்றால் இந்த ஆண்டில் புராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் அல்லது திருச்சபை சீர்திருத்தம் தோன்றி 500 நிறைவேறுகின்றன. This year, 2017, is the 500th anniversary of the Great Protestant Reformation. 1517 ஆண்டு, அதாவது 500 முன்பதாக, அக்டோபர் மாதம் 31 மார்ட்டின் லூத்தர் என்ற ரோமன் கத்தோலிக்க பாதிரி தனக்கு திருவசனத்திலிருந்து கிடைத்த வெளிச்சத்தின் மூலமாக 95 theses அல்லது நியாயங்கள் அல்லது விவாதங்களை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் துருபதேசங்களுக்கு எதிராக ஜெர்மனியில் உள்ள விட்டன்பர்க் என்ற நகரில் உள்ள ஆல் செயின்ட்ஸ் சகல பிரசுத்தவான்கள் பேராலயம் ஆல் செயின்ட்ஸ் கத்தீட்ரலுடைய கதவுகளிலே ஆணி அறைந்த நாள். இது திருச்சபையிலே மறக்க முடியாத ஒரு நாள். இந்திய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் 1984 அக்டோபர் 31 அதாவது 33 முன்பதாக இந்திரா காந்தி அம்மையார் அவர் கொலை செய்யப்பட்டார். இந்தியாவிலே அக்டோபர் 31 அவிதமாக நினைவு கூறுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் அக்டோபர் 31 திருச்சபையின் சீர்திருத்த நாளாக நாம் நினைக்க வேண்டும். இந்த சீர்திருத்தம் அல்லது இந்த ரிஃபர்மேஷன், இதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வந்து நிற்கிறேன். வாட் இஸ் ரிஃபர்மேஷன், சீர்திருத்தம் என்றால் என்ன? ரிஃபர்மேஷன் இஸ் டு பிரிங் பேக் த சர்ச் ஃப்ரம் வயர் இட் இஸ் டு வயர் இட் ஷுட் பி. திருச்சபையை அது இருக்கிற இடத்திலிருந்து அது இருக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வருவது தான் சீர்திருத்தம். ஏனென்றால் The church that is not the church that was. இன்றிருக்கிற சபை அன்றிருந்த சபை போலல்ல. The church that is not the church that should be. இன்றிருக்கும் சபை இருக்க வேண்டிய பிரகாரமான சபையும் இல்லை. எனவேதான் சீர்திருத்தம். சீர்திருத்தம் என்பது எங்கிருந்து வருகிறது என்றால், சீர்கேடு அடைந்திருக்கிற நிலையிலிருந்து சீர்திருத்தம். சீர்கேடு சீர்திருத்தம் அல்லது பின்மாற்றம் அதிலிருந்து மறுமலர்ச்சி, அதாவது ஆதி நிலை ஏகுதல், கோயிங் பேக் டு தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட், குளிர்ந்த நிலையிலிருந்து ஆவியின் அனலுக்குள் திரும்பி வருதல். ரிஃபர்மேஷன் என்பது மார்ட்டின் லூத்தர் மூலமாக மட்டும் வந்ததில்லை. நெடுகவே பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்கும் பொழுது அநேக சீர்திருத்த சரிதைகளை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தேவ மக்கள் அடிமைத்தனத்திலும் சத்ருவினுடைய கரத்திலும் நெருக்கப்படுகையில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்பு பண்ணினார். When God's people cried unto him in anguish and pain and agony, God raised for them reformers or God raised for them judges. ஆனால் அந்த நியாயாதிபதி மரித்த உடனேயே அடுத்த தலைமுறை வருவதற்கு முன்பதாக மறுபடியும் அவர்கள் அந்நிய தேவர்கள் பின்னால் போய்விடுவார்கள். பிறகு அவர்கள் மறுபடி தேவனுக்கு கூப்பிடுவார்கள். இப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து ஆண்டவர் ராஜாக்களை எழுப்பினார். இந்த ராஜாக்களை எழுப்பி அவர்கள் மூலமாக சீர்திருத்தம் செய்தார். குறிப்பாக எசேக்கியா ராஜா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் 25 இருக்கும் பொழுது அவர் மன்னனானார். அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம், மோசே வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பம் என்று ஒன்றை ஆண்டவருடைய ஆலோசனை படித்தான் செய்து உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அவர் செய்த ஒரே ஒரு தவறு, அதை தூக்கி கடலில் எரிந்திருக்கணும். அதனுடைய வேலை முடிந்தவுடனே கடலில் எரிந்திருக்க வேண்டும். அவர் அப்படி எரியாமல் அதை வைத்திருந்தார். எனவே இஸ்ரேல் ஜனங்கள் இதை பார்த்துதானே மக்கள் சுகமடைந்தார்கள் என்று அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். They made it an idol. They idolized that brazen serpent. எனவே இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார், அதை சுக்கு நூறாக அவர் நொறுக்கினார். ஹி புரோக் இட் என்று சொல்லவில்லை பைபிளில், ஹி புரோக் இட் இன்டு பீசஸ் என்று இருக்கிறது. அடுத்து இன்னொரு ராஜா மூலமாக ஆண்டவர் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அவருடைய பெயர் யோசியா. அவர் 8 வயதாக இருக்கும் போதே ராஜ்யபாரத்திற்கு வந்தார். எப்படி 8 வயது வாலிபன் ஒரு அரசனாக முடியும் என்று அது விந்தையிலும் விந்தையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர் வந்தவுடன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா, தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார், தேவாலயத்தை பழுது பார்த்தார். தேவாலயத்தை பழுது பார்த்து சுத்தம் பண்ணும் பொழுது திடீர் என்று சொல்லி ஒரு ஆசாரியன் அங்கே வந்து நின்று என்ன சொல்கிறான் என்றால், தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய புத்தகத்தை கண்டுபிடித்தோம் என்று அவன் குதூகலமாக சொன்னான். அவன் குதூகலமாக சொன்னான், ஆனால் அதுதான் மிகவும் சோகமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா, தேவனுடைய ஆலயத்திலேயே அப்படியானால் தேவனுடைய புத்தகம் தொலைந்திருந்தது. ஜஸ்ட் இமேஜின், தே ஃபவுண்ட் என்று இருக்கிறது, தே ஃபவுண்ட் த புக் ஆஃப் த லார்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அப்போ இஃப் தே ஃபவுண்ட் த புக் ஆஃப் த லார்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், தட் மீன்ஸ் த புக் ஆஃப் காட் வாஸ் லாஸ்ட் நாட் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆர் இன் த சூப்பர் மார்க்கெட், பட் த புக் ஆஃப் காட் வாஸ் லாஸ்ட் ரைட் இன்சைட் த ஹவுஸ் ஆஃப் காட். இன்றைக்கும் இது நிலைமை அதுதான். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே வேத புத்தகம் கிடையாது, மற்ற எல்லாம் உண்டு, பிரசங்கங்கள் உண்டு, ஆனால் சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் சொல்றது போல இன்றைக்கு ஸ்கிரிப்சர் ஃப்ரீ சர்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட நிலைமை இன்று நிறைந்திருக்கிறது. வேத புத்தகம் இன்றைக்கு திருச்சபையிலேயே தொலைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். முதலிலே ஜட்ஜஸ், பிறகு கிங்ஸ், பிறகு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். இந்த தீர்க்கதரிசிகளை பார்த்தால் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, ரிபென்ட், மனம் திரும்புங்கள், ரிட்டர்ன், திரும்பி வாருங்கள், ரிஃபார்ம், சீர்படுத்துங்கள். இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவர்களுடைய செய்திகளிலே ஒலித்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு ஆண்டவர் சில ரிஃபார்மர்ஸையே எழுப்பினார், சீர்திருத்தவாதிகளையே எழுப்பினார். அவர்கள் யார், எஸ்ரா, நெகேமியா. அவர்கள் எழும்பி சீர்கெட்ட நிலையில் இருந்த தேவ மக்களுடைய நிலையை மாற்றி ஆதி நிலைக்கு கொண்டு வந்தார்கள். இன்னும் கூட இதே சீர்திருத்தத்தை எதிர்பார்க்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை வாசிக்க ஏசாயா புத்தகம் 58 அத்தியாயத்திற்கு திருப்புங்கள். வசனங்களை எல்லாம் நானே வசதியாக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58:12 வசனம், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வகாலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கெட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய், ஆதி நிலைக்கு நீ ஏகுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இதை எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்திலே அழிக்கோடிட்டு, ஆண்டவரே இந்த பணியிலே நீர் என்னை பயன்படுத்தும், சீர்திருத்துகிறவன், சரிப்படுத்துகிறவன், பாதைகளை திருத்துகிறவன், திறப்பானதை அடைக்கிறவன், பூர்வகாலம் முதல் இருந்த நிலைக்கு தேவ மக்களையும் தேவனுடைய சபையையும் கொண்டு வருகிறவன், என்னுடைய வாழ்க்கையை ஆதி அன்புக்கு திருப்புகிறவன் என்று சொல்லி இந்த வாக்கை நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்தி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை வருந்தி கேட்டு இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கோடிடும்படி நான் சொல்லுகிறேன். இவையெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே செய்து கொண்டு வந்தாலும் தேவ மக்கள் நடுவிலே பின்மாற்றம் மறுபடி நடந்து கொண்டேதான் இருந்தது. எனவேதான் திடீரென்று ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவன் ஒரு சத்தமாக வனாந்தரத்திலே வந்தான். அவன் பெயர் யோவான் ஸ்நானன். அவன் யோர்தான் நதியிலே மனந்திரும்புகள் என்று சொல்லி தன்னுடைய செய்தியை மிக தெளிவாக பிரசங்கித்து மனந்திரும்பி வந்த மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால்

கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. மன திரும்புதலிலே பலவிதமான நோக்கங்கள் உண்டு. எப்படியாவது நரகத்திற்கு தப்ப வேண்டும் என்று மன திரும்புபவர்கள் சிலர் உண்டு. நம்முடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக பிரியமானதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலும் உண்டு. ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், நரகம் வரப்போகிறது என்று சொல்லவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபத்தில் இருக்கிறது. அதிலே கூட ஒரு நெகட்டிவ் இருக்கிறது, தவறான ஒரு எதிர்மறையான ஒரு அணுகுமுறை கூட அதில் நாம் இருக்கக்கூடாது. ஸோ அவர்கள் எப்படியாவது வரப்போகிற கோபத்துக்கு தப்ப வேண்டும், முழுகிக்கொள்வோம் என்று சொல்லி வந்தார்கள். அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து அப்பப்பா சுவிசேஷங்களை வாசித்து பார்த்தால் அந்த நாள் மார்க்க தலைவர்கள் மீது சாடினார். வாருங்கள், சில அத்தியாயங்களிலே குறிப்பாக மத்தேயு 23 அத்தியாயத்திலே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயே ஐயோ, பரிசேயரே, வேதபாரகரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி எத்தனை முறை ஐயோக்களை அள்ளி வீசினார் என்று பாருங்கள். இதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளின் மார்க்க தலைவருடைய பின்மாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காக. இயேசுவுக்கு அடுத்த அப்போஸ்தலர்கள் வருகிறார்கள். அதிலே பவுல் அப்போஸ்தலன் முக்கியமானவர். அவர் எபேசு சபையினுடைய மூப்பர்களை வரவழைத்து பிரிவரை கூறும்போது என்ன சொல்லுகிறார்? நான் சென்ற பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். பாருங்க, நெடுகவே வந்து அந்த சீர்திருத்தத்துக்கு ஒரு தேவை இருந்து கொண்டே வந்திருக்கிறது. அப்படியானால் அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு கொடிய ஓநாய்கள் ஏராளம் வந்தன. அதைத்தான் பேதுருவும் சொன்னார், அவைகள் நாய்கள், அவைகள் பன்றிகள். நீங்கள் இரண்டாம் நிருபம் பேதுருவின் நிருபத்தை வாசித்து பார்த்தால் அவர் திட்டுகிற வார்த்தைகளுக்கு அளவே கிடையாது. பன்றி என்று சொல்லுவார், நாய் என்று சொல்லுவார், தண்ணீர் இல்லாத கிணறு என்று சொல்லுவார், மழை இல்லாத மேகங்கள் என்று சொல்லுவார். அவர் தன்னுடைய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார் இவ்விதமான துருவேதசக்காரரை குறித்து. இவையெல்லாம் முடியும் பொழுது திருச்சபையினுடைய சரித்திரம் ஆரம்பிக்கிறது. திருச்சபை சரித்திரம் ஆரம்பித்த உடனே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற இந்த இத்தனை 1000 ஆண்டுகளை நாம் 8 பிரிவாக பிரிக்கலாம். நான் இன்று சொல்லுகிற சில தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் எழுதி கொள்ள முடியாது, பரவாயில்லை. அவையெல்லாம் இப்பொழுது இங்கே ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் நீங்கள் அதை பின்னாலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், ஏனென்றால் உங்கள் மனதிலே இதில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். நன்றாக அதை பாருங்கள். அந்த நாளிலே அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கிற காலத்தை 8 காலங்களாக பிரிக்கலாம். நான் இப்பொழுது உங்களுக்கு செய்வது ஒரு அடித்தளம் போட்டு கொண்டிருக்கிறேன். பிறகு நான் சீக்கிரத்திலே மேற்கட்டிடத்திற்கு நான் வருவேன். முதலாவது அப்போஸ்தல சபை. இது கிறிஸ்துவுக்கு பின் 30 கிறிஸ்துவுக்கு பின் 100 ஆண்டு வரைக்கும் உள்ளது. AD 30 to AD 100, தட் இஸ் தி அப்போஸ்டாலிக் சர்ச். அடுத்தது AD 100 to AD 313, கிறிஸ்துவுக்கு பின் 100 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 313 வரை, த பெர்சிக்யூட்டட் சர்ச், துன்புறுத்தப்பட்ட சபை. இந்த துன்புறுத்தப்பட்ட சபையினுடைய முக்கியமான ஒரு சம்பவம் என்னவென்றால், 312 கிறிஸ்துவுக்கு பின் 312 கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னன் கிறிஸ்தவனானார். மனம் திரும்பவில்லை, ஆனால் கிறிஸ்தவரானார். இட் வாஸ் கன்வர்ஷன் வித்தவுட் அ பர்சனல் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அதாவது மனமாற்றம் இல்லாத ஒரு மதமாற்றம் அது. அந்த மன்னன் அவிதமாக மாறினார். மன்னன் அப்படி மாறின உடனே நாடு முழுவதும் அந்த நாட்டிற்கே அதிகாரபூர்வமான அரசியல் மார்க்கமாக கிறிஸ்தவம் மாறினது. அப்படி கிறிஸ்தவம் மாறின உடனே இட் பிகேம் ஃபேஷனபிள் டு பிகம் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இட் பிகேம் அட்வான்டேஜஸ் டு பிகம் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவர்கள் ஆவது ஒரு சாதகமான ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் ஆகுவது ஒரு நாகரிகமான ஒரு காரியம். எனவே 1000 கணக்கில் மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். 4% கிறிஸ்தவர்கள் ஒரு சில ஆண்டுகளிலே 80% மாறினார்கள். நன்றாக கவனியுங்கள், 4% இருந்த கிறிஸ்தவர்கள் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவன் ஆனவுடனே கிறிஸ்தவமானது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரபூர்வமான மார்க்கமாக அறிவிக்கப்பட்டவுடன் 4% இட் ஸ்வெல்ட் அப் டு 80%, 80% ஆயிற்று. இதை ஒரு தேவனுடைய மனிதன் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? நோவா காலத்திற்கு அடுத்த பெரிய அழிவு இதுதான் திருச்சபைக்கு என்று சொல்லுகிறார். நம்ம ஊரில் நினைப்போம், ஐயோ 4% 80% ஆயிட்டாங்களே நினைப்போம். ஆனால் ஒரு தேவ மனிதன் என்ன

0: சொல்லுகிறார் என்றால், நோவா காலத்துக்கு பிறகு வந்த பேரழிவு இதுதான். உங்களுக்கு இதை இன்னும் விளங்கி வைக்க வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன். மகாத்மா காந்தி நம்முடைய தேச தந்தை, அவர் கிறிஸ்தவராக கிட்டத்தட்ட நெருங்கி வந்து விட்டார் என்றுதான் அருமையான தேவபக்தன் ஸ்டான்லி ஜோன்ஸ், அதாவது அவருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார், அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். காந்தி வாஸ் ஆல்மோஸ்ட் எ கிறிஸ்டியன். He literally memorized the Sermon on the Mount. மலைப்பிரசங்கத்தை கிட்டத்தட்ட அவர் மனநம் பண்ணி இருந்தார். அவர் கிறிஸ்தவர் ஆகலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்தார். அவர் கிறிஸ்தவர் ஆகவில்லை. அவர் கிறிஸ்தவர் ஆகவில்லை என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவர் கிறிஸ்தவர் ஆகியிருந்தால், அதே போல அம்பேத்கர் கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும் என்று வெகுவாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா கிறிஸ்தவத்தின் போதனைகள் அவரை அதிகமாக கவர்ந்தன. எப்படியாவது கிறிஸ்தவர் ஆக வேண்டும் என்று நினைத்த அவர், கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற இன வேறுபாடு, ஜாதி வித்தியாசம், இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் அவர் இந்த பக்கம் திரும்பாமல் அந்த பக்கம் திரும்பி புத்த மதத்தை தழுவினார். அது அம்பேத்கர் செய்தது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மகாத்மா காந்தியும் டாக்டர் பாபு சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் கிறிஸ்தவர்கள் ஆகியிருந்தால் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை இன்று இருப்பது போல் 4 என்று இருக்காது, 80 மாறி இருக்கும். அதுதான் இந்தியாவிற்கு நடந்த பெரிய அழிவாக இருந்திருக்கும். திருச்சபையிலே ஈசாக்குகளை விட இஸ்மவேலர் அதிகமாக இருந்திருப்பார்கள். ரெண்டு பேருக்கும் தகப்பன் ஆபிரகாம் என்று தான் சொல்லுவார்கள். இரண்டு பேரும் விருத்த சதனம் பெற்றுக்கொண்டோம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் ஈசாக்கு ஈசாக்கு தான், இஸ்மவேல் இஸ்மவேல் தான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். பாருங்க, சபை சரித்திரம் எப்படி வளர்ந்து வந்து கொண்டே இருந்தது என்று பாருங்க. அதை அடுத்து மூன்றாவது இம்பீரியல் சர்ச், அதாவது ராஜாங்க திருச்சபை. அது AD 313 முதல் AD 476 வரை. இந்த காலத்தில் தான் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் தெரியும், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ஒன்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அப்பாஸ்தல்ஸ் கிரீட் அந்த காலத்தில் தான் எழப்பட்டது. இன்னும் சில திருத்தபைகளிலே அப்போஸ்தல பிரமாணம் சொல்ல மாட்டார்கள், அத்தனேஷியஸ் அல்லது நைசின் கிரீட் என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய நிசைநேயருடைய விசுவாச பிரமாணம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரமாணமும் இந்த காலத்தில் தான் எழுதப்பட்டது. அதை அடுத்து 476 முதல் 1517 வரைக்கும் மத்திய கால திருச்சபை, மெடிவியல் சர்ச். இந்த திருச்சபையின் முடிவில் தான் திருச்சபையானது தனது இருண்ட காலத்திற்குள் நுழைந்தது. The church entered its dark ages in AD 476. The dark ages-ங்கிற வார்த்தை வந்து நீங்க ஹிஸ்டரி புக் எடுத்து வாசித்தீங்கன்னா தான், அந்த ஹிஸ்டரி புக்கை வாசிக்கும் போது பக்கத்துக்கு பக்கம் நாம் அழுது கண்ணீரை நாம் சிந்துவோம், பக்கங்களை நாம் நனைத்து விடுவோம். எப்படி ஆண்டவர் மகிமையாக நியமித்த ஒரு திருச்சபை 4வட்டத்திலே இருண்ட காலத்திற்குள் நுழைந்து திருவசனம் இல்லாமல், கிருபையின் உபதேசங்கள் இல்லாமல், ஆரோக்கிய உபதேசம் இல்லாமல், வெறுமனே விக்கிரகாரான நிறைந்த ஒரு ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக மாறியது. அதை தொடர்ந்துதான் ரிஃபர்மேஷன் சர்ச் வந்தது. அதை நாம் சீர்திருத்த கால சபை என்று சொல்லலாம். அது 1517 முதல் 1648 வரை, AD 1517 to 1648. அதுதான் அந்த 31 நாள் என்று சொன்னே அக்டோபர் மார்ட்டின் லூத்தர் தன்னுடைய 95 நியாயங்களை எழுதி வால் போஸ்டர் அடித்து எங்கேயோ போய் ஓட்டவில்லை, அடிக்க வேண்டியதை அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்க வேண்டும். எனவே அவர் அந்த 95 தீசிஸை எங்கே அடித்தார் தெரியுமா, ஆலய கதவில் போய் அடித்தார். துணிச்சல், இதுதான் பரிசுத்த துணிச்சல், இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய வல்லமை, துணிச்சல். அந்த நாட்களில் எல்லாம் போப்புக்கு எதிராக நிற்க வேண்டுமானால் சாதாரண தைரியம் போதாது, சிங்கம் போல் நிற்க வேண்டும். ஏனென்றால் போப்பு ஒரு அரசன் போல தலை வாங்கப்படும். ஆனால் அவர் தைரியமாக 95 நியமங்களை அவர் எழுதி ஆலய கதவிலேயே போய் அவர் ஆணி அறைந்தார். நமக்கு முன்னால் இப்படிப்பட்ட சில மக்களுடைய தைரியம்தான் நம்மை இன்று இருக்கிற இடத்திலே வைத்திருக்கிறது. அதை அடுத்து 1789 முதல் 1770 வரை
1: இல்ல அதற்கு முன்னால 1648 முதல் 1780 வரை சிந்தனை கால திருச்சபை, தி என்லைட்டன்மென்ட் சர்ச். அதிலே வந்த நபர்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஜான் வெஸ்லி, அடிக்கடி சொல்லுவோம், ஜான் வெஸ்லி கர்த்தர் அந்த காலத்தில் எழுப்பினார். அதே மாதிரி ஜார்ஜ் விட்ஃபீல்ட், அவர் தான் வெளிப்பிரசங்க வேந்தர், பிரின்ஸ் ஆஃப் ஓபன் ஏர் பிரீச்சர்ஸ். அடுத்து ஜோனதான் எட்வர்ட்ஸ், ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் தியோலாஜிக்கல் மைண்ட்ஸ் இன் தி எவாஞ்சலிக்கல் வேர்ல்ட். ஜோனதான் எட்வர்ட்ஸ், ஜோனதான் எட்வர்ட்ஸ் புத்தகங்கள்லாம் படிச்சா ஒரு நேரம் வாசித்தா புரியாது, ரெண்டு நேரம் வாசிக்கணும். அவ்வளவு ஒரு ஒரு பிரில்லியன்ட் மேன், ஹி கேவ் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பிறகு ஜார்ஜ் ஃபாக்ஸ் என்கிற ஜெபிக்கும் ஒரு தேவ மனிதன். அதை அடுத்து 1789 முதல் 1970 வரை அதை நாம் மாடர்ன் சர்ச் என்று சொல்லுவோம், நவீன கால திருச்சபை. அந்த நவீன கால திருச்சபையில தேவன் எழுப்பிய சில நபர்களை சொல்லுகிறேன், உங்களுக்கு அழகான ஒரு நினைவு வரும். சி ஹெச் ஸ்பர்ஜன், பிரசங்கிகளின் வேந்தன், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். டிஎல் மூடி, அருமையான ஒரு தேவ மனிதர். பில்லி கிரஹாம், அவரெல்லாம் அந்த பீரியட் தான். பில்லி கிரஹாம், இப்பொழுது பில்லி கிரஹாமுக்கு வயது 98. அதிக சுகவீனமாக தான் என்ன செய்கிறேன் என்பதே தெரியாமல் அவரை ஒரு பக்குவமாக அவருடைய குடும்பத்தார் வைத்திருக்கிறார்கள். 98, அவர் எப்படியாவது 100 வயது அடைந்து விட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை நம்முடைய தலைமுறையில் பெற்றிருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த பெரிய பாக்கியம், ஒரு பெரிய சலாக்கியம். இந்த காலத்தில் தான் இந்த வெல்ஷ் ரிவைவல், 1904 வேல்ஸ் நாட்டில் ஒரு எழுப்புதல் நடந்ததே பெண்டிகாஸ்டல் ரிவைவல் என்று சொல்லுவோம். அந்த எழுப்புதல் இந்த காரியத்தில் நடந்தது. அதை அடுத்து 1970 முதல் இன்று வரை அந்த திருச்சபைக்கு பெயர் என்ன தெரியுமா? இந்திய திருச்சபை. அது எப்படி இருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், அது இந்திய திருச்சபை. ஸோ இப்படி எட்டு விதமான, எட்டு வகையான, எட்டு பிரிவாக நாம் பிரிக்கிறோம். இவ்விதமாக நாம் இந்த ரிஃபர்மேஷனை குறித்து நாம் பேசும் பொழுது கர்த்தர் சில நபர்களை எழுப்பினார், பலரை எழுப்பினார், சிலரை நாம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஒன்று ஜான் ஹஸ் என்கிற ஒரு தேவ மனிதன், அவர் தான் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ஆஃப் ப்ரோட்டஸ்டன்ட் ரிஃபர்மர்ஸ். அவர் சுவிசேஷத்தினுடைய தூய்மைக்காய் தைரியமாய் நின்றபடியால் தீக்கிரையாக்கப்பட்டார். ஹி வாஸ் பர்ன்ட் அலைவ், உயிரோடு அவர் எரிக்கப்பட்டார். அடுத்தது மார்ட்டின் லூத்தர் எழுமினார், அவரை குறித்து நம்ம நன்றாக தெரியும். அவரிடத்தில் எவ்வளவோ பேசி பார்த்தார்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, இல்ல போப்பு இதை சொல்றாரு இல்லையா, நீங்க இதை கொஞ்சம் கேளுங்க, போப்பு தானே நமக்கு தலைவர், அவர் சொல்லும் போது பிஷப்புக்கெல்லாம் மேல போப்புனா, அவர் சொல்றாருல கொஞ்சம் கேட்டுக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன முடியவே முடியாதுங்க, நான் ரோம நிறுவத்தை வாசித்துட்டேன், ரோம நிறுவத்தை வாசித்த பிறகு திருச்சபையில செய்யறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இப்போ உன் தலை போயிடும்னு சொன்னாரு. அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல உள்ள வீடுகள் எல்லா கூரைகளிலும், அன்னைக்கெல்லாம் கூரைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஓடு தான் போட்டிருந்தாங்க டைல்ஸ், இந்த ஓடுகள் எல்லாம் பிசாசாய் மாறினாலும் ஹியர் ஐ ஸ்டாண்ட். இது மார்ட்டின் லூத்தருடைய வார்த்தைகள், இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அடிக்கடி நான் இந்த வார்த்தைகளை நான் என்னுடைய ஜெபாரைவிலே நான் சொல்லிக் கொள்வேன். ஹியர் ஐ ஸ்டாண்ட், இதோ நான் நிற்கிறேன், நான் இங்குதான் நிற்பேன். ஐ கேனாட் டு எனி அதர், நான் வேறு எதுவும் செய்ய முடியாது. God help me, இந்த மூன்று வரிகளை சொன்னார். Here I stand சொன்னார். ஏது ப்ராப்ளமா மைக்கில் இல்லையா? இல்லையா, இட்ஸ் ஓகே என்று அவர் தைரியமாக அவ்வளவு துணிச்சலாக அவர் சொன்னார். அடுத்து ஒரு தெய்வ மனிதன் எழுப்பினார், அவர் பெயர் வில்லியம் டிண்டேல். பழைய ஏற்பாட்டு பாதி பகுதியையும் முழு புதிய ஏற்பாட்டையும் இவர்தான் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தார். அது வரைக்கும் பைபிள் வந்து ஆங்கிலத்தில் கிடையாது, லத்தீன் மொழியில உண்டு. எப்படி சமஸ்கிருதம் வந்து பிராமண புரோகிதருக்கு மட்டும்தான் புரியும், மக்களுக்கு புரியாதோ, அதே விதமாக லத்தீன் மொழியிலே வேதம் இருந்தது, சாதாரண மக்களுக்கு அது புரிய கூடாது என்று சொல்லி, மொழிவே இருக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அப்பொழுது வில்லியம் டிண்டேல் தைரியமாக வேதத்தை ஆங்கிலத்திலே அவர் மொழிபெயர்த்தார். அநேகர் ஆங்கில வேதம் வைத்திருக்கிறவர்கள், நாம் மிகவும் பிரியமாக தொன்று தொட்டு நாம் உபயோகித்து வருகிற வேதாகமம் என்ன தெரியுமா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற அந்த முக்கியமான வேதத்தை இந்த டிண்டேல் டிரான்ஸ்லேஷனை வைத்து தான் அவர்கள் செய்தார்கள். கடைசியிலே அவரை தீக்கிரையாக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக கட்டைகள் எல்லாம் அடுக்கப்பட்டன. தீக்கரையாக கொண்டு செல்லுகிறார். செல்கிற வழியிலே கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது செய்ய சொல்ல விரும்புகிறீர்களா? பொதுவாக கொலை செய்ய போவதற்கு முன்பதாக, தண்டனை மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பதாக இப்படி சில வார்த்தைகளை கேட்பார்கள். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? அப்போ இவர் சொல்ற, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புறேன். சரி, அப்ப ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்த தன்னுடைய தீ அங்க தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அது பக்கத்துல முழங்கால் போட்டு வில்லியம் டிண்டேல் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? லார்ட், ஓபன் தி ஐஸ் ஆஃப் தி கிங் ஆஃப் இங்கிலாந்து என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இங்கிலாந்து நாட்டு மன்னனுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபம் பண்ணார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு சில ஆண்டுகளிலே இங்கிலாந்து நாட்டு அரசன் ஒரு ஆர்டர் கொடுத்தார். அந்த ஆர்டர் படி வந்த பைபிளுக்கு பேர் தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அவர் வந்து, நன்றாக நீங்கள் நம்முடைய அச்சகத்திலேயே இந்த ராயல் பிரிண்டிங் ப்ரெஸ்லேயே அடிங்க, அதனால தான் பிரிண்டட் பை ஆர்டர்னு சொல்லி இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிளில் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் பை தி ஆர்டர் ஆஃப் கிங் அப்படின்னு கிங் ஜேம்ஸ் இருக்கும். அது அந்த மனிதன் தீக்கரையாக்கப்படுவதற்கு முன்பதாக ஜெபித்த ஜெபத்தினுடைய பலன். அதற்கு பிறகு தாமஸ் கிரான்மர் என்கிற ஒரு தெய்வ மனிதன் வந்தார். இவர் தான் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச்சில் சிசி சர்ச்சில் ஒரு புஸ்தகம் வச்சுருப்போம் இல்லையா, பொது ஜெப புஸ்தகம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமன் புக் ஆஃப் ப்ரேயர், அந்த புக் எழுதினது இவர் தான். பிறகு ஜான் கால்வின் என்ற ஒரு தெய்வ மனிதன் வந்தார். இப்படி அநேகர் வந்து கொண்டே இருந்தார்கள். இவர்கள் எல்லாருடைய உபதேசங்களையும் சேர்த்து நாம் சீர்திருத்த கால உபதேசம் என்று சொல்லலாம். அந்த சீர்திருத்த காலத்தினுடைய சாராம்சம் சாறு, அந்த சாறை புளிந்துதான் இன்றைக்கு காலையிலே உங்கள் கைகளிலே இந்த புக் மார்க் ரிபன் தரப்பட்டது. எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. கிடைக்காதவங்க முடிஞ்ச பிறகு வாங்கிக்கோங்க. இதில் ஒரு புக் மார்க் ரிபன், இது இதற்காகவே நாங்கள் இந்த ஆண்டிற்கென்றே நான் தயாரித்தேன். பொதுவாக நம்ம புக் மார்க் கார்டு போட்டால் ஏகப்பட்ட கார்டு வருது, பைபிளில் வச்சு வச்சு பைபிள் ரொம்ப மொத்தையாயிருது. ஸோ அதே அந்த கார்டுகளை என்ன பண்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரிபன் போட்டால் நீங்கள் வெளியீதுக்கு போட மாட்டீங்கிற ஒரே நோக்கத்தோட ரிபனில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, அதில் வந்து நல்ல தெளிவாக இருக்கு. இந்த உபதேசங்கள், சீர்திருத்த கால உபதேசங்கள், ஐந்து கோஷங்கள் முழக்கங்கள் மூலமாக நமக்கு தெளிவாகின்றன. அந்த ஐந்தையும் அங்கே பாருங்க, கையில் எடுத்து பாருங்க. சோலா ஸ்கிரிப்சரா, அது லத்தீன். தமிழிலே பைபிள் மட்டுமே, ஆங்கிலத்திலே பைபிள் அலோன். அடுத்து சோலா ஃபைட், விசுவாசம் மட்டுமே, ஃபெய்த் அலோன். மூன்றாவது சோலா கிரேஷியா, கிருபை மட்டுமே, ஆங்கிலத்திலே கிரேஸ் அலோன். அடுத்தது சோலோ கிறிஸ்டோ, கிறிஸ்து மட்டுமே, கிரைஸ்ட் அலோன். அடுத்தது சோலி டியோ க்ளோரியா, தேவ மகிமை மட்டுமே, காட்ஸ் க்ளோரி அலோன். இவை ஒவ்வொன்றிற்கும் முக்கியமான சில வசனங்கள் பின்பக்கத்திலே, அதாவது ப்ளூவில் இருந்து நான் வாசனைப்போம், பின்னால் ரெட் பிரிண்ட் இருக்கிற பக்கத்தில் உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள்லாம் இருக்கிறது. இந்த சீர்திருத்தத்தை தொடர்ந்து தான் பல திருச்சபை பிரிவுகள் தோன்றின. லூத்தரன், பிரஸ்பிடேரியன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், காங்கிரிகேஷனல்ஸ் அண்ட் சற்று பிந்தி வந்தது பெண்டிகாஸ்டல்ஸ், பெந்தைகோஸ்ட் சபை. இதில் எது சரியான சபை, எது தவறான சபை, எது பூரண சபை, எது பூரணமற்ற சபை என்று என்னிடத்தில் கேட்டால், எல்லா திருச்சபைகளுக்கும் பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. நன்றாக கவனியுங்கள். நான் இது காலையிலே சொல்கிற அநேக வார்த்தைகள் இறையியல் கல்லூரிகளிலே நீங்கள் 3 ஆண்டு படித்த பிறகுதான் உங்களுக்கு புரியும். அதற்கு பிறகு கூட அநேகருக்கு புரிவதில்லை, குழம்பும். உங்களுக்கு நான் இன்றைக்கு அவ்வளோ தெளிவாக இந்த குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை ஒரு முக்கியமான தெய்வ செய்தியாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த பாதையிலேயே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் உங்களை வருந்தி கேட்கிறேன். எல்லா திருச்சபைகளுக்கும் பலங்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. ஆல் சர்ச்சஸ் ஹாவ் தேர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ். வை? ஓன்லி தென் வி நீட் ஈச் அதர் என்று சொல்லுவோம். அப்பொழுதுதான் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் தேவை. அப்பொழுதுதான் ஒருவரிடமிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 5 அடிப்படையான கோட்பாடுகளிலிருந்து சற்று வேறுபாடுகள் அங்கும் இங்கும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையிலே நாம் இந்த ஐந்து காரியங்களிலே மறுபடியும் நிலைப்பட வேண்டும் என்று சொல்லி மீதமுள்ள என்னுடைய ஒரு மணி நேரத்திலே நான் இந்த ஐந்து குறிப்புகளையும் மிகவும் தெளிவாக விளங்குகிறபடி உங்களுக்கு நான் விளக்குகிறேன். நன்றாக கவனியுங்கள். வசனங்களை வாசிக்கும் பொழுது நன்றாக ஆண்டவரே இந்த வசனம் எனக்குள்ளே பனியை போல இறங்கட்டும் ஆண்டவரே, இனி வருகிற குட்டிய காலம், இனி வருகிற ஓநாய்கள், இனி வருகிற கள்ள உபதேசங்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னால் அதிகமாக செயல்பட போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், இவை எல்லாவற்றிற்கும் விரோதமாக நான் தைரியமாக நிற்கும்படி கர்த்தாவே என்னுடைய அடித்தளத்தை இந்த காலை வேளையிலே உறுதியாக்கும் என்கிற ஒரு ஜபத்தோடு கூட உட்கார்ந்திருக்கும்படி உங்களை கேட்கிறேன். First of all, sola scriptura, scripture alone, பைபிள் மட்டுமே. இந்த ஐந்தையும் நாம் கவனிக்க போகிறோம். நன்றாக தெளிவாக வசனங்களை பாருங்கள். பைபிள் மட்டுமே. இரண்டு பேதுரு திருப்புங்கள், முதலாம் அத்தியாயம் 20-21 வசனங்கள். இரண்டு பேதுரு, இது முக்கியமான ஒரு வசனம். இதை அடிக்கடி நான் என்னுடைய பிரசங்கங்களிலே நான் மேற்கோள் காட்டுவேன். 20-21 வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அந்த முந்தி அண்டர்லைன் பண்ணுங்க. நமக்கு அறிய வேண்டிய அறிவுகளிலே முக்கியமான குறிப்புகளிலே முதலாவது நாம் அறிய வேண்டியது முந்தி. ஆங்கிலத்திலே யூ நீட் டு நோ ஃபர்ஸ்ட் என்று இருக்கிறது. என்ன? பைபிள் வந்து மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டானதல்ல. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இதுதான் முதலாவது குறிப்பு. த பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். பைபிளுக்குள்ள குறையே கிடையாது. அதை தான் சங்கீதக்காரன் 19 சங்கீதம் 7 வசனத்தில் சொல்லுகிறான், உம்முடைய வேதம் குறைவற்றது. வேதம் குறைவற்றது, அதுல டிஃபெக்டே கிடையாது. நல்ல கவனிங்க, வேதம் குறைவற்றது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வேத வாக்கியம் தவறாதிருக்க. சோ பைபிள் வந்து குறைவற்றது மட்டுமல்ல, அது தவறாததும். மார்க்கு 13:31 ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வானமும் பூமி ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. சோ த பைபிள் இஸ் இன்னரண்ட், த பைபிள் இஸ் இன்ஃபாலிபிள், அண்ட் த பைபிள் இஸ் இன்டிஸ்ட்ரக்டிபிள். வேதம் குறைவற்றது, வேதம் தவறாதது, வேதம் அழிக்க முடியாது. அது மட்டுமல்ல, வேதம் போதுமானது. த பைபிள் இஸ் சஃபிஷியன்ட். எனவேதான் அப்போஸ்தலர்கள் 1 கொரிந்தியர் 4:6 விதமாக எழுதினார்கள். 1 கொரிந்தியர் 4:6 முக்கியமான ஒரு வசனம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். அடிக்கோட்டுடுங்க. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம். நாட் டு திங்க் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன், நாட் ஓன்லி நாட் டு டூ வாட் இஸ் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன், நாட் டு திங்க் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன். அதற்கு என்னையும் அப்பல்லோவையும் நான் முன்மாதிரியாக நிறுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நடக்கிற துருபதேசம் இதுதான். வேதத்திற்கு புறம்பான, வேதத்திற்கு வெளியே, வேதத்தில் இல்லாத அநேக காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன, அநேக அனுபவங்கள் முன்னேற்றப்படுகின்றன. நான் நல்லா சொல்லிடுறேன், கவனிங்க. பைபிளில் தெளிவாக உபதேசிக்கப்படாத, பைபிளில் தெளிவாக திருஷ்டாந்தப்படுத்தப்படாத எந்த ஒரு உபதேசத்தையும், எந்த ஒரு அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் கடமைப்பட்டவன் அல்ல. I am not obliged to accept and embrace any doctrine that is not directly endorsed by the Bible or any experience that is directly exemplified in the Bible. For me, Bible plus or minus nothing. என்னை பொறுத்தவரையிலே வேதத்தோடு நான் எதையும் கூட்ட ஆயத்தமாக இல்லை, அதில் இருந்து எதை குறைக்கவும் நான் ஆயத்தமாக இல்லை. இல்லை பிரதர், அந்த காலத்திலேயே பைபிள் எழுதியிருக்கிறாங்களே. என்ன எழுதியிருக்கிறாங்க?
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு. அந்த அற்புதங்கள்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்படலை. அதெல்லாம் எழுதப்பட்டிருந்தா இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்களே கொள்ளாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே. அதே மாதிரி இன்னைக்கு நடக்கிற இந்த சில காரியங்கள்லாம் வந்து பைபிள் இல்லைன்னா கூட அது வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் செய்கிறது பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு துருபதேசம். ஏன் அதை ஒரு துருபதேசம் என்று சொல்கிறேன் தெரியுமா? என்னோட கூட நீங்கள் வேத புத்தகத்திற்கு திருப்புங்கள், யோவான் 20 அத்தியாயம். இங்குதான் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த காலையிலே நான் சொல்கிற அநேக காரியங்கள் கருகலான ஆனால் தெளிவான நிசமான காரியங்கள். யோவான் 20 அத்தியாயம் 30 வசனத்தை பாருங்கள், இல்லை 30 வசனத்தை பாருங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீடருக்கு முன்பாக செய்தார். ஐயோ, இன்னும் நிறைய அற்புதம் செய்திருக்காரா, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரா, அதெல்லாம் இல்லையே, பயப்படாதீங்க. அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் என்னெல்லாமோ செய்தாரு, பட் நித்திய ஜீவனுக்கு இது போதும். இன்னும் என்னெல்லாமோ சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதலை, அதெல்லாம் பற்றி நீங்கள் உரியப்படாதீங்க. நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசி நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு இங்கே எழுதுனது போதும். இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. விலக்கப்பட்டதை தொடாதிருங்கள். அத்தனை பழம் இருந்துச்சு, அத்தனை மரம் இருந்துச்சு, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பழம் சாப்பிட்டு இருந்தா கூட நித்தியம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு வேண்டான்னு சொன்னதை போய் தொட்டியே, பர்பிதன் அதை போய் தொட்டியே, இங்க உள்ள இவ்வளவு இருக்குது, இது போதுமே. பைபிள் எழுதப்பட்டிருக்கிறதே நமக்கு இன்னும் கீழ்படிய முடியலையே, இங்கே உள்ள அனுபவங்களே இன்னும் நமக்கு கிட்டவில்லையே, இதற்கு மேலும் வெளியே போக வேண்டுமா? பெந்தேகோஸ்தே வட்டாரங்களில் இருக்கிற விசுவாசிகளை மிகவும் கவனமாக இருங்கள். பிவேர் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் டீச்சிங், பிவேர் ஆஃப் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ், பிவேர். வேண்டாம், வெளியே வேண்டாம். அது எப்படி இருக்கட்டும், நல்லா இருக்கு பிரதர், இருக்கட்டும் சார், எனக்கு வேண்டாம் சார், எனக்கு இங்க உள்ள என்ன இருக்குதோ அதோட நான் நின்னுக்கிடுறேன், அதான் எனக்கு பவுண்டரி. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், இதுதான் எனக்கு அடைப்பு. That is the biblical boundary. ஆனால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் என்ன செய்கிறது? ஒரு பக்கம் திருமறை, மறுபக்கம் திருச்சபையின் பாரம்பரியங்கள், ட்ரெடிஷன்ஸ், அதை ரெண்டையும் வச்சிருப்பாங்க. நீங்க ரோமன் கத்தோலிக்கிற நெருங்கி போனீங்கன்னு சொன்னா, ஆனா சபைகள் இப்படி சொல்லியிருக்கு, அந்த பதவிகள்ட்டே பேசினா கூட அது கரெக்ட் பிரதர், பட் ட்ரெடிஷன். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவு கடுமையாக அவர் சாடினார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உங்கள் பாரம்பரியங்களை கை கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினீர்கள். You have made the word of God of none effect by your traditions. இப்படி அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். It is not truth plus traditions. It is truth and truth alone. Sola scriptura, Bible mattume. எல்லா வாயத்தரும் சொல்லுங்க, Bible mattume. எவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியத்திற்குள் நம்மை கொண்டு வருகிறோம். அப்போ உடனே ஒரு கேள்வி எழும்பலாம், பிரதர் இந்த தள்ளுபடி ஆகமோன்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது என்ன பிரதர்? ஆங்கிலத்துல இருந்து அஃபாக்ரிஃபா, அதுக்கு தமிழ் வந்து தள்ளுபடி ஆகமம் அல்ல, அதற்கு பொருள் அப்பா கிரிபா, அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா ஹிடன். அது தள்ளுபடி ஆகமம் அல்ல, அது மறைக்கப்பட்ட ஆகமங்கள். ஏன் அதை மறைக்கப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்கிறோம் என்றால், ஏடி 100 கிறிஸ்துவுக்கு பின் 100வது ஆண்டிலே அநேக கேள்விக்குரிய எழுத்துக்கள், இலக்கியங்கள் உருவாகின. இந்த கேள்விக்குரிய எழுத்துக்களை நம்முடைய திருச்சபை பிதாக்கள், ஐ கால் தம் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், சர்ச் ஃபாதர்ஸ், தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வாத சில காரியங்கள், அடிப்படை உபதேசங்களுக்கு முரணான சில காரியங்கள் இருந்தன. குறிப்பாக உத்தரிக்கும் ஸ்தலம், பர்கேட்டரி. ரோமன் கத்தோலிக்கர்கள் நம்புவது மரித்த பிறகு உத்தரிக்கும் ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த ஆவிகளெல்லாம் அங்கே போய் இருக்கும், எனவேதான் மரித்தோருக்காக நாம் ஜெபிக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மரித்தோருக்காக நாம் ஜெபித்து அதையும் இதையும் பூசை அது இது நன்மை அதெல்லாம் செய்தோம் என்றால், அவர்கள் உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து ப்ரமோஷன் கற்று அவர்கள் பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியும் என்பது அவருடைய விசுவாசம். ஆனால் நமது விசுவாசம் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதருக்கு நியமிக்க, வார்த்தையை பாருங்கள், இட் இஸ் அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக அங்கே உறுதியாக அந்த வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. எனவேதான் விசுவாசிகளாகிய நாம் மரித்தவர்களுக்காகவும் ஜெபிப்பதில்லை, மரித்தோரிடமும் ஜெபிப்பதில்லை. We don't pray to the dead, nor do we pray for the dead. நல்லதாக புரிந்து கொள்ளும். கண்ணை மூடிட்டா, அன்னைக்கு ஒரு ஐயர் வந்தாரு, நான் ஒரு ஃபியூனல் சர்வீஸ் போயிருந்தேன், அவர் சிஎஸ்சி ஐயரு, அவர் ஜோம் பண்றார், ஆண்டவரே இந்த ஆத்மா சமாதானத்தோடு முடித்தல நித்திரை பண்ணணும்னு சொல்லி நான் முடிஞ்சோடனே, என்ன பாஸ்டர் இவ்வளோ படிச்சுட்டு இப்படி அடிப்படையில் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் த்ரீன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு, 1+1 2 தானே, 3 சொல்கிறீங்களே, இவ்வளோ படிச்சுட்டு இங்கே நின்றுக்கிட்டு, இல்லை பிரதர் அப்படி ஜோம் பண்ண தான் வீட்டுக்காரங்களுக்கு சமாதானமாக இருக்கும். யூ கேன் நாட். நம்ம கொஞ்சம் ஓட்ட விட்டோம்னா அது எங்கேயோ போயிடும். எனவே தான் இந்த ஆகமங்களை அவர்கள் திருவசனத்தோடு சேர்க்காமல் அதை அவர்கள் மறைத்து வைத்தார்கள். இது ஏனென்றால் திருவசன உபதேசத்திற்கு ஒவ்வாதது என்று சொல்லி பைபிள் மட்டுமே நமக்கு போதும். அப்போ ஒரு கேள்வி, ஏன் பிரதர் திருக்குறள் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். கண்ணதாசனுடைய கவிதைகளை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அவ்வப்பொழுது அவைகளை மேற்கோள் காட்டலாமா? எப்பொழுதும் மேற்கோள் காட்டக்கூடாது, அவ்வப்பொழுது மேற்கோள் காட்டலாம். அதில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அவ்வப்பொழுது மேற்கோள் காட்டலாம். அப்போஸ்தலன் பவுல் அத்தேனே பட்டணத்தில் நிற்கும் பொழுது அவர்களுடைய ஆலயத்திலே பலிபீடத்திலே எழுதப்பட்ட வாசகத்தை தனது பிரசங்க வாக்கியமாக எடுத்துக்கொண்டார். டு தி அன்னோன் காட், அறியப்படாத தேவனுக்கு, அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து குதித்து எழுந்தார் தன்னுடைய பிரசங்கத்தை. அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒரு வார்த்தையை போடுகிறார். என்ன போடுகிறார்? அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், நாம் அவருடைய சந்ததியார் என்று உங்களுடைய புலவர்களில் சிலரே சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப ஞானம், அது வந்து ஒரு, அதாவது பிராக்டிக்கல் விஸ்டம், நடைமுறை ஞானம் அப்படி சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் திருக்குறளை வாசித்தாலும் சரி, கண்ணதாசனுடைய அருமையான தத்துவ கவிதைகளையும் பாடல்களையும் நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது இவ்விதமான எத்தனையோ மார்க்க சன்மார்க்க நூல்களை நீங்கள் வாசித்தாலும் சரி, அவைகள் அறிவை உங்களுக்கு கூட்டும், ரட்சிப்பை தராது. எனவேதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொன்னார், ரட்சிப்புக்கு ஏதுவான வேத எழுத்துக்கள், அதை நீ சிறுவயது முதல் நீ அறிந்திருக்கிறாய். ஸ்கிரிப்சர் அண்ட் டு சால்வேஷன், ரட்சிப்பு இங்கதான், இங்கதான் உயிர் இருக்குது, அங்கே அறிவு இருக்கலாம், ஆனால் இங்கே உயிர் இருக்கிறது. எனவேதான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. நான் உங்களுக்கு இப்பொழுது அடித்தளம் போடுகிறேன், 5 அடித்தளம் போட்டு நான் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு செல்ல விரும்புகிறேன். இது முதலாவது அடித்தளம், பைபிள் மட்டுமே, சோலா ஸ்கிரிப்சரா. இதனால்தான் பிசாசு எப்பொழுது பார்த்தாலும் அந்த வசனத்தில் தான் கை வைப்பான். அவனுடைய முதலாவது சோதனை என்ன? தேவன் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? Has God said? அவன் கை வைக்கிறதே அங்கதான் அவன் திரும்ப திரும்ப அவன் கை வைப்பான். பிரியமானவர்களே, உங்களுடைய அனுபவம் எதுவாயிருந்தாலும் அனுபவத்திலிருந்து நீங்கள் ஒரு சத்தியத்திற்கு வந்து சேராதீர்கள். சத்தியத்தை வைத்து உங்களுடைய அனுபவங்களை சோதித்து பாருங்கள். புரியுதா? புரியுதா? Don't arrive at next truth by your experiences, but examine and test your experiences on the anvil of truth. இப்படி ஒரு அனுபவம் வந்துச்சு, அது எப்படின்னா, அது எப்படியா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இங்க என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. பைபிளில் சொல்லி இருக்கிறத மட்டும்தான் வச்சு என்டார்ஸ் பண்ண முடியும். அடுத்ததுக்கு, இட் இஸ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் டு ட்ரூத், இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூத் டு எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல கவனிச்சிங்க, நான் இன்னைக்கு சொல்கிற சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நான் வேண்டுமென்றே பொறுக்கி இழுத்து அழுத்தமாக நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறேன். சோலா ஸ்கிரிப்சரா. எத்தனையோ மொழிகளிலே, 200 மொழிகளிலே, இந்தியாவிலேயே இன்னும் இந்த வேத புத்தகம் மொழியாக்கப்படவில்லை.
1: நமக்கு எத்தனை வெர்ஷன்ஸில் எத்தனை மொழியாக்கங்களிலே நமக்கு இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் லாட்டினில் இருந்த பைபிளை அவர் ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அந்த கால ஜெர்மனியர்லாம் வாசிக்கும்படி இன்றைக்கு நமக்கு வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களாய் ஊழியம் செய்கிற அத்தனை மிஷினரிகளுக்காகவும் ஊக்கமாக ஜெபியுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அந்த பாடலினுடைய ஒரு கவியை மட்டும் நான் வாசிக்க நான் பாடுகிறேன். நீங்கள் எல்லாரும் தெரிந்தவர்கள் சேர்ந்து என்னோடு பாடுங்கள்.

0: பிரியமான சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் இயற்றிய பாடல். அவருடைய வாழ்நாள் 1938 முதல் 2014 வரைக்கும் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு பேராசிர்வாதமாக இருந்து அவர்கள் மறித்தார்கள். அவருடைய ஊழியத்தினால் பலன் பெற்ற அநேகரில் நானும் ஒருவன். இரண்டாவது, சோலா ஃபைடு, ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டுமே. சோலா ஃபைடு, ஃபெய்த் அலோன், விசுவாசம் மட்டுமே. மார்ட்டின் லூத்தர் ரோமர் நிருபத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். முதலாம் அத்தியாயம் திருப்பங்கள் 16-17 வசனத்திற்கு வருகிறார். ரோமர் 1:16-17, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இதை வாசித்தார் ஐயா, வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார். The just shall live by faith. இதை வாசித்த உடனே குதித்தார். இது எங்கோ இருக்கிற ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இது வேதத்திலே 4 இடங்களிலே உண்டு. 1 குறித்துக் கொள்ளுங்கள், ஆபகூக் 2:4. அடுத்தது கலாத்தியர் 3:11. அடுத்தது எபிரேயர் 10:38. இப்பொழுது வாசித்த ரோமர் 1:16-17, வேதத்தின் 4 இடங்களிலே விசுவாசித்தினால் நீதிமான் பிழைப்பான். இதை வாசித்த உடனே, ஆஹா, நம்முடைய சபையிலே நீ அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அந்த கர்மம் செய்ய வேண்டும், இந்த கிரியை செய்ய வேண்டும், இந்த நன்மை செய்ய வேண்டும், இந்த பூசை செய்ய வேண்டும், இப்படித்தானே ரட்சிப்பு என்று சொல்லுகிறார்கள். பைபிள் அப்படி இல்லையே. அவருக்கு அப்படியே ஒரு ஒரு ஒரு புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. விசுவாசத்தினால தானே நீதிமான் பிழைப்பான். எபேசியர்களே பவுல் எழுதுகிறாரே, நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, உங்களால் உண்டானதல்ல. That is your personality. கிரியைகளினால் உண்டானதல்ல, that is your practice. நீங்க செய்யற இந்த 2 நாளையும் உங்களுக்கு இந்த ரட்சிப்பு இல்ல இல்ல இல்ல இல்ல. இது கிருபையினாலே, இது விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். பெரியமானவர்களே, பழைய ஏற்பாடு என்ன தெரியுமா? உபாகமம் 6:25. உபாகமம் 6:25, எவ்வளவு தெளிவான வேறுபாடு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, இந்த கட்டளையெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சினா நீ நீதிமானாக்கப்படுவாய், இவைகளை செய்தால். ஆனா ரோமர் 3:21-22 என்ன சொல்கிறது? ரோமர் 3:21-22 இப்படி இருக்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல், அடிக்க விட்டுடுங்க, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ இதெல்லாம் செய்தினத்தாயா நீ ரட்சிக்கப்படுவாய், நீதிமானாக்கப்படுவாய். ஆனால் ரோமர் நிருபம் புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வழியாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவு. இதெல்லாம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள். அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகின்றன. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். அந்த வார்த்தை என்ன அருமையான வார்த்தை, பலிக்கும். விசுவாசித்தால் பலிக்கும், அங்க அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் பலிக்கும். இது நியாயப்பிரமாணம் இல்லாமல். எவ்வளவு தெளிவு பாருங்க. விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் உண்டாகிற ரட்சிப்பு. இது நம்முடைய நியாயப்பிரமாண கிரியைகளினால் உண்டாகிற ரட்சிப்பு அல்ல. ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? விருத்த சேதனம் அடைந்த பிறகா? விருத்த சேதனம் அடையும் முன்னரா? அடையும் முன்னர். அதை தெளிவாக
1: அப்போஸ்தலன் கலாத்திய நிருபத்தில் எழுதுகிறான், ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான், அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதிருந்த போதோ என்று கேள்வியை கேட்டு விருத்த சேதனம் இல்லாதிருந்த போது அல்லவா என்று சொல்லுகிறான். விருத்த சேதனம் அவனை நீதிமானாக்கவில்லை, விசுவாசம் அவனை நீதிமானாக்கப்பட்டது. எவ்வளவு நாளைக்கு முன்பதாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? நியாயப்பிரமாணம் வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக? யாராவது சொல்லுங்க பாப்போம். நியாயப்பிரமாணம் வருவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்? 430 சொல்லிட்டீங்க, 430 ஆண்டுகள். அது உங்களுடைய வேதத்திலே உண்டு, அதை நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனத்தையும் நான் சொல்லிவிட்டால் உங்களுக்கு வீட்டு வேலை ஏது? ஹோம்ஒர்க் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? நான் பைபிளுக்கு அவ்வளோ அழகாக சொல்லுது, 430 வருஷத்துக்கு முன்பதாக அவன் நீதிமானாக்கப்பட்டான் நியாயப்பிரமாணம் அவதற்கு முன்பதாக. எவ்வளோ அருமையான, எவ்வளோ முக்கியமான சத்தியம். பிரியமானவர்களை, இன்றைக்கு அது குழந்தை ஞான ஸ்நானமாக இருக்கட்டும், அது வயது வந்தவருடைய முழுக்க ஞான ஸ்நானமாக இருக்கட்டும், அது தெளிப்பாக இருக்கட்டும், முக்கலாக இருக்கட்டும், அது ஊற்றலாக இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், ரட்சிப்பு விசுவாசத்தினால், ரட்சிப்பு விசுவாசத்தினால் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு எப்படி அந்த காலத்திலே சீச சபையிலே தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து நீ கிறிஸ்துவிலே அங்கத்தினரானா என்று சொன்னார்களோ, அப்படியே இன்றைக்கு ரட்சிக்கப்படாத அநேக இஸ்மவேலருக்கு பெந்தைகோச சபைகளிலே அப்பா அம்மா பெந்தைகோச என்பதனாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அவன் இஸ்மவேல் தான். என்றொருவன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி பாவி என்று ஒத்துக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்கிறானோ அதில்தான் ரட்சிப்பு. ஈரமற்றதாக்கிவிடக்கூடாது, சாரமற்றதாக்கிவிடக்கூடாது. அங்கே ஒரு எத்தியோப்பிய மந்திரி போய்கொண்டிருக்கிறார், பிலிப்போய் பார்த்து ஒரு பெரிய ஒழுங்கி இதை கொண்டிருக்கிறார், வனாந்தரத்திற்கு போய் என்று சொல்லுகிறார். வனாந்தரத்துல இருந்து ஊருக்குள்ள வந்து கூட்டம் நடத்த வர்றது இல்லையே சார், ஊருக்குள்ள கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது வனாந்தரம் போறது கஷ்டம், அங்க போ அப்படின்னு சொன்னார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறது லேசு சார், அமெரிக்காவிலிருந்து இந்தியா வர்றது கஷ்டம் சார். அவன் போனார், அங்க போயிட்டு ஓடி போய் ரதத்தை பிடித்து கொள்ளுங்கிறார். அந்த காலத்து ரதங்கள் எவ்வளவு வேகமாக போயிருக்கும், வனாந்தரத்தின் வழியாக பிலிப்போய் ஆண்டவர் ஓட சொல்லுகிறார். அவர் ஓடினார். என்னையா வாசித்துட்டு இருக்கீங்க? ஏசாயா புரியுதா? சொல்லி யாரும் சொல்லாம எனக்கு எப்படி புரியும்? சரின்னு சொல்லி ரதத்தில் அவரோடு கூட பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நல்ல ரத யாத்திரையோடல அவர் சொல்லிட்டு இருக்கிறார், எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது, பக்கத்தில் தண்ணி, ஏன்னா வனாந்திரத்தில் ரொம்ப தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்கு. இந்த தண்ணீர் இருக்கிறது நான் ஞான ஸ்நானம் பெற தடை என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். உன்னை இவர் சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு, ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தார். உடனே ஞான ஸ்நானம் கொடுத்துருக்க. ராத்திரி திடீரென்று சொல்லி பூகம்பம் வந்துவிட்டது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, சிறைச்சாலைக்காரன் நடுநடுங்கி போய் சிறை கைதிகள் தப்பிவிட்டார்களோ என்று சொல்லி பயந்து, ஏன்னால் காலையிலே அவன் தலை போய்விடும், இன்னொருவர் தன் தலை எடுப்பதை விட தானே தன் உயிரை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சிக்கிறான். நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே உட்காரு, ரட்சிக்கப்படணுமா? 7 படி, படி 1, படி 2, படி 3 விடிஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்க? ஏசு கிறிஸ்துவை வா பாருங்க. திஸ் இஸ் சோ சிம்பிள் பட் இட் இஸ் சோ ப்ரொஃபவுண்ட். அவ்வளவு எளிமையானது ஆனால் அவ்வளவு மகிமையானது. திஸ் இஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் சல்வேஷன். Why do we call it so great a salvation? It is so simple but it is so profound. அது அவ்வளவு எளிமையானது ஆனால் அவ்வளவு மகிமையானது. I am excited about this glory of salvation. ரட்சிப்பின் மகிமையை குறித்து அவ்வப்பொழுது நான் தியானித்து நான் உற்சாகப்படுத்திக் கொள்ளுவேன். ஏன் சொன்னால், ஏ அத்திமரம் துளிர் விட்டாலும் சரி, துளிர் விடாலும் சரி, திராட்சை செடியில் காய் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நான் தேவனுக்குள் கழிவுற மாட்டேன். யாரில் கழிவு? என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிவுறேன். எனக்கு அதான் ஏன் முக்கியம். அந்த ரட்சிப்பையா, அது விசுவாசத்தினால வந்தது. நான் ஒன்றும் பே பண்ணாமல் வந்தது, காசு கொடுக்காமல் வந்தது. நான் பே பண்ணி வந்திருந்தா எனக்கு அதில் வந்து ஒரு பெருமை பாராட்டு இடம் உண்டு, நானும் என்னத்தையோ பண்ணு அதனால கிடைச்சதுன்னு சொல்லி. அது கூலி அல்ல, அது தேவன் கொடுத்த ஈவு. இட் இஸ் நாட் அ ரிவார்டு, இட் இஸ் நாட் அன் அவார்டு. It is not wages which I have merited. It is a gift and it is only a gift.
0: கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாமே விசுவாசம் தான். நம்முடைய தலைவர் யார்? விசுவாசத்தை தூக்குகிறவர், முடிக்கிறவர். நம்முடைய சபை என்ன? விசுவாச குடும்பத்தார். நம்முடைய வாழ்க்கை என்ன? விசுவாச ஆவி. நம்முடைய செய்தி என்ன? விசுவாச வார்த்தை. நம்முடைய ஜெபம் என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம். நம்முடைய கனிகள் என்ன? விசுவாசத்தின் குமாரர். நம்முடைய யுத்தம் என்ன? விசுவாச போராட்டம். எதை எடுங்கப்பா, கிறிஸ்டியன் லைஃப்ல எதை எடுத்து பாருங்க, எல்லாமே விசுவாசம் தான். எவ்ரிதிங் ஃபெய்த், ஃபெய்த், ஃபெய்த். பார்க்கறதுக்கு லேசா தான் இருக்கு, ஆனா இந்த எளிய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு பெரிய போராட்டம் வேணும். எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடின. என்னத்தை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டு. எல்லா வெப்பன்ஸும் இருக்கு, தலையில சீரா, நெஞ்சில பிரஸ் பிளேட்டு, ஹிப்ல பெல்ட்டு, காலில் ஷூஸு, எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக எதை பிடிக்கணும் பாருங்க, அந்த வார்த்தைகள்லாம் என்ன அழகா இருக்கு பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த தலையில போடுறது, நெஞ்சில போடுறது, இடுப்புல மாட்டுறது, காலில் அணியறது, எல்லாம் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேல எதை பிடிக்கணும்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கடத்த வேண்டியது முதலாவது உங்கள் பொறுப்பு. பேரண்ட்ஸ், இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிரான்ஸ்மிட் திஸ் பிரெஷியஸ் ஃபெய்த் டு யுவர் சில்ட்ரன், ஜஸ்ட் லைக் லூயிஸ் அண்ட் யூனிஸ். லேவிஸாலும் யூனிகேயாலும் பாட்டியும் தாயுமாக தீமோத்தேயு என்கிற வாலிபனுக்கு விசுவாசத்தை கடத்தியது போல அதை கடத்துவது உங்கள் பொறுப்பு. பட் டுடே your children have more faith on computer than on Christ. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரில் விசுவாசம் இருப்பதை விட கம்ப்யூட்டரில் விசுவாசம் அதிகம். முந்தி உன் பாட்டியிடமும் உன் தாயாரிடமும் இருந்த precious faith. அவன் தான் சபைக்கு தலைவனானா? அவனிடத்தில் எத்தனையோ பலவீனங்கள் இருந்தது. வயிற்றில் அடிக்கடி அவனுக்கு அல்சர், ரொம்ப பயந்தாங்கொள்ளி, எங்கேயாவது போனால் பவுல் சொல்லணும், கொஞ்சம் பிள்ளையாண்டான்னு கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லணும். ஆனால் அவன் தலைவனானான். ஏனென்றால் அவனுக்குள்ளாய் அந்த உயரிய விசுவாசம் இருந்தது. The precious faith implanted in his heart by his grandmother and his dear mother. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த விசுவாசத்தை கடத்த? நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே இந்த விசுவாசத்தை கடத்தி விடாவிட்டால், கல்லூரிக்கு சென்ற பிறகு மனிதன் குறைகள் இருந்து தான் வந்தான் என்று உங்களோடு அவர்கள் விவாதித்து சாதிக்கும் பொழுது, எதிர்த்து பேச போதுமான தகவல் உங்கள் கரங்களில் இருக்காது, மறந்து விடாதிருங்கள். மூன்றாவது, சோலா கிரேஷியா, கிரேஸ் அலோன், கிருபை மட்டுமே. முந்தின பகுதியிலே ஒர்க்ஸ் வர்சஸ் ஃபெய்த், கிரியைகளும் விசுவாசமும் என்று பார்த்தோம். இப்பொழுது நியாயப்பிரமாணமும் கிருபையும் என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமும் இந்த இரண்டையும் நன்றாக வேறுபிரித்தே காட்டுகிறது. ஆகையால் தான் யோவான் முதலாம் அதிகாரம் 17 வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக வந்தது, கிருபையும் சத்தியமுமோ கிறிஸ்துவின். அங்கேயே வந்து அந்த அந்த அந்த டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்சியேஷன் ஆரம்பிச்சிருது. கிருபையும் சத்தியமுமோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரித்த கரங்களோடு திரள் கூட்டத்திற்கு முன்பாக நின்று சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது பாவ பாரம் அல்ல. புதிய ஏற்பாட்டிலே இந்த நுகம் என்கிற வார்த்தை வருகிற இடங்களை எல்லாம் பார்த்தால், அந்த யோக், இந்த நுகம் என்பது பாவத்தை குறிக்காது, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை குறிக்கும். பேர்டன், நீங்கள் விரலால் கூட அந்த பாரத்தை தொடமாட்டீர்கள், மக்களை அந்த பாரத்தை சுமக்க சொல்கிறீர்கள். ஸோ இந்த பேர்டன், இந்த யோக்கு, இந்த பாரம், இந்த நுகம், இந்த வார்த்தைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு மார்க்கத்தை குறிக்கிற வார்த்தைகள். ஸோ இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, யூதர்களே, இஸ்ரவேல் மக்களே, இத்தனை கட்டளை கட்டளை என்று சொல்லி எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள்,
1: நான் உங்களுக்கு பாவமன்னிப்பு தருவேன் என்று சொல்லவில்லை. இளைப்பாறுதலத்தில் ரொம்ப டயர்டாயிட்டீங்க, இது அதையும் இதையும் பண்ணி டயர்டாக இருக்கிறீங்க, ஐ வில் கேவ் யூ ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாரு. என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா என் நுகம் அந்த மோசை கொடுத்த நுகம் போல அவ்வளோ பாரமானதில்லை, என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம எடுத்து அந்த வசனத்தை எடுத்து பாவிகளுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி கிடையாது. அது நியாயப்பிரமாண சடங்காச்சாரத்திற்குள்ளே பிடிபட்டு பிரமாண கொள்கையினால் அழுத்தப்பட்டு அழுந்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இயேசு கொடுத்த ஒரு பெரிய அழைப்பு. ஆல் யூ ஆர் ஹெவிலி லேடன், ஹெவிலி லேடன். அது அந்த மாடு வந்து நுகத்தை சுமந்துட்டு போகிற மாதிரி. ஏன்ட்ட வாங்க, லெட் அஸ் ஹேவ் அன் எக்ஸ்சேஞ்ச் என்று அவர்கள் சொல்கிறார். நம்ம எல்லாரும் பாவம் செய்து கிருபையினால் இலவசமாய் மீட்கப்படுகிறோம், மறந்து விடாதிருங்கள் பிரியமானவர்களே. ரட்சிப்பு வந்து தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ஈவு, அதை நாம் ஒருபோதும் சம்பாதிக்கவே முடியாது. எப்படி நம்முடைய பாவங்கள் தலைக்கு மேல் எண்ணற்ற பாவங்களோ அவைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், as much as our sins are simply too many, the riches of his grace are also too much. எப்படி மேட்சிங் பாருங்க, இங்க பாவம் தாங்க முடியாது, அங்க வந்து அவருடைய கிருபை அளவிட முடியாது. எனவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதானமான பாவியினார், ஆனாலும் கிறிஸ்துவின் கிருபை என்னிடத்திலே பரிபூர்ணமாக பெறுகிற. ஐயா, நான் ஒரு பரிபூர்ணமான பாவி அல்லது பரிதாபமான பாவி, என்னை ரட்சிக்க பரிபூர்ணமான கிருபை பெறுகிற்று என்று அவர் சொன்னார். அந்த பாருங்க, அந்த ரெண்டு அது எப்படி அது அந்த கான்ட்ராஸ்ட் எவ்வளவு அழகா. ஐ எம் சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அண்ட் அபண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் மெர்சி, அபண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் என்பதை அவர் அழகாக அவர் சொன்னார். எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து ஒரு நாளும் அசட்டையாக எண்ணக்கூடாது. நல்ல கவனிச்சிங்க விசுவாசிகளே, நல்ல கவனிச்சிங்க விசுவாசிகளே, உங்களை எச்சரிக்கிறேன், அவிசுவாசிகளை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதிருங்கள், குறைவாக மதிப்பிடாதிருங்கள். உங்களை விட நல்லவர்கள் என்னை விட நல்லவர்கள், உங்களை விட உத்தமர்கள் என்னை விட உத்தமர்கள். எத்தனையோ பேரை ஆண்டவர் ரட்சியாமல் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் கிருபை, அதற்கு பெயர்தான் கிருபை. ஒரு நாள் ஜான் வெஸ்லி, மெதரிஸ்த் திருச்சபையின் நிறுவனர், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெத்தடிசம், தன்னுடைய சகாக்களோடு தன்னுடைய உடன் ஊழியரோடு கூட தெருவில் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே காவலர்களால், போலீஸ்மேன், தேவர் டிராகிங் a drunkard on the dusty streets, குடிகாரன் ஒருவனை இழுத்து செல்கிறார்கள். நிற்கிறார், கண்களிலே கண்ணீர் தாரை தாரையாக விடுகிறது. உடன் ஊழியருக்கு பிரசங்கம் பண்ண போகிற வழியிலே நின்று அழுகிறாரே என்ன என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆங்கிலத்தில் அழகான ஒரு பதம் அவர் சொன்னார், there goes John Wesley but for the grace of God என்று சொன்னார். தேவனுடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்திருக்குமானால் அதுதான் ஜான் வெஸ்லி என்று சொன்னார். அடுத்த முறை ஒரு குடிகாரனை பார்க்கும் பொழுது, அடுத்த முறை ஒரு வேசிக்கொள்ளனை பார்க்கும் பொழுது, அடுத்த முறை ஒரு கொடும்பாவியை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்திலே தோன்ற வேண்டிய முதல் எண்ணம் தெரியுமா? அதுதான் நான், தேவனுடைய கிருபை இல்லாதிருந்தால் அதுதான் நான். மேன்மை பாராட்ட இடமே இல்லை. பில்லி கிராம் இடத்திலே ஒரு முறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஐயா உலகத்திலே இந்த கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படும் பொழுது அந்த முகாமை நான் பங்கு பெற்றேன். அது ஆம்ஸ்டர்டாம் 83 ஹாலண்ட் நாட்டில் நடந்தது. உலகமெங்கும் இருந்து 5000 தேவ ஊழியர்கள் கூடியிருந்தார்கள். இந்தியாவிலிருந்து நாங்கள் 250 தேவ ஊழியர்கள் போயிருந்தோம். ஓப்பன் ஃபோரம் என்று ஒன்று விட்டார்கள் கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி. அது மிகவும் அபூர்வமான ஒரு வேளை. அப்பொழுது கேள்வி கேட்கப்பட்ட முதல் கேள்வி, உங்களை உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, தேவன் சரித்திரத்தில் இல்லாத அளவு உங்களை பயன்படுத்தியதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார். அவர் அழகாக ஒரு பதில் சொன்னார், அதுதான் எனக்கும் புரியவில்லை. நான் பரலோகத்திற்கு போன பிறகு என் ஆண்டவரிடத்திலே கேட்க போகிற முதல் கேள்வி அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிந்தது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். I am what I am by the grace of God. பிரியமானவர்களே, இவ்விதமான நொறுங்குதல் நமக்கு வேண்டும். இதான் நம்மளை வந்து எப்பவுமே கல்வாரி சிலுவை அண்டையில நொறுக்கி காத்துக்கொள்ளும். தகுதியற்ற என்னை, நான் பாவிதான், ஆனாலும் ஆண்டவரே. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது, ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம், ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம், நான் பாவிதான் ஆனாலும் ஆண்டவரே. ஆனால் அதே சமயத்தில் கிருபை குறித்து இவ்வளவு விவரமாக பேசுகிற இந்த காலத்தில் ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி இன்னொரு நூதன உபதேசம், துருபதேசம் வந்திருக்கிறது. ஹைப்பர் கிரேஸ், அதாவது மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. அந்த கிருபை, அந்த உபதேசம் என்ன தெரியுமா? நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், கிருபை எல்லாவற்றையும் மூடிவிடும். வாலிபர்களுக்கு இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. இது அதிக பிரபலமானது ஹைதராபாத்திலே, மெட்ராஸிலே, எத்தனையோ திருச்சபைகளிலே, வாலிபர்களை கவர்ந்தெழுக்கும் திருச்சபைகளிலே இந்த உபதேசம் பிரசங்கிக்கப்படுகிறது. திஸ் இஸ் கால் டாக்டரின் ஆஃப் ஹைப்பர் கிரேஸ். இதற்கு விரோதமாக பவுலப்போஸ்தலன் அந்த காலத்திலே சொல்லிவிட்டார், பிரியமானவர்களே, பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெறுகிறது என்பது உண்மைதான். அப்படியானால் கிருபை பெருகும்படிக்கு நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமோ? கூடாதே. பழைய மொழியாக்கங்களிலே காட் ஃபர்பிட் என்று இருக்கிறது, புதிய மொழியாக்கங்களிலே சர்டன்லி நாட் என்று இருக்கிறது. கிருபை என்பது பாவம் செய்வதற்கு உரிமம் அல்ல, ஆனால் பாவம் செய்யாதிருப்பதற்கு தேவன் நமக்கு தருகிற உள் பலம். கிரேஸ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு சின், பட் காட்ஸ் கிரேஸ் இஸ் காட்ஸ் இன்னர் எனேபிள்மெண்ட் டு ஓவர் கம் சின். சில முக்கியமான காரியங்களை எல்லாம் இந்த காலவேளையிலே உங்களிடத்திலே நான் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் மேல் வீசப்போகிற காற்றுக்கள், பலவிதமான காற்றுக்கள் வீச இருக்கின்றன. நீங்கள் கவனமாயிராவிட்டால் நீங்கள் அந்த காற்றுகளினால் வாடிக்கொண்டு போகப்படுவீர்கள். நான்காவது, சோலோ கிறிஸ்டோ, கிரைஸ்ட் அலோன், கிறிஸ்து மட்டுமே. ரொம்ப முக்கியம், கிறிஸ்து மட்டுமே. இப்படி சொல்லும்போது ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சத்தியம் தானே பிரதர், நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் சவால் வரப்போகுது. கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லும் பொழுது ஏழு முக்கியமான குறிப்புகள் உண்டு. ஒன்று, கிறிஸ்து ஒருவரே ரட்சிப்புக்கு வழி. கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி வே டு சால்வேஷன். அவர் என்ன சொன்னார்? ஐ ஆம் தி வே, தி ட்ரூத், தி லைஃப், நோ மேன் கம்ஸ் டு த ஃபாதர் வித்தவுட் மீ. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா? We are living in a pluralistic society. பன்மைத்துவம் என்கிற பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்துள்ள சமுதாயத்தில் நாம் வாழுகிறோம். வாட் இஸ் புளூராலிசம், வாட் இஸ் புளூராலிட்டி, அது என்ன தெரியுமா? நான் ஒருத்தரை மீட் பண்றேன், ஒரு ஹிந்து அல்லது ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு நான் வேற ஒரு நான் கிறிஸ்டியன் மீட் பண்றேன், என்ன சொல்றேன் தெரியுமா? பிரதர், வாட் ஐ பிலீவ் இஸ் ட்ரூ, வாட் யூ பிலீவ் ஆல்சோ இஸ் ட்ரூ. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் ரிலீஜியஸ் டாலரன்ஸ், இதுக்கு பேர் மத சகிப்பு. நான் சொல்றதும் சரிதான், நீ சொல்றதும் சரிதான், அப்படி இல்லை சார், நான் சொல்றது மட்டும்தான் சரி. ஏன்னா நான் சொல்றது பைபிள் சொல்றது. நானே வழி, நான் பல வழிகளில் ஒன்று அல்ல. நானே சத்தியம், பல சத்திய மார்க்கங்களிலே நான் ஒன்று அல்ல. நானே வாழ்வு, நானே ஜீவன், வாழ்வுக்குரிய பல மோட்சத்திற்கு போகிற வழிகளிலே நான் ஒன்றல்ல, நானே. இரண்டாவது, கிறைஸ்ட் இஸ் த ஒன்லி மீடியேட்டர், கிறிஸ்து மட்டுமே ஒரே மத்தியஸ்தர். மரியாள் அல்ல. மரியாள் இயேசுவினிடத்திலே ஒரு முறைதான் ஜெபித்ததாக வேதத்தில் இருக்கிறது, விண்ணப்பித்ததாக வேதத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது தெரியுமா? கானா ஒரு கல்யாண வீட்டிலே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு இருக்கிறது, எதையாவது செய்யணும் கூட சொல்லலை, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரே

who brought forth Jesus, you worship preachers who bring you to Jesus. Or modified Roman Catholicism. ஒரு நாளும் கதாநாயக வணக்கம் எந்த பிரசங்கியாரையும் செய்யாதீர்கள். நீங்கள் கதாநாயக வணக்கம் பிரசங்கியமாரை செய்ய ஆரம்பித்தால் அதுதான் அவர்களுடைய அழிவுக்கு ஆரம்பம் ஆயத்தம். பிரசங்கியார் மூலமாக எந்த ஜபமும் தேவனுக்கு சிபாரிசு செய்யப்பட முடியாது. உங்கள் ஜபத்தை கேட்காமல் இன்னொருடைய சிபாரிசை வைத்து ஆண்டவர் ஜபம் கேட்பாரா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. சுகவீனமா, பலவீனமா, தோல்வியா, இழப்பா, முழங்காலிடுங்கள். முறையிடுவானேன், அவனவன் உட்கார்ந்து தன்னுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கணும். மூன்றாவது, கிறிஸ்து ஒருவரே தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியர். விசுவாசிகள் எல்லாரும் ஆசாரியர்களாய் இருக்கிறோம். மார்க்க பட்டங்கள் பின்னால் அலையாதீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒரு பெரிய பிரச்சனை. அந்த காலத்திலலாம் பெந்தகோஸ்தே சபையினர் வந்து இந்த சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ரெவரண்டு, ரைட் ரெவரண்டு, ராங் ரெவரண்டுபாங்க. இன்றைக்கி அந்த பிசாசுங்கே வந்துடுச்சு. இன்றைக்கி பெந்தகோஸ்தேயில் தான் பிஷப்ஸ் ஜாஸ்தி. ரோமன் கத்தோலிகளுக்கு ஒரு போப்பு, நமக்கு ஏகப்பட்ட போப்புகள். நாலாவது, கிரைஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த சர்ச். கிறிஸ்துவே திருச்சபையினுடைய அடித்தளமானவர். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே இல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அவரே அஸ்திபாரம். பேதுரு அஸ்திபாரமாக இருக்க முடியாது. அவர் தண்ணீரில் தளம்புகிறவர். அவர் கையில் கிடைத்தது சாவிகள் மட்டும்தான். அவர் கொடுத்த அறிக்கையில் தான் அதை அடித்தளமாக அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின் அடிப்படை அடித்தளம் என்று இருக்கிறது. ஐந்தாவது, கிறிஸ்துவை யாரோடும் ஒப்பிடக்கூடாது. உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். பேதுரு திருவாளர் பேதுரு அவர்களே, நீர் எங்கே தங்கியிருப்பீர்? நான் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூடாரம் கூடமாறம் போய் பார்க்க வருகிறவர்களுக்கு டிக்கெட் விற்று கொண்டிருப்பேன். எனக்கு சுற்று வேலை, நீங்கள் உள்ளே தங்கியிருங்கள். உடனே, ஆங்கிலத்தில் இருக்கிறது இம்மீடியட்லி, சடன்லி. பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு மேகம் நிழலிட்டது. என்ன, ஆண்டவரால் அதை டாலரேட் பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது, பியாண்ட் கம்பேரிசன். உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அவங்கள தூக்கிட்டாரு. உடனே சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமார், இவர். அந்த அழுத்தம் அதில் தான், இவர் என்னுடைய நேசகுமார். அங்கெல்லாம் ஏன் பார்க்குற? நான் அங்கேருந்து ரெண்டு பேரும் அனுப்புனேன், சில முக்கியமான காரியங்களை பேசுறதுக்கு அனுப்புனேன், நீ உடனே அவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டே, இவர் என்னுடைய நேசகுமார். எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவின் மூலமாகவே. இந்தியாவிலே காட்மன் ஜாஸ்தி, தெய்வம் போல் வணங்கப்படும் மனிதர் ஏராளம். அதுவும் இப்பொழுது இருக்கிற அரசாட்சியிலே வர வர நம்முடைய இந்தியாவிலே அதிகமான காட்மன் எழும்புவார்கள். ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து ஒருவரே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமானவர். ஏழாவது, கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரானவர், கர்த்தரானவர். ஐந்தாவது காரியம், சோலி டியோ குளோரியா, தேவ மகிமை மட்டுமே. நம் எல்லாருடைய முடிவான நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், புசிக்கிறதும் குடிக்கிறதுமே அதில் சேர்க்கப்பட்டதுன்னா அப்போ நம்ம எந்த காரியத்தையும் தேவ மகிமைக்கு வெளியே நாம் செய்யவே முடியாது. எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நாம் செய்ய வேண்டும். ஒருபோதும் தேவனுடைய மகிமையை நாம் தொடக்கூடாது. ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் அழகான ஒரு பேருரை ஆற்றினான். மக்கள் அதை கேட்டவுடனே இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். மக்கள் மேல் தப்பு இல்லை. ஆனால் ஏரோது என்ன செய்தான்? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் தேவதூதன் அவனை அடித்தார். அவன் புழு புழுத்து செத்தான். அவன் விசுவாசியாயா? அவன் பிரசங்கியாராயா? அவன் ஊழியக்காரனாயா? ஒரு பேகன், ஒரு அஞ்ஞான மார்க்கத்தானையே ஆண்டவர் வந்து தனக்கு மகிமையை கொடுப்பதை நிறுத்தினால் அவர் அப்படி அடிக்கும் பொழுது நம்மேலே அவர் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறார் என்று பாருங்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு, எவ்வளவு செய்திருக்கிற பாரு, எத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கேன் பாரு, எத்தனை சீடி போட்டிருக்கேன் பாரு, எத்தனை சபை நிறுத்தி ஸ்தாபித்திருக்கிறேன் பாரு. இல்லை, நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தேன். மகிமையாகவும் அவருக்கு, மகிமையாகவும் அவருக்கு.

எனக்கு அந்த மகிமை நான் தொடவே மாட்டேன். ஒரு நாள் ரியல் மூடி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கீழே இறங்குகிறார். ஒருவன் வந்து அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு என்ன அருமையான பிரசங்கியார் என்று சொல்லி கைகுலுக்கினார். மூடி வீட்டிற்கு விரைகிறார், அறையை பூட்டுகிறார், முழங்காலிடுகிறார், அழுகிறார், புலம்புகிறார், எங்கே ஆண்டவரே நான் தவறினேன். தன்னை மறுபடியும் அர்ப்பணிக்கிறார், அடுத்த நாள் பிரசங்கிக்கிறார். பிரசங்கித்து முடிந்தவுடனே அதே நபர் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு சொல்லுகிறார், என்னே அருமையான ரட்சகர் என்று சொல்லுகிறார். முதல் நாளிலே வாட் அ மைட்டி பிரீச்சர் யூ ஆர், நெக்ஸ்ட் டே வாட் அ கிரேட் சேவியர் வி ஹேவ். வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? என் பக்கம் உங்களை இழுக்கணும்னா எனக்கு இழுக்க தெரியும். ஸோ அது பிரசங்கியார் கையில் தான் இருக்கு. என்னைக்கு பிரசங்கியார் ஆட்டில் தன்னோட ஒட்ட வைக்கிறாரோ அன்றைக்கு அவருக்கு கேடுகாலம் துவங்கி விட்டது. அது சரியல்ல. ஆனால் தான் ஃபாதர் பர்க்மன் அழகாக பாடினாங்க, மகிமை ஓ மக்கன்றோ, அழகாக பாடினாங்க, அருமையான ஒரு பாடல். ஸோ எதை செய்தாலும் நம் தேவனாம் மகிமைக்கென்றே நாம் செய்வோம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே சில முக்கியமான சத்தியங்கள் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எல்லாரும் எழுந்து நின்று உங்கள் கரங்களிலே இருக்கிற அந்த ரிபனை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் இந்த நாளிலே இந்த முழக்கத்தை மறுபடி நாம் எழுப்புவோம். நான் சொல்ல சொல்ல பின்னால் சொல்லுங்கள், இந்த சத்தமாக நல்ல தைரியமாக முழக்கம் சொன்னால் எப்படி, வீர முழக்கம், முரசொலி கையில் எடுத்து முழங்கணும் நம்ம. இப்போ நான் சொல்ல சொல்ல பின்னால் சொல்லுங்கள், சோலா ஸ்கிரிப்சரா, பைபிள் மட்டுமே, சோலா ஃபைட், விசுவாசம் மட்டுமே, சோலா கிரேஷியா, கிருபை மட்டுமே, ஓ கிறிஸ்டோ, கிறிஸ்து மட்டுமே, சோலி டியோ க்ளோரியா, தேவ மகிமை மட்டுமே. எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சீர்திருத்தவாதிகளுக்காக, சீர்திருத்தத்திற்காக ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய திருவசனத்தில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சீர்திருத்த உபதேசங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டு விசேஷமாக இந்த செய்திகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், எங்களுக்கு தெரிந்த ரோமன் கத்தோலிக்க நண்பர்களுக்கு இவற்றை நாங்கள் விளக்கி சொல்லி அநேகரை கர்த்தாவே சுத்த அங்க சுவிசேஷத்திற்குள்ளே கொண்டு வரவும் நீர் எங்களுக்கு உதவி தாரும். அடித்தளம் எங்களுக்கு ஒருபோதும் ஆடிவிடாதபடி கற்பாறையின் மேல் நான் நிற்க, நான் நிற்கும் கண்மலை என்று உறுதியாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-Fan FM. இப்பொழுது நீங்கள் கேட்க போவது வார்த்தையும் வாழ்வும். இதற்கான இன்றைய ஜீவ வார்த்தை ஜோவான் 1:50. அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இந்த ஜீவ வார்த்தைக்கான தலையங்கம் பெரிய காரியங்கள். கர்த்தர் நாத்தான்வேலை தன்னுடைய சீசனாய் மாற்றுவதற்கு முதலாவது அவனது குணாதிசயங்களை தீர்க்க தரிசனமாய் இதோ கபடற்ற உத்தம இஷ்டவேலன் என்றார். அப்பொழுது நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று பதில் சொன்னார். பொதுவாக இஷ்டவேலர்கள் காலை தியானத்தின் போது தங்கள் வீட்டின் பின்புறமுள்ள அத்திமரத்தின் கீழே இருந்து வேதத்தையும் கர்த்தரையும் தியானிப்பார்கள். இதை கேட்டதும் நாத்தான்வேல் கர்த்தரிடம் சரணடைந்தார். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஷ்டவேலின் ராஜா என்றார். கர்த்தர் அன்றைக்கு நாத்தான்வேலுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை இன்று உங்களுக்கும் கொடுக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்பதே. ஆம், கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். கர்த்தரால் அது ஆகும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரியவைகளை வாக்கு பண்ணி இருக்கிறார். அதிலும் விசேஷமாக அவர்கள் கர்த்தருடைய பெரிய நாமத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் அறியாதபடி உங்களுடைய நெற்றிகளில் கர்த்தருடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று உபாக்கமம் 28:10 காணலாம். ஜூதாவில் தேவன் அறியப்பட்டவர். இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது என்று சங்கீதம் 76:1 கூறப்படுகிறது. நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம். இந்திரா காந்தியினுடைய பெயர் அதிகாரத்தை குறிக்கிறது. அவர்கள் பிரதம மந்திரியாக இந்தியாவை வழிநடத்தி சென்றார்கள். ஹிட்லர் என்ற நாமம் சர்வாதிகாரத்தை காண்பிக்கிறது. ஜெர்மனியின் சர்வாதிகாரியாய் விளங்கினவர். 2 உலக போரை ஆரம்பித்தார். ராக்பெல்லர் என்ற பெயர் பணத்தையும் செல்வத்தையும் குறிப்பிடுகிறது. சில பெயர்களை சொல்லும் போது அவர்களுடைய சுபாவம் குணாதிசயம் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாய் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய பெயரோ எல்லா நாமத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக விளங்குகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர். நீங்கள் அவருடையவர்கள். அவர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு தரிப்பித்து உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் ஜாவம் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் ஜாவம் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இவ்வாறு பிலிப்பியர் 2:9-11 காணலாம். இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் கூட கர்த்தருடைய நாமம் பெரியது. அவர் பெரியவர். அவரே காரியங்களை செய்தருளுவார். ஆகவே அவரில் சார்ந்து கொள்ளுங்கள். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். இன்றைய நாளில் உங்கள் நினைவுக்கு, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய ஜெருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். வெளிப்பாடு 3:12. இப்படியாக ஆவிக்குரிய ராஜ்யத்தின் செய்திகளையும் இனிய பாடல்களையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் இன்னும் மன்னும் பலவிதமான காரியங்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்தின்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். உன்னதமான தேவனை ஆராதிக்கும்படி தேவன் தந்த இந்த நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஆயத்தமாக வண்ணமா எல்லாரும் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு உங்களை தாழ்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர்.

தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலும் இந்த வேளையிலே அப்பா இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல அனுகூலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவேனும் சிறுகவும் நீர் எவ்வளவேனும் பெருகவும் வேணும் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆவியில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த கிருபை செய். யார் யார் இந்த ஆராதனையில இணைந்து கொள்ள நீர் சித்தமாயிருக்கிறீர்களோ அவர்களை இணைத்து கொள்ள கிருபை செய்யும். அதற்கான அனுகூலங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கதர் சீக்கிரம் மாற்றப் போகிறீர்கள், நன்றி. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க நீர் எங்களை பழக்குவிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மகிமைப்படுவதாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹாலேலூயா. தேங்க்யூ லார்ட்.

மகிமை மாட்சிமை நிறைந்தவர், பரிசுத்த தேவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை கூட. ஹல்லேலூயா. ராஜனுக்கு, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். அவே நாம் ஆராதிக்கிறவர், நம்மை என்றென்றும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம்.

வெளிப்படுவதாக, துதியின் சத்தம் எழுப்புவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், அவருடைய நாமத்துக்கு என்றென்றும் மகிமை உண்டாகும்.

நிலைமையை மறந்து, சூழ்நிலையை மறந்து, நிலைமையை மறந்து அவரை பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க. துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Thank you Father. ஆராதனைக்குரியவரே நன்றி. Hallelujah. Jesus, Jesus, Jesus. Amen. Thank you Father. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்புகிறேன்.

உன்னை மீட்டு கொண்டவர் சொல்லுகிறார். உனக்கு மாத்திரமல்ல, உன் தலைமுறைக்கும் சேர்த்து சொல்லுகிறார். இன்றைய சூழலை குறித்து ஒரு நாளும் கலங்காதே. உன் ஓட்டம் எங்கே முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நீ சந்திக்கிற பிரதிகூலங்கள் அல்ல, உன்னை துன்பப்படுத்துகிற சூழ்நிலைகளும் அல்ல, மனிதர்களும் அல்ல. தாயின் கற்பத்தில் தோன்று முன்னமே உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர். ஓ, சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் இதற்கு பின்னாக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். எனவேதான் சொல்கிறார், இனி சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஒரு நாட்களை வைத்திருக்கிறார் மகிழும்படியான. எனவேதான் சங்கீதக்காரன்

கோபத்துக்கு பதிலாய் இன்பத்தையும் வெட்கத்துக்கு பதிலாய் ரெண்டத்தனையான பலனையும் முச்சடிக்கு பதிலாய் தேவதாறு விருட்சத்தையும் புலம்பலுக்கு பதிலாய் களிப்பையும் கொடுக்க வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20:35. 1800 ரெவரன் மெக்கால் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட மெக்கால் மிஷன் ஊழியங்கள் பிரான்ஸ் தேசம் எங்கும் பரவியது. அப்போது அந்த ஸ்தாபனத்தில் ஊழியராயிருந்த போதகர் லாக்கெட் என்பவர் ஒரு ஜனவரி மாதம் மாலை வேளையில் நடந்த ஒரு கூட்டத்தில், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்ற அப்போஸ்தலர் 3:6 இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பாரிஸில் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த விசுவாசிகள் அனைவருமே மிகவும் ஏழைகளாக இருந்தனர். அவர்களிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. யாராவது தங்களுக்கு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். பிரசங்கம் முடிந்ததும் ஒரே ஒரு வயதான முதியவரை தவிர அனைவருமே தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று பிரசங்கியார் பிரசங்கித்தபடியால் அவர் தன்னிடம் இருப்பதில் தனக்கு எதையாவது தருவார் என்று எதிர்பார்த்து பிரசங்கியாரிடம் சென்று தனக்கு உதவி செய்யும்படி கேட்டார். பிரசங்கியார் மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்தார். தன்னிடம் உதவி கேட்டு வந்த அந்த வயதான முதியவருக்கு தன்னிடம் இருக்கும் எதையாவது ஒன்றை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து தேடி பார்த்தார். அவர் அன்று இரவு ஒரு லாட்ஜில் தங்குவதற்கான அனுமதி சீட்டு ஒன்றை மட்டும் வைத்திருந்தார். அதை தவிர அவரிடம் வேறு எதுவுமே இல்லை. இந்த அனுமதி சீட்டை இந்த வயதான முதியவருக்கு கொடுத்தால் அவர் இன்று ஒரு இரவாவது கதகதப்பான இதமான ஒரு அறையில் படுத்து தூங்குவாரே, இல்லையெனில் அவர் நடுக்கும் குளிரில் வெளியேதானே படுத்து தூங்க வேண்டும் என்று நினைத்து தனக்கு இருந்த இரவு தூங்குவதற்கான அனுமதி சீட்டை அந்த முதியவருக்கு கொடுத்து அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தாராளமாக பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் வாங்குகிறவர்களாக மட்டுமில்லாமல் கொடுக்கிறவர்களாகவும் மாற வேண்டும். நமக்கு அதிகம் இருந்தால்தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் நம்மிடம் உள்ளவைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காணிக்கை படைக்கும் நேரம் வந்தபோது ஏழை விதவை பெண்ணும் காணிக்கை படைத்தாள். நானே மிகவும் ஏழ்மையில் இருக்கிறேன், இந்த சபைக்கு வருகிற பணக்காரர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் தன்னிடம் இருந்த 2 பணத்தை உற்சாகமாக தேவனுக்கு படைத்தாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவ்வாறு கொடுக்கும்போது தேவன் நம் குறைவை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆம், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் கர்த்தருக்காக வாரி இறைத்தால் தேவன் நம்மை விருத்தியடைய செய்வார்.

கலாத்தியர் அதிகாரம் 6. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர்

பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தந்தன் சுயகிரிகையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தந்தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்ல வேசமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாத படிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும் படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஷ்டவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்கா இருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானம் மத்தேயு 14:22-23 வசனத்தை நாம் தியானிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜோம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாக இருந்தார். உண்மையிலே இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம், ஏசாண்டவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பிறகு அவர் என்ன செய்தார், தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோதும் அங்கே தனிமையாக இருந்தார். இயேசு ஏன் தனிமையாக இருக்க வேண்டும்? அவர் தனித்து ஜபம் பண்ணினார். அன்பானே அவருடைய வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் வேதத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது ஒரு ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். என்னவென்றால், அவர் எங்கெங்கெல்லாம் அதிசயத்தை செய்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் அற்புதங்களை செய்கிறாரோ, இந்த இடத்துல பாருங்க, 5 அப்பங்களை 2 மீனையும் எடுத்து வானத்தில் அண்ணாந்து பார்த்து 5000 பேருக்கு சாப்பிட்டது, எல்லாரும் மீந்தி 12 கோடியில் எடுத்தாங்கன்னு அது அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அவர் மக்கள் எல்லாம் அனுப்பிச்சிட்டு போய் தனிமையா போய் ஜெபிக்க ஆரம்பிச்சு. இவருக்கு இந்த வல்லமைகள், இவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எப்பப்பெல்லாம் நடத்தினாரோ அப்பெல்லாம் போய் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அவர் போய் தனிமையா இருந்து ஜோம் பண்ணிட்டு வந்துதான் அற்புதத்தை செஞ்சாரு. அற்புதத்தை செஞ்ச பிறகு தனிமையா போய் ஆண்டவர் பிதாவோடு அவர் நெருங்கிய தொடர்புல இருந்தார். இந்த தனிமை அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நம்மளை தனிமைப்படுத்தி கொள்வது, அடுத்தது பிதாவோடு நாம் கனெக்ஷன் வைத்துக் கொள்வதுதான் இந்த ஜபம். அநேக வாலிப பிள்ளைகள் தனிமையா இருக்கிறாங்க, ஆனா யாரோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பிதாவோடோ அல்லது தேவனோடோ அல்லது இயேசப்போட தொடர்புல இல்லை. அவங்க எல்லாருமே இந்த உலகத்தோடு தொடர்புல இருக்கிறாங்க, செல்போனோட தொடர்புல இருந்து தனிமையா போயிட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அல்லது வேற மறைவான இடத்துல போயிட்டு உட்காந்து செல்போன்ல நேரத்தை செலவு பண்ணி கொண்டு தனிமையாய் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நடக்குதா அதிசயம் நடக்குதானா இல்லை, வீணான கற்பனைகளும் வீணான சிந்தனைகளும் வீணான பாவங்களும் தான் உள்ள போச்சு. அதனால அவங்க வாழ்க்கை வீணா, டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க எதிர்காலமே வீணா போனதுதான் இன்னைக்கு வரலாறு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் ரூம் விட்டு வராம செல்போனோட அந்த கம்ப்யூட்டரோடும் தனிமையா இருந்து பைத்தியக்காரனாகி படிப்பை இழந்தவர்களாம் இன்னைக்கு அநேகர் உண்டு. பயத்தினாலையும் படிப்பினாலையும் இருட்டறையை விட்டு வெளியில வராத அநேகர் உண்டு. இன்னைக்கு அப்படியாக இன்னைக்கு இந்த தனிமைப்படுத்துவது என்பது ஆண்டவர் தன்னை இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி தேவனோடு அவர் தொடர்பில் இருந்தார். ஆனா இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மற்றும் வயோதிபராக இருந்தாலும் சரி தன்னை தனிமைப்படுத்தி செல்போனோடு தொடர்புலையும் இன்டர்நெட்டோடு தொடர்புலையும் இருக்கிறார்கள். நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் கொண்டு வராது, இது நமக்கு தீமையை மாத்திரம்தான் கொண்டு வரும், இது அதிசயத்தை அற்புதத்தை செய்ய வைக்காது. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு தனித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கல அற்புதம் நடக்கலன்னு நீ நினைச்சேன்னா ஆண்டவரோடு எத்தனை மணி நேரம் நீ செலவிடுகிறாய்? குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது நாம் செலவிட வேண்டும் ஆண்டவரோடு தனிமையாய் போய் உட்கார்ந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அவரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்து ஆச்சரியமான முறையில நம்மளை ஆசீர்வதி. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு சாட்சி தான் ஞாபகம், இந்திரா என்ற ஒரு பெண், ஒரு வாலிப பெண்மணி, அநேக நேரங்கள் தனிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு செலவிட்டு, ஒரு கிராமத்துல பிறந்த பெண், அவள் தனிமையாய் ஆண்டவரோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தாள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 10 மணி ஒரு பாருங்க, ஏசாண்டவர் சாயங்காலமான போதும் அங்கேயே தனிமையா இருந்தார்னா பாருங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அப்புறம் ராத்திரி வரைக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த படகுக்கு போற, கடல்ல நடந்து போறதுக்கு. அப்ப எவ்வளவு நாடி அவரு தன்னுடைய தேவனோடு பிதாவோடு ஒரு தொடர்பில் இருந்திருப்பார். அதே போலதான் இந்த இந்திரா என்ற சகோதரி அந்த மாதிரி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அவளுக்குள்ளார வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கிராமத்துல இருந்த ஒரு வயது பொண்ணு, வயதான பொண்ணு இல்ல, வயசு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டு சென்று உபயோகப்படுத்துறார். ஆண்டவர் முகமுகமா அவளோடு பேசுகிறார். இன்றைக்கு நீ சிங்கப்பூர்ல இருப்ப, நீ இத்தனாம் தேதி நீ சிங்கப்பூர்ல இருப்ப, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போவ, இப்படி அவளுக்கு அமெரிக்கா நடந்தது. அவர் உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பெண்ணாக அவள் இருக்கிறார். இன்னைக்கு அந்த சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். உண்மையிலே எனக்கு அது பிரயோஜனமா இருந்தது. இன்னைக்கு இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, நீ தனிமையாய் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு செலவு பண்ணுகிறாய்? இந்த உலகத்தை விட்டு தனிமைப்படுத்தி கொண்டு எவ்வளவு நாளை ஆண்டவரோடு நாம ஸ்பெண்ட் பண்றோம், அதை வச்சுதான் நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். நீ எவ்வளவு நாளை தனிமைப்படுத்தி கொண்டு செல்போனோடு செலவு பண்ணுகிறாய்? நீ கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார். இத்தனை வருஷமாய் நீ பார்த்த காரியங்கள், தனிமைப்படுத்தி இருந்த அந்த போன்லயோ இன்டர்நெட்லயோ அல்லது வேற யாரோட நண்பர்களோட அல்லது கேர்ள் ஃபிரெண்டோட பாய் ஃபிரெண்டோட தனிமையா நீ உட்கார்ந்து செலவு பண்ண அந்த நேரத்தை நீ சிந்தித்து பாரு. அதனால என்ன பெனிஃபிட், என்ன லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள். இதே நேரத்தை ஆண்டவரோடு இன்னைக்கு நிறைய பேர் டிவியோடு தனிமையா உட்கார்ந்து தன்னுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். சீரியல் பார்த்து, சினிமா பார்த்து, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இதெல்லாத்தையும் விடுவித்துக் கொண்டு நாம் ஆண்டரோடு சம்பந்தப்பட நாம் தனிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டரோடு நாம நெருங்கிய தொடர்பில் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய அந்த ஜபத்தையும் அந்த முயற்சியும் ஆசீர்வதித்து நம்மையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்மையும் அதிசயத்தை, அற்புதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக மாற்றுவார். இந்த ஒன்னை இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் அதிக நேரம் தனியாய் போய் ஆண்டவரோடு ஜபம் பண்ணுங்கள். ஆண்டருடைய வேதத்தை வாசியுங்கள். இப்பொழுது ஆண்டருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். God bless you. அன்பாலே ஜெபிப்போம். அன் தகப்பனே, நன்றி ஒரு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் எப்பெல்லாம் அதிசயத்தை அற்புதத்தை செய்வீங்களோ அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பிதாவோடு போய் தனித்து ஆண்டவரே நீர் உறவாடி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறீர். அந்த தேவ பலத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீர் பெற்று வந்து நீ உலகத்துக்கு அதிசயத்தை அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அப்படியாக நானும் நாங்களும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக உம்மோடு கூட தனிமையாய் ஆண்டவரே நாங்கள் நேரத்தை செலவு செய்து அதிசயத்தை அற்புதத்தை பார்க்க, எங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உலகத்தோடு தொடர்பு கொண்டது போதும், தனிமையா இருந்தது போதும் ஆண்டவரே. இதெல்லாம் விட்டுட்டு வெறுத்து ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே பைபிளோடு ஆண்டவரே நாங்கள் தனிமைப்பட, உம்மோடு தனிமைப்பட ஆண்டவரே நாங்கள் நேரத்தை செலவிட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரங்களை பிடிங்க. நாங்கள் அதிசயத்தை காண்கிறவர்களாய், அதிசயத்தை அநேகருக்கு ஆண்டவரே காண்பிக்கிறவர்களாய் என்னை எங்களை மாற்றுங்க. அதற்கு உம்முடைய தேவ பலன் தேவை. அதுக்கு உம்மோடு கூட நேரத்தை செலவு பண்ண எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென். God bless you. அன்பானே, இந்த கேட்ட இன்னையிலிருந்து நீங்க ஆண்டரோடு நேரத்தை செலவு பண்ணுங்க, தனிமையா இருங்க, ஆண்டரோடு கூட தனிமையா இருங்க. தனிமையானா நீங்க மட்டும், ஆண்டருடைய ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you.

எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம்,

நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள நீங்க உதாசீனம் செய்ய மாட்டீங்க. பெண் ஆணை விட 20% எடை குறைவு. ஆணை போல அவளால வேகமா ஓடவோ தாவவோ முடியாது. அவளுடைய கால்கள்ல பலம் குறைச்சல். இதயமும் சுவாசப்பையும் அவளுக்கு சின்னது. வியர்வை அதிகம். சின்ன வயசுல இருந்தே அவ அதிகமா புன்னகை செய்றா. ஆணை விட சிறிய பொருட்களை அவ விரும்புறா. சின்ன குடைகள், சின்ன பர்ஸ்கள், அவள் உபயோகிக்கும் கைக்குட்டை கூட சின்னதுதான். சைக்கிள், ஸ்கூட்டி போன்ற சின்ன வாகனங்கள் தான் அவளுக்கு பிடிக்கும். இப்படியே அவள் பயன்படுத்தும் நிறைய பொருட்கள் சின்னதுதான். புத்தகங்களை எப்போதும் நெஞ்சோட தான் அணைத்து செல்வாள். ஆண்களைப் போல பக்கவாட்டில் இல்லை. அவளுடைய எலும்பு அமைப்பு நளினமானது. தசை நார்கள் 30% வலிமை குறைவு. தொண்டை கூட சிறியது. அதனாலதான் அவளுக்கு கீச்சு குரல் இருக்குது. இடுப்பு மட்டும்தான் கொஞ்சம் பெருசு. அவளுடைய ரத்தத்தின் அடர்த்தி கொஞ்சம் குறைவு. அதில் ஹீமோக்ளோபின் குறைவு. நாடித் துடிப்பு ஆண்களை விட அதிகம். அவ உடல்ல கால்சியம் ஸ்திரமா அமையறதில்ல. மாத விளக்கின் போதும் கர்ப்ப காலத்திலும் அவ நிறைய கால்சியத்தை இழக்கிறா. அதனால தைராய்டு சுரப்பி பாதிக்கப்படுது. அவ ஆணை விட அதிகமா உணர்ச்சி வசப்படுறா. அதிகம் அழறா, அதிகம் சிரிக்கிறா, அதிகமா கவலையும் படுறா. ஆயுட்காலம் ஏறக்குறைய ஆண்கள் அளவுதான். ஆனா அதிக தினங்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறா. தன்னை ஒழுங்கா கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத நாட்கள் தான் அவளுக்கு அதிகம். இத்தனை குறைபாடுகள் அவளுக்குள் இருப்பதனாலதான் அவள் ஆணை சார்ந்திருக்கிறாள். இவ்வளவு கஷ்டத்துடன் தான் பெண்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தங்கள் குடும்பத்தோட பின்னி பிணையப்பட்டிருக்குது. அவளை புரிஞ்சி பரிவோட கரிசனையோட அன்பு செலுத்துங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.

ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் ரத்தம் சிந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு களையும் முளையும். வீட் அண்ட் வீட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 13 அத்தியாயம் 24 வசனம் முதல் 30 வசனம் வரை. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனிதருக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் அதில் களைகள் உண்டானது என்று கேட்டார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி கட்டுகளாய் கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பி சோபர் அண்ட் விஜிலன்ட். நாம் நற்செய்தி பணியில் தீவிரம் காட்டுகையில் பிசாசும் அதே வேகத்திலும் ஏன் அதற்கு அதிகமாகவும் செயல்படுகிறான். தனக்கு எஞ்சிய காலம் சொற்பமே என்று அறிந்த அவன் பயிரை நாசமாக்க தன்னால் இயன்ற அத்தனையும் செய்கிறான். கிறிஸ்தவத்திற்கு எதிரான சக்திகள், பொய் தத்துவங்கள் பரவுதல், எதிர்ப்பக்கத்தில் அற்புத அடையாளங்கள் நடத்தல், இப்படி பல விதங்களில் பிசாசின் எதிர்ச்செயல்கள் வெளிப்படும். இவைகளெல்லாம் ஆர்வத்துடன் வசனம் கேட்போரையும் இளம் விசுவாசிகளையும் குழப்பிவிடும். இப்படிப்பட்ட சமயங்களில் எகிப்தின் மந்திரவாதிகளின் சர்ப்பங்களை விழுங்கும் அளவு கடவுளின் வல்லமை தெளிவாய் வெகுவாய் அதிகமாய் வெளிப்படவும், புதிய விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும் நாம் குறிப்பாய் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். எபேசு நகரில் பவுல் செய்த 3 மாத ஊழியத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். ஆனால் அப்பொழுது களைகளும் முளைத்தெழும்ப துவங்கின. விசுவாசியாத சிலர் மனதில் கடினப்பட்டு நற்செய்திக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். இது புதிய விசுவாசிகளை ஓரளவுக்கு அசைத்து விட்டது. தனது 3 மாத ஊழியக்கனிகளை பாதுகாக்க பவுல் அந்த பட்டணத்தில் 2 ஆண்டுகள் தங்கியிருந்து தினமும் சீடர்களுக்கு விளக்கங்கள் கூற வேண்டியது இருந்தது. அப்போஸ்தலர் 19:8-10 எடுத்து வாசித்து பாருங்கள். கூடவே இருந்து ஆடுகளை பாதுகாக்க ஒருவரும் இல்லாத சூழ்நிலைகளை பிசாசாரவன் சாதகமாய் பயன்படுத்தி புகுந்து விளையாடி விடுவான். மிஷினரிகள் தூர இடங்களுக்கு செல்லும்போது அவன் களைகளை உள்ளூர் விசுவாசிகளுக்குள்ளே விதைத்து விடுவான். கிறிஸ்தவ பணியாளர்களின் அதிகரிப்பு மக்கட்தொகை பெருக்கத்திற்கு முன் ஒன்றுமே இல்லை. 2000 ஆண்டு மே இந்திய மக்கட்தொகை 100 கோடியை தாண்டிவிட்டது. 2035 நாம் சீனாவை மிஞ்சி விடுவோம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே பயிரை அறுக்க வேண்டிய கட்டத்தில் பூச்சிகள் படையெடுத்து விட்டால் எவ்வளவு கவலையாகிவிடும். இருப்பினும் நமது சாதனை பெருமிதங்களையும் செய்தி அறிக்கைகளில் மிகைப்படுத்துதலையும் தலைத்தட்ட ஆண்டவர் இவ்விதம் பயிர் பாழாக அனுமதிக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். பருவ பலன்களை நாசமாக்கும் வெட்டுப்புழுக்கள் மற்றும் வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் நான் உங்களிடம் அனுப்பிய என் பெரிய சேனை என்று அழைக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். யோவேல் 2:25.
சங்கங்கள் மற்றும் இயக்கங்கள் இவையெல்லாம் இறையரசை கட்டுவதற்கான சாரம்தான். ஸ்கேஃபோல்டிங் அது கட்டடம் அல்ல, அது சாரம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. இயக்கங்களையும் சங்கங்களையும் மேம்படுத்துவது நமது முக்கிய நோக்காய் இருக்கக்கூடாது. இல்லையேல் நாம் நாளடைவில் நாம் சொந்த சாம்ராஜ்யங்களை கட்டுகிறவர்களாகிவிடுவோம். எளியதொரு அறிக்கை முறையை கையாளுவதில் தவறில்லை, ஆனால் மக்கள் மனதில் உண்மையற்ற எண்ணங்களை பதிக்கும் மிகைப்படுத்துதல், மாற்றி சொல்லுதல் போன்றவை கடவுளால் நியாயம் தீர்க்கப்படும் கவனம். பொதுவாக வளரும் களைகளை அவ்வப்போது களைவது நல்லதெனினும் பயிர் வளரும் பொழுது அதை செய்வது அவ்வளவு சாத்தியமில்லை. எனவேதான் அறுவடை நாள் வரும்போது கதிர் தனியாகவும் பதர் தனியாகவும் சேர்க்கப்படும். அந்தோ செழித்து வளர்ந்த பதரின் முடிவு பரிதாபமாயிருக்கும். ஒருவர் இப்படி எழுதி வைத்தார், ஊழியங்களை தாங்குவோருக்கு அறிக்கை அனுப்புவதே நமது பிரதான நோக்கமாயிருக்குமானால் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் அன்று இரத்தம் சிந்திய கிறிஸ்து இன்று கண்ணீர் வடிப்பா. மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன், ஊழியங்களை தாங்குவோருக்கு அறிக்கை அனுப்புவதே நமது பிரதான நோக்கமாயிருக்குமானால் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் அன்று இரத்தம் சிந்திய கிறிஸ்து இன்று கண்ணீர் வடிப்பார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பி சோபர் அண்ட் விச்சிலண்ட். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களை உம்முடைய பெரிய திருப்பணிக்கு உம்முடைய திராட்சை தோட்டத்திற்குள்ளே நீர் சேர்த்து கொண்டு எங்களை நம்பி எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் அவைகளில் உள்ள பலன்களை எங்களுடைய சாதனைகள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு ஆண்டவரே எங்களுடைய அறிக்கைகளிலே மிகைப்படுத்தி கொண்டு தேவையில்லாத வேண்டாத போட்டிகளுக்குள்ளே நாங்கள் கர்த்தாவை எலிப்பந்தயம் போட்டுக்கொண்டு இவ்விதமாக இருப்பதெல்லாம் உமக்கு எவ்வளவு துக்கத்தை கொண்டு வருகின்றன என்று நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். ஆண்டவரே இந்த காரியத்திலே நாங்கள் மிகவும் தெளிந்த மனதுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும். ஒரு பக்கம் சத்துரு பயிர்களை நாசமாக்குகிறான், இன்னொரு பக்கம் பயிர்கள் நாசமாவதற்கு நாங்களே காரணமாயிருக்கிறோம். ஏனென்றால் உம்மை கோபம் ஓட்டுகிறோம், நீர் வெட்டுக்கிளிகளை அனுப்பிவிடுகிறேன். ஆண்டவரே மிகவும் தாழ்மையோடு பொறுமையோடு நிதானத்தோடு எங்களை நாங்கள் மறைத்து கொண்டு உம்முடைய பணியை நாங்கள் செய்து உம்மை மாத்திரம் உயர்த்த, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்த, உம்மை மாத்திரம் மேன்மைப்படுத்த எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் புகழையும் உமக்கு மாத்திரம் செலுத்த கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை செப்பானியாவின் புஸ்தகம் 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பாய். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு எதிரான ஆக்கினைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை அகற்றி சத்துருக்களை விலக்கி தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் நடுவில் கர்த்தர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணி நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு விதைத்திருக்கிற ஆக்கினையாகிய கண்ணிகளுக்குள் சிக்கி எப்படி மீண்டு வருவது வழியே இல்லையா என்று அங்கலாய்த்து திசை தெரியாது, யாரிடம் செல்வது, விடை என்ன என்று மனதில் வேதனைகளை சுமந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறவர்களிடத்தில்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. நிறைவான ஆவியானவர் உங்கள் மத்தியில் வந்து உங்கள் குறைவுகளை அகற்றி ஒருவனும் உங்கள் மேல் கை போடாமலும் எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக ஆக்கினைகளை அகற்றுகிறார். ரோமரின் புஸ்தகம் 8:1 நாம் வாசிக்கும் போது ஆக்கினை குறித்து பார்ப்போமானால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று பார்க்கின்றோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ளவர்களை குறிப்பிடுகிறது. அங்கு தண்டனைகள், கொலைகள், கொடுமைகள், பல கொடூரமான காரியங்களினால் மனிதர்களை குற்றப்படுத்தி ஆக்கினைக்கு தீர்ப்பார்கள். அப்படியாக வாழ்ந்து வந்த இஸ்ரவேலருக்கு இருந்த ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கையில், இஸ்ரவேலர்கள் பலத்த ஜாதிகளாக உள்ளதை கண்ட பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தும்படி சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினான், கொடுமையாக வேலை வாங்கினான். இஸ்ரவேலரின் இருதயத்தையும் ஜீவனையும் கசப்பாக்கினான், மற்றும் ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படியும் கொடுமைகளை செய்து வந்தான். ஆனால் இவை எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் மோசேயை எழுப்பி இஸ்ரவேலரை அடிமையின் வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணி ஆசிர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் பார்வோனை போன்று சத்துரு பல வழிகளில் உங்களை ஆக்கினைக்கு உட்படுத்தி உங்கள் இருதயமும் ஜீவனும் வாழ்வும் கசந்து போய் கசப்பை உண்டாக்கி அடிமையின் வீடாகிய எகிப்து போல் எல்லா பக்கமும் நெருக்கத்தில் வாழ்கிறோமே, யார் நம்மை விடுவிப்பார், ஆக்கினைகளை அகற்றுவார் என்று ஏக்கத்துடனும் பல நாட்களாய் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்றைக்கு மோசேயை கொண்டு ஆக்கினைகளை இஸ்ரவேலரிடமிருந்து அகற்றினார். இன்றைக்கோ உங்களுக்காய் இயேசுவே சிலுவையில் ஆக்கினைகளை அகற்றும்படி வந்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். வெற்றி உள்ள வாழ்வை வாழும்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். 2வதாக சத்துருக்களை விலக்குகிறார். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லா பக்கமும் சத்துருக்களின் போராட்டம், தாக்கம், மரண கண்ணிகள், மனக்காயங்கள், ஏமாற்றம், வாழ்வதா சாவதா என்ற ஓட்டம். ஒவ்வொரு நாளும் சத்துருக்களின் கையிலிருந்து தப்பிக்க வேண்டி மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் மேடுகளிலும் ஒளிந்து ஓடி திரிந்தான். ஒரு பக்கம் சவுல், மற்றொரு பக்கம் தன் மகன் அப்சலோம், வேறு பக்கம் இயற்கை, மற்றும் நம்பி இருந்தவர்கள். ஆனால் எல்லாவற்றிலும் தாவீது கர்த்தரின் பாதத்தில் கண்ணீரோடு காத்திருந்தான். தாவீதின் எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினார். போன இவ்விடத்திலும் கர்த்த தாவீதோடு கூட இருந்து சத்துருக்களை நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கி ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் பல வழிகளில் துரத்தப்பட்டும் நஷ்டப்பட்டும் மனக்காயத்துடன் சரீரத்தில் பலவீனத்துடன் எங்கே சென்று மறைந்து கொள்வோம் என்று கண்ணீரோடு அவரின் சமூகத்தை நோக்கி பார்த்து மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் உங்கள் ஆத்மா கதறிக்கொண்டும் இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறார். உங்கள் ஆத்மாவிலே பலம் தந்து உங்களை தைரியப்படுத்தி உயிர்ப்பித்து உங்களை சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி காத்து ரட்சித்து உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்து ஆசிர்வதிக்கிறார். 3வதாக உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால், தன் தகப்பனாரின் துறவுகளை தூத்து போட்டவைகளை அவன் மீண்டுமாக தோண்டும்படியாக முயற்சிக்கும் வேளையில்தாமே அவனுக்கு எதிராக அநேக விரோதமாக எழும்பி தடை செய்தார்கள். வாக்குவாதங்களும் சண்டைகளும் இட்டார்கள். ஆனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஈசாக்கின் நடுவில் இருந்தபடியினால் இறுதியாக அவன் தோண்டின துறவான ரெகபோத்தை கர்த்தர் ஆசிர்வதித்தார். பலுகி பெருகும்படிக்கு அவனுக்கு எதிரடியாக
முன்பாக வந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது அவனோட சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். வேதம் எப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்ற வசனத்தின்படி அவர்கள் கூறுகிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கூறுகிறதையும் சமாதானம் பண்ணி கொள்கிறதையும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக உங்களின் காரியங்களை நன்மைகளை கெடுத்து போடும்படி சத்துரு பலர் மூலமாக பல வழிகளில் முயற்சி செய்தாலும் கர்த்தர் உங்களோடே கூட இருப்பதால் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்து சமாதானத்தை தந்து பலகி பெருகி இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். 4 தீங்கை காணாது இருக்க செய்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் வாசிக்கையில் நாம் பவுலை குறித்து பார்ப்போமானால் அங்கே சவுலாயிருந்த பவுல் கர்த்தருக்காய் வைராக்கியமாக ஊழியம் செய்கிற வேளையில் அநேக எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வேதனையான வழிகள் போன்ற பல வழிகளில் சத்ருவானவன் பவுலுக்கு சோதனைகளை, வேதனைகளை கொடுத்து வந்த போதிலும் பவுல் கர்த்தரின் ஊழியத்தில் உறுதியாய் அவரின் மேல் கொண்ட அன்பால் தைரியமாய் எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 18:5 இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தி கூறின போது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள், பவுலை தூஷித்தார்கள். அப்பொழுது 10 கர்த்தர் பவுலிடம் பேசுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். இப்படியாக பவுலோடு கர்த்தர் கூட இருந்து தீங்கு அணுகாதபடி பாதுகாத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் சரீரத்திலும் சத்ரு உங்களை வேதனைப்படுத்தும்படிக்கு பல வழிகளில் முயற்சி செய்து துக்கப்படுத்தினாலும் தூஷிக்கும்படியும் எதிர்த்து நிற்கும்படியும் அநேகரை ஏவினாலும் அவைகளை வாய்க்காதே போகும்படி செய்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணுவதில்லை என்றும் உங்கள் மேல் ஒருவனும் கை போடுவதில்லை என்றும் கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களின் ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்ருக்களிடமிருந்து விலக்குகிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டும் வழி தெரியாது செய்வதறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள், அவர் உங்களை மீட்பார், ஆசீர்வதிப்பார், இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இதுபோன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த சத்தம் நம் காதுகளில் துணிக்கிறதா? அப்படி இந்த சத்தம் நம் காதுகளில் துணிக்குமானால் நாம் அவருக்கு கீழாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நான் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் இப்படி ஒரு எச்சரிப்பின் சத்தம், இப்படி ஒரு ஆலோசனையின் வார்த்தை என் காதுகளில் துணிக்கவில்லை என்றால் நான் அவரை விட்டு தள்ளி நிற்கிறேன் அல்லது மறைந்திருக்கிறேன் என்று அர்த்தம். இந்த நாளிலே நம்மை நாமே நிதானிப்போம். சிலர் சொல்லுவார்கள், ஒரு காலத்தில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே ஆண்டவர் என்னை உணர்த்துவார், கொஞ்சம் ட்ராக் மாறினாலுமே ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், என்னை எச்சரிப்பார். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை என்று சொல்லுவார்கள். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ரெண்டு தருணங்களும் நிச்சயமாய் கடந்து வந்திருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தேவனோடு தேவனுக்கு கீழாய் அவருக்கு சமீபமாய் காணப்படும் போது இந்த அனுபவம் உண்டாகும். அதற்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கூப்பிடும் போது உடனே மறு உத்தரவு, கண்கள் அவரை காண்கிறது. இந்த அனுபவம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவருக்கு சமீபமாய், அவருக்கு நெருக்கமாய், அவரோடு கூட. இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது, நமக்கு நியமித்த பாதையிலே நாம் செல்லும் போது நம்முடைய மாம்சம் பலவீனமானது. எனவே நம்மையும் அறியாமல் சில நேரங்களிலே வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாய வாய்ப்பு உண்டு. அப்படி சாயும் போதே சத்தம் துணிக்குமா, வழி இதுவே இதிலே நடவுங்கள். காரணம் இவரே 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமானையாவும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். பாரமும் பாவங்களும் நம்மை சுற்றி தான் நெருங்கி நிற்கிறது. அது ஏதாவது ஒரு வகையிலே நம்மை சாய்த்து நம்மை வழிமாற பண்ண முயற்சிக்கிறது. இது பிசாசினுடைய தந்திரம். அப்போ இவைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் அல்லது இடம் கொடுக்காமல் நேர்வழியாய் செல்ல நமக்கு என்ன தேவைன்னா சத்தம் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை. வழி இதுவே இதில் நடவுங்கள் என்ற சத்தம் நமக்கு நிச்சயமாய் தேவை. அப்படிப்பட்ட சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டும். அந்த அனுபவத்தில் நாம் தொடர வேண்டுமானால் தேவனை விட்டு தூரம் போகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் இடம் கூடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். தகப்பன் வீட்டில் இளையகுமாரன் இருக்கும் வரைக்கும் அவன் இஷ்டம் போல வாழ முடியவில்லை. எனவே அவன் என்ன செய்கிறான்? தகப்பனுடைய கண்டிப்பு இல்லாத இடத்துக்கு போகிறான். அங்கே போய் அவன் இஷ்டம் போல வாழலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை. அந்த வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டு போனான். அதன் பிறகு அவன் குறைவுபட துவங்கி ஒன்றும் இல்லாத நிலையிலே தகுதி முழுவதையும் இழந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் மூத்த குமாரன் சொல்லுகிறான், என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். பார்த்தீங்களா, கொஞ்சம் ட்ராக் மாறுதுன்னு தெரிஞ்சாலே தகப்பன் கண்டிக்க ஆரம்பிக்கிறான். தேவனோடு நெருங்கி இருக்க பழகுவோம், தேவனோடு சேர்ந்திருக்க பழகுவோம். அந்த அனுபவம் நம்மை நேர்வழியாய் நடத்தும். வழி இதுவே என்கிற சத்தம் நம் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் துணிப்பதாக. ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, வலதுபுறமாயாவது இடதுபுறமாயாவது சாயும் போது வழி இதுவே என்கிற சத்தம் எங்கள் காதுகளில் துணிப்பதாக. நாங்கள் இன்னும் உமக்கு நெருக்கமாய் எங்கள் ஓட்டத்தை தொடர கர்த்தர் அனுகிரகம் செய்திருந்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். சங்கீதம் 95 இரண்டாவது வசனம். கேரிக்கு வயது சுமார் 50 இருக்கும். ஆனால் அவருடைய மன வளர்ச்சியோ ஒரு 5 அல்லது 6 வயது குழந்தைக்கு இருக்கும் மன வளர்ச்சி தான் அவருக்கு இருந்தது. அவர் பாடல் பாடினால் கேட்கவே முடியாது. எல்லாரோடும் இணைந்து பாடல் பாட மாட்டார். அவர் சத்தம் மட்டும் தனியாக கேட்கும். மேலும் மிகவும் சத்தமாக பாடுவார். ஆராதனையில் அவர் பாடுவதை கேட்டால் சற்று எரிச்சலூட்டுவதாகத்தான் இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசுவாசி தற்செயலாக கேரி உட்கார்ந்திருந்த வரிசைக்கு முன் வரிசையிலே வந்து உட்கார்ந்து விட்டார். முதல் பாட்டு ஆரம்பித்தவுடன் கேரி சத்தமாக பாடல் பாட ஆரம்பித்தார். பாடல் நடத்துபவரின் ராகம் தாளத்தோடு இணைந்து பாடாமல் அவர் பாடுவது கத்துவதைப் போல இருந்தது. தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியான அந்த பாடலை கேரிக்கு முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தவரால் பாட முடியவில்லை. கேரியின் பாடல் சத்தம் அவருக்கு எரிச்சலை மூட்டியது. அவர் சற்று நேரத்தில் தன் தவறை உணர ஆரம்பித்தார். கேரி இந்த சபையின் ஆராதனைக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அவருடைய சத்தம் அந்த சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. ஏனெனில் கேரியின் சத்தம் அவர் வாயில் இருந்தோ அல்லது குரல் வளையில் இருந்தோ வந்தது அல்ல, அது அவருடைய இருதயத்திலிருந்து வந்தது. அவர் பாடிய பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு துதியையும் நன்றியையும் செலுத்தியது. அவர் குழந்தையைப் போல இருந்ததால் தன் சத்தம் நன்றாக இல்லையே, மற்றவர்கள் தான் பாடுவதை கேட்டால் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் யோசிக்க முடியவில்லை. அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் தேவனை மட்டும் துதித்து பாடி மகிமைப்படுத்தினார். ஆங்கில வேதாகமத்தில் சங்கீதம் 95 மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அன்டு த லார்ட் என்று கூறப்பட்டுள்ளதைப் போல கேரி சத்தமாக ஆர்ப்பரித்து பாடினார். இறுதியில் கேரிக்கு முன்வரிசையில் வந்து உட்கார்ந்திருந்தவர் தன் மனதிலே, பாடு கேரி, பாடு, சத்தமாக பாடு, உன் சத்தம் பரலோகத்துக்கு செல்லட்டும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்லும் போது மௌனமாக உட்கார்ந்து விட்டு வரக்கூடாது. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறபடி துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய ஆலயத்துக்குள் வந்து அவரை துதிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும். தேவாலயத்துக்கு வரும்போதெல்லாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் வர வேண்டும். மேலும் சங்கீதம் 95 கூறப்பட்டுள்ளபடி நம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். அவர்தான் நாம் பார்க்கிற வானம் பூமி யாவற்றையும் படைத்தவர். அவர் ஒருவரே சகல துதிக்கு பாத்திரர். அவரை துதிக்கும் போது நம் தேவன் நம்மை மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே சங்கீதக்காரன் தேவனை பணிந்து துதிக்க அழைப்பு விடுப்பதைப் போல நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள்.
3: ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டடிக்க தேவனுடைய

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம், தயவு செய்து 13-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs chapter 3 verses 13 to 15.
1: நீதிமொழிகள் 3:13-15.
2: Proverbs 3:13-15.
1: ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.
2: Happy is the man who finds wisdom and the man who gains understanding.
1: அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது.
2: For her proceeds are better than the profits of silver and her gain than fine gold.
1: முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சித்தது ஒன்றும் அதற்கு நிகரல்ல.
2: She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நீதிமொழிகள் தியானத்தை நாம் துவங்கினதிலிருந்து ஞானத்தின் மேன்மையை குறித்து நாம் பல முறை நாம் தியானித்து விட்டோம்.
2: So by the grace of God, right from the time we started this devotion on Proverbs, we have meditated about the greatness of wisdom many times.
1: இந்த வசனத்தை நான் வாசித்த உடனே என் மனதில் தோன்றினது, ஞானத்தை பற்றி நிறைய பேசிட்டோம், இந்த பகுதியை நம்ம ஸ்கிப் பண்ணிரலாம் அப்படின்னு தான் நான் நினைத்தேன்.
2: When I read the scripture passage, I thought we have already spoken much about his wisdom so that we can skip this scripture portion.
1: இதுல என்ன இருக்க போகுது, திரும்ப திரும்ப அதே படிக்கிறதுல என்ன இருக்குன்னு யோசித்தேன்.
2: What can we find new when we read the same thing again and again?
1: ஆனால் ஆவியானவர் என்னை நேற்றிலிருந்து விடவே இல்லை. அந்த பகுதியை திரும்ப திரும்ப எத்தனை முறை வாசித்தேன்னு தெரியல, பல முறை வாசிக்கவும் பல மணி நேரங்கள் அதில் தியானத்துக்குள்ள போகவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார்.
2: But the Holy Spirit never let me go away from this passage. He made me to meditate and read these verses again and again. I don't know how many times I read this verse.
1: எத்தனை மணி நேரம் இதில் நான் தியானத்திலிருந்து எனக்கு தெரியல.
2: I don't know how many hours I spent in this devotion.
1: நேற்றுக்கு இரவு 11 மணி வரைக்கும் என்னால் இதனுடைய விளக்கத்தை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல.
2: Until 11 p.m. yesterday, I'm not able to get the understanding or explanation of this verse.
1: சரி, இதற்கு விளக்கம் இல்ல, நம்ம இதை விட்டுட்டு வேற பேசேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் தூங்குவதற்கு கண்களை மூடின. அப்போ ஆண்டவர் எனக்கு இதுல உள்ள சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார்.
2: So I thought there is nothing here to be found new so that we can skip this passage, and so I was about to go to sleep, then the Lord gave me a new revelation.
1: இது எனக்கு ரொம்ப பிரியமானதாக மாறிவிட்டது.
2: So this became much pleasing and desirable to me.
1: என்னுடைய கவனத்தை ஆண்டவர் திருப்பின காரியம் என்றால், ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனை பற்றி பேசும்போது அந்த ஞானம் அல்லது புத்தியினுடைய உத்தமத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏதோடு ஒப்பிட்டிருக்கிறார் என்று நான் கவனித்தேன்.
2: So when the verse says happy is the man who finds wisdom and the man who gains wisdom, I began to know with what the Lord compared the greatness of this wisdom.
1: இங்கே 3 பொருட்களோடு ஞானத்தை ஒப்பிட்டிருக்கிறார்கள்.
2: The law, here wisdom is compared with 3 elements.
1: முதலாவது அது வெள்ளி.
2: First it is silver.
1: இரண்டாவது பசும் பொன்னோடு.
2: Second fine gold.
1: மூன்றாவது முத்துக்கள்.
2: Third rubies.
1: இத மூன்றையும் சொல்லிட்டு வேதம் சொல்கிறது, பொன்னை பார்க்கிலும் வெள்ளிய பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் இந்த ஞானம் என்பது விலையேற பெற்றது.
2: Saying about these 3 elements, the Bible says wisdom is more precious than silver, gold and rubies.
1: அதை சொல்லிட்டு சொல்லியிருக்கு, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் இந்த ஞானத்திற்கு நிகரே ஆகாது.
2: And saying this, it says all the things that you may desire cannot compare with her.
1: இது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது.
2: I really liked it.
1: நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், நிகர் இல்லாத ஞானம்.
2: I gave a title, incomparable wisdom.
1: நிகர் இல்லாத ஞானம்.
2: Incomparable wisdom.
1: இந்த ஞானம் நிகரற்றது என்பது நாம விளங்கிக் கொள்ள இதில் கொடுக்கப்பட்டுள்ள 3 பொருட்களையும் கொஞ்சம் யோசிக்கணும் நாம.
2: So for us to understand the incomparable thing of wisdom, we have to first understand the greatness of the elements mentioned here.
1: இங்கே 3 பொருட்கள் இருக்கிறது.
2: There are 3 elements mentioned.
1: பொன், வெள்ளி, முத்துக்கள்.
2: Silver, gold and rubies.
1: இந்த மூன்றும் அழகுள்ளது, இந்த மூன்றும் விலையேற பெற்றது.
2: All the 3 are more precious, beautiful and valuable.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இது இப்பொழுது புதிதாக விலை பெற்றதல்ல, காலம் காலமாக இது விலை உள்ளதாகவே இருக்கிறது.
2: So this is not so precious only today, but it is precious right from the beginning.
1: இதனுடைய பயன்பாடு பல பல ஆண்டுகளாக அது பயன்பாட்டில் இருக்கிறது.
2: So it is in use for many years together.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: வேதத்திலிருந்து சில காரியங்களை, இந்த பொன் வெள்ளி முத்துக்களை பற்றி உங்களோடு நான் குறிப்பிட விரும்புகிறேன் உங்கள் வேத ஞானத்துக்காக.
2: So I just want to mention about the silver, gold and rubies from the Bible just for your knowledge.
1: இந்த பொன்னை எடுத்துக் கொள்வீர்களானால் இந்த பொன் வந்து அவ்வளவு விலையேற பெற்றது, அது வந்து எத்தனை காலமானாலும் கொஞ்சம் கூட மங்காத ஒரு பொருள்.
2: So when you look at this gold is very valuable and which cannot tarnish or corrode even if it is years together.
1: அது கொஞ்சம் இருந்தாலும் அது அவ்வளவு விலை உள்ளதாக ஒன்று இருக்கிற ஒரு பொருள்.
2: So it is very valuable even if it is found in a little amount.
1: அதாவது என்ன சொல்லுகிறாங்கன்னா, ஒரு சிங்கிள் அவுன்ஸ், அதாவது ஒரு அரை கிலோ, ஒரு 300-400 கிராம் உள்ள அந்த பொன்னை வந்து நீங்க வந்து தகடாக நீங்க அப்படியே நீங்க மாற்றுவீங்களானா ஏறத்தாழ 100 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை அதை நிரப்பிடுமா? அவ்வளவு விலை உள்ளது, அவ்வளவு மெல்லியதாக இதை வந்து தகடாக்க முடியுமா?
2: They say that a single ounce of gold, that is might be 300 grams of gold, when you hammer it so thin into a plate, it can spread over 100 square feet area it seems.
1: வெள்ளியை எடுத்துக்கொள்வீர்களானா வெள்ளியை போல மின்னக்கூடிய அல்லது வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்க கூடிய ஒரு பொருள் வேற எதுவும் கிடையாது.
2: So when you consider silver, you cannot find any other metal which can reflect light better than silver.
1: ஆகவே அந்த காலங்களில் வந்து வெள்ளிய பாலிஷ் பண்ணி நன்றாக அதை வந்து அந்த நல்ல பாலிஷ் பண்ணி அதை முகம் பார்க்கிற கண்ணாடியாக யூஸ் பண்ணாங்க.
2: Therefore those days they used this silver, they refined it and polished it so well that to make it look like a mirror.
1: வேதத்துல கூட வெள்ளிக்கும் பொன்னுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
2: Even in the Bible there is an importance given for silver and gold.
1: நீங்கள் வேதத்துல வாசிப்பீர்களானா இந்த பொன் விளைந்த 5 இடங்கள் இருக்கு, அட்லீஸ்ட் 6 இடங்கள் இருக்கிறது.
2: So there are at least 6 places in the Bible where you can see that this gold is found.
1: நான் 5 விசேஷமாய் காண்பிக்கிறேன்.
2: I want to show you 5 important places.
1: அதுல ஒன்று வந்து முதலாவது ஹவில்லா அப்படிங்கற இடம்.
2: So first is Havila.
1: இதை தான் நாம் ஆதியாகமம் 2 அதிகாரம் 10 12 வாசிக்கும்போது.
2: That's what we can read in Genesis chapter 2 verses 10 to 12.
1: ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த நதி 4 பெரிய ஆறுகளாக பிரிகிறது நீங்க பார்க்கலாம்.
2: You can see that the river that went out of Eden was parted into 4 heads.
1: 11 வசனத்துல அதுல முதலாவது பிரிகிற ஆறினுடைய பெயர் பைசோன் என்று வாசிக்கிறோம்.
2: So verse 11, the first name of the first one is Pishon.
1: இந்த நதி வந்து ஆவில்லா அப்படிங்கற தேசம் முழுவதும் பரவுகிறது, சுற்றி ஓடுகிறது. வேதம் சொல்லுகிறது அதிலே பொன் விளையும் என்று வாசிக்கும்.
2: So here it says that it spreads over the whole land of Havila where there is gold.
1: ஆதியாகமம் 2 அதிகாரம் 10 வசனத்துல 11 வசனத்துல இத வாசிக்கலாம்.
2: You can read this in Genesis chapter 2 verses 10 and 11.
1: இரண்டாவது வேதத்துல வந்து பொன் விளையிற இடம் என்று சொல்லப்படுகிறது ஓபீர் என்கிற இடம்.
2: The second place where gold can be found is Ophir.
1: 1 ராஜாக்கள் 9:28 இத வாசிக்கலாம்.
2: You can read this in 1 Kings 9:28.
1: மூன்றாவது இடம் 2 நாளாகமும் 3 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கும் போது பாராவீம் என்கிற இடத்துல நீங்க பார்க்கலாம்.
2: The third place you can read in 2 Chronicles chapter 3 and verse 6 which is Parvaim.
1: நான்காவது சேபா என்கிற இடம்.
2: The fourth one is Sheba.
1: இதை நீங்கள் 1 ராஜாக்கள் 10:10 வாசிக்கலாம்.
2: You can read this in 1 Kings chapter 10 and verse 10.
1: ஐந்தாவது இடம் தர்ஷீஷ்.
2: Fifth place is Tarshish.
1: அதே 2 நாளாகமும் 9 அதிகாரம் 21 வசனத்துல வாசிக்கலாம்.
2: This you can read in 2 Chronicles 9:21.
1: ஆறாவது இடம் உப்பாஸ் என்கிற இடம்.
2: And sixth place is Uppas.
1: இதை எரேமியா 10 அதிகாரம் 9 வசனத்துல வாசிக்கலாம்.
2: This you can read in Jeremiah chapter 10 and verse 9.
1: ஆகவே கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல பொன் விளைவதாக வேதமே நமக்கு சொல்கிறது.
2: So therefore the Bible mentions that there are 6 places where gold is found.
1: அந்த காலங்கள்ல வந்து இந்த பொன் போன்ற விலையேறப்பெற்ற பொருட்களை தாலந்து என்கிற அளவீடினால் அளந்தார்கள்.
2: So in those days this gold was valued by weight using a unit of measure known as talent.
1: இதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட படிக்கலாம்.
2: This you can read even in New Testament.
1: நமக்கு ரொம்ப பிரபலமான ஒரு ஓமான வந்து இயேசு பேசினது வந்து 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து.
2: There's a popular talent, a parable which Jesus spoke was the parable of talent about the 5 talents, 2 talents and 1 talent.
1: நிறைய பேர் இத தப்பா வெண்டிட்டு நினைக்கறாங்கனா எனக்கு இருக்கிற தாலந்து, எனக்கு இருக்கிற கிருபை, எனக்கு இருக்கிற வரம்னு நினைச்சுக்கிறாங்க.
2: So many people mistake or misunderstand it as it's my own talent, my gifts or my talents with the Lord.
1: அந்த தாலந்து பத்தி அது பேசல.
2: It does not mention about that talent.
1: அது பொன்னை நிறைத்து கொடுக்கிற தாலந்து பற்றி பேசுது.
2: So it speaks about the value of weight, a unit of measure known as talent.
1: ஒரு தாலந்து அப்படின்றது இன்றைய நம்முடைய கணக்கில் ஏறத்தாழ 34.5 kilo.
2: Our talent is equal to 34.3 kilograms in present day.
1: இன்றைக்குள்ள அளவில் பார்த்தீங்கன்னா 34.3 kilogram. தங்கத்தை ஒரு தாலந்து என்று அளவீடு செய்தார்கள்.
2: So they weighed a talent as about 34.3 kilograms.
1: அதாவது இன்றைக்குள்ள விலையில ஒரு கிலோ தங்கம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்வீர்களானால் அதனுடைய விலை மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 164,000 ரூபாய் போகுது நினைக்கிறேன்.
2: So if you assume,
1: I'm not wrong.
2: If you assume today's value of this gold, it is talent is actually worth around 1,64,000.
1: Maybe I think it is more. 1 gram nanikiren iniki 4,800. I am not very sure.
2: 1 gram
1: apdi eduthukonda na nanikiren idu evlo vela poidum.
2: So if 1 gram is around 4,800, it will go up, in more numbers.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பைபிள்ல வந்து இந்த பொன் அப்படிங்கற வார்த்தை வந்து ஏறத்தாழ 417 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
2: In the Bible this gold is mentioned around 417 times.
1: வெள்ளியை 320 முறை வேதம் வந்து குறிப்பிடுகிறது.
2: And also Bible mentions silver 320 times.
1: பணம் அப்படின்ற வார்த்தையை வந்து 140 முறை பயன்படுத்தி இருக்கிறது.
2: The word money is used 140 times.
1: இதுல விசேஷம் என்னன்னா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பேப்பர் துண்டுல நம்ம யூஸ் பண்ற கரன்சி இருக்கு பாருங்க, இது ஒரு முறை கூட பைபிள்ல இல்ல.
2: The most special is that this paper currency that we use today is not even mentioned once in the Bible.
1: வேதத்தின்படி நீங்கள் பார்ப்பீங்கன்னா வேத காலத்துல ஒருவருக்கு பணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஒன்னு அவங்ககிட்ட பொன் காசு அல்லது வெள்ளி காசு, அதை வச்சுதான் பணத்தை அவங்க வந்து கணக்கிட்டாங்க.
2: So in the Bible times this if a person says that he has money, it is actually asserted or valued through gold and silver.
1: நீங்கள் வெள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைந்தது பொன்னோடு கம்பேர் பண்ணும்போது. அதை அனுதினமாக அவங்க வாங்க வேண்டிய சில பொருட்களுக்கு வெள்ளியை பயன்படுத்தினாங்க.
2: So when you look at the silver, that was little precious or little less valuable than gold, and therefore they used that for day-to-day purchases.
1: வேத காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயத்துக்கும் பொன் நாணயத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா ஏறத்தாழ வெள்ளி ஒரு நாணயத்தை விட 20 மடங்கு விலை உள்ளது ஒரு பொன் நாணயம்.
2: So in the Bible times the difference between gold and silver is that the value of gold is 20 times greater than silver.
1: அதாவது சமீபத்துல கூட அமெரிக்காவில வந்து அவங்க பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக அவங்க வெள்ளியையும் பொன்னையும் வைத்திருந்த பொழுது.
2: So recently when even in United States when they operated on the gold standard as gold and silver as a monetary role,
1: avanga vellikku vande oru ounce ku $1 endru velai veithal ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கு வந்து அவங்க வந்து $20 என்று வைத்திருந்தாங்க.
2: So they set 1 ounce of silver, if they set 1 ounce for silver, then they set $20 for gold.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த கோல்ட் இந்த தங்கத்தினுடைய விலை மதிப்பு வந்து அதனுடைய பணவர்த்தனை வந்து யூத கலாச்சாரத்திலே மாத்திரமல்ல உலகம் முழுவதும் அதை பயன்படுத்தினார்கள்.
2: So this gold and silver were used as money not only in Jewish culture but throughout all the cultures in the world.
1: நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்றைக்கு வரைக்கும் இந்த வெள்ளியையும் பொன்னையும் மனிதனுடைய பெரிய சம்பத்தாக சொத்தாக விலையேறப்பெற்ற ஒரு பொருளாக இன்றைக்கு வரைக்கும் பார்க்கிறார்கள்.
2: So even today this gold and silver are considered to be a great asset and wealth of man.
1: நீங்கள் பாருங்க சமீப காலம் வரைக்கும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையை தங்கத்தின் அடிப்படையில் வைத்தாங்க.
2: So even the economy of a country was based upon this gold during until the recent times.
1: ஆனால் சமீபத்துல தான் தங்கம் தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படை என்கிற அந்த கணக்கை மாற்றினதுனால பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலயும் பொருளாதார சரிவுகள் பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது நீங்க பார்க்கலாம்.
2: But recently when they removed this gold and silver from its monetary role and this all the banks and you can see that there was a great economic imbalances everywhere in this world.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பொன் என்பது தேவனுடைய பார்வையிலே கூட ரொம்ப விசேஷமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது.
2: So this gold was also used for special things in the sight of God.
1: உதாரணமாக சொல்ல வேண்டுமானால்
2: for example to say
1: வனாந்தரத்திலே கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்துக்கு பாருங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பொன் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது.
2: If you look at the tabernacle that was made in the wilderness, gold was used much in that.
1: ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி என்று சொல்லுகிற ஒரு டிக்ஷனரியில் படித்தால் அதில் வந்து ஏறத்தாழ 1,000 kilo தங்கமும் ஏறத்தாழ 3,440 kilo வெள்ளியும் இந்த மொபைல் டென்ட்டுக்கு ஆண்டவர் பயன்படுத்த வைத்திருக்கிறார்.
2: ஸோ

0: 100,000 தாலந்து தங்கத்தை அவன் ஒதுக்கி வைத்தான், சேர்த்து வைத்தான். அது ஏறத்தாழ 3,400 டன் கோல்டு அவன் சேர்த்து தனியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரித்து வைத்திருக்கிறான்.
1: So when you read, you can know that King David set aside 100,000 talents, that is 3,400 tons of gold for this temple.
0: ஏறத்தாழ 1,000,000 தாலந்து வெள்ளியை அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவன் சேர்த்து வைத்திருக்கிறான்.
1: And almost 1,000,000 talents of silver for this temple.
0: இது நீங்கள் 1 Chronicles 22:41 பதினான்காம் வசனத்துல வாசிக்கலாம்.
1: This you can read in 1 Chronicles 22:14.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ரெண்டு ராஜாக்கள் 14:14 வாசித்தீங்களானா?
1: If you read 2 Kings 14:14,
0: அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த விளக்கு தண்டா இருக்கலாம், அதுல இருந்த பனிமுட்டுகளா இருக்கலாம், அதுல இருந்த பாத்திரங்களா இருக்கலாம், எல்லாமே தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ செய்யப்பட்டிருந்தது.
1: So if you look at the things that were in the temple, it might be lampstands, utensils, bowls or whatever, everything was made of gold and silver.
0: தூப பீடத்தை பாருங்க, அதே வேளையில கேருபீன்கள் இருந்ததை பாருங்க, எல்லாமே தங்கத்திலே செஞ்சிருக்காங்க.
1: Also if you look at the cherubs and also the altar of incense, everything were overlaid with gold.
0: சாலமோனுடைய தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் போன்ற அனைத்து அறைகளையுமே பொன் தகட்டினாலே அப்படியே போட்டு பூசி இருக்காங்க.
1: Also the entire inside that the holy place, most holy place of the temple were overlaid with gold.
0: ஒருவர் சொல்றாரு, இந்த சாலமோனுடைய தேவாலயத்திலே பயன்படுத்தப்பட்ட பொன்னினுடைய இன்றைய மதிப்பு வந்து நம்ம இந்திய ரூபாயின்படி இன்றைய மதிப்புல 1,200,000 crore.
1: A person says the gold price of gold that was used in Solomon's temple would be valued at 1,200,000 crore in present day value.
0: 1,200,000 crore.
1: It is 1,200,000 crore.
0: ஆச்சரியமா இருக்குதுல?
1: This is really surprising.
0: அதாவது உண்மையாகவே அவ்வளவு பொன்னை அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு சாலமோன் பயன்படுத்தி இருக்கிறார்.
1: So truly Solomon used so much of gold for the temple of God.
0: நான் சொல்வேன், இது எழுத்தின் பிரகாரமாக விலையேற பெற்றதாய் பார்க்கப்பட்டது மாத்திரமல்ல.
1: I tell you, this was not literally it seemed to be precious and valuable.
0: விலையுள்ள பொருளுக்கு இணையாக அல்லது ஒப்பீடு செய்யும்படி அவங்க யூஸ் பண்ணது என்னன்னு
1: கேட்டீங்கன்னா பொன் தான். So this was also used as a benchmark to value precious things.
0: உதாரணமாக சொல்ல வேண்டுமானால்,
1: for example,
0: சங்கீதம் 119:127 வாசி.
1: If you read Psalm 119:127,
0: ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன்.
1: Therefore I love your commandments more than gold, yes more than fine gold.
0: ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
1: This is really surprising.
0: தேவனுடைய வசனத்தின் மேல் இருக்க பிரியத்தை வந்து அதனுடைய உன்னதத்தையும் அதனுடைய விலையும் ஒப்பிடுறதுக்கு எதைதான் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா பொன்னை தான் கொண்டு வந்திருக்காங்க.
1: So to compare the greatness, the great love and affection on the word of God, this gold has been compared to it.
0: மறுபடியும் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 12:6 பாருங்க.
1: If you read Psalm 12:6,
0: கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 times உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது.
1: The promises of the Lord are pure like silver refined in a furnace and purified 7 times.
0: அதாவது இந்த பொன்னையும் வெள்ளியையும் வந்து விலை உயர்ந்த எதோடும் ஒப்பீடு செய்யறதுக்கு இத தான் பயன்படுத்தியிருக்காங்க.
1: So to compare this with something greater, this gold and silver was used.
0: புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது,
1: if you come to New Testament,
0: 1 Corinthians 3:12-13 வாசித்தால்,
1: if you read 1 Corinthians 3:12-13,
0: அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது,
1: when apostle Paul writes here,
0: ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும்.
1: Now if any man build upon this foundation, gold, silver, precious stones, wood, hay, stubble, every man's work shall be made manifest, for the day shall declare it, because it shall be revealed by fire, and the fire shall try every man's work of what sort it is.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சுருக்கமா சொல்ல வேண்டுமானா?
1: To say in short,
0: அப்போஸ்தலாய் பவுல் என்ன சொன்னார்னா, மற்ற எல்லாமே அக்கினிப்பட்டா அழிஞ்சு போயிடும், இந்த பொன் வெள்ளி மட்டும் நிலைச்சிருக்கும்ன்றார்.
1: So in short Paul says that when something is given to fire, everything will be harmed, but only this precious things like gold and silver will not be harmed. Now
0: இன்னும் சொல்ல போனா, எவ்வளவு அதிகமாக அக்கினியை வந்து பொன்னுக்கும் வெள்ளிக்கும் நம்ம காட்டுறோமோ அவ்வளவு அதிகமா சுத்தமும் ஆயிடும் அது.
1: So to say more, the more you try by fire, it becomes more refined and pure.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதுக்கு அடுத்து இன்னொன்னு அங்க இந்த நீதிமொழிகளை வாசிக்கிறோம், பொன் வெள்ளி மட்டும் இல்ல, அங்க வந்து விலையேற பெற்ற கற்களை பற்றி வாசிக்கிறோம்.
1: So in this Proverbs you not only read about this gold and silver, there's one more precious stone that is mentioned.
0: அதுல உடைய பேர் வந்து முத்துக்கள்னு பார்க்கிறோம்.
1: That we read as a ruby.
0: ஆங்கிலத்துல ரூபின்னு வருது. இந்த ரூபி என்பது தெளிவாக எந்த கல்லை சொல்லுகிறார்கள்.

0: வந்து வேத பண்டிதர்களால கணிக்க முடியல.
1: So the scholars of the Bible could not correctly identify what was that precious ruby which is mentioned here.
0: யாத்ராகமம் 28 அதிகாரம் 17 வசனத்துல அந்த ஆரோனுடைய அவனுடைய மார்பின் மேல் இருந்த மார்பகம் சொல்றோம் பாருங்க, பிரஸ்ட் பிளேட், அந்த மார்பகத்துல பயன்படுத்தப்பட்ட கற்களில 12 கற்கள்ல ஒன்று இந்த முத்து என்று சொல்கிறார்கள், ரூபி, ரூபி என்ற கல்.
1: So Exodus 28:17 says that this ruby was one of the stones that was used in high priest, that is Aaron's breastplate.
0: அதே போல நீதிபதிகள் 31:10 அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததுன்னு படிக்கிறோம்.
1: Also in Proverbs 31:10 we read the price of virtuous woman is said to be far above rubies.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதை அதேக வேத பண்டிதர்கள் சஃபயரோடு ஒப்பிடுகிறார்கள், which is the red stone. மிகுந்த இரத்த வடிவத்தில் இருக்கிற அந்த சஃபயர் கல்லுக்கு வந்து இதை ஒப்பிடுகிறார்கள்.
1: So many scholars refer or compare this to the sapphire which is a red stone.
0: இதை அந்த காலங்கள்ல ராஜ மோதிரங்கள், ராஜ கிரீடங்கள்ல இந்த முத்துக்களை வைத்திருந்தாங்க.
1: So those days they used to place these rubies in the crown of the kings and the rings of the kings.
0: ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா பொன்னை எடுத்துக்கொள்ளுங்க, வெள்ளி எடுத்துக்கொள்ளுங்க, முத்துக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இது மூன்றுமே விலையேற பெற்றவைகள்.
1: So therefore you can consider this gold, silver or ruby, they are more precious metals.
0: இப்பொழுது நாம நீதிமொழிகளுக்கு மறுபடி வரலாம்.
1: Now let us come to Proverbs again.
0: நீதிமொழிகள் 3:13-15 பாருங்க.
1: Proverbs 3:13-15
0: அங்கே வாசிக்கிறோம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.
1: Happy is the man who finds wisdom and the man who gains understanding.
0: அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது.
1: For a proceeds are better than the profits of silver and are gained than fine gold.
0: முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல.
1: She is more precious than rubies and all the things you may desire cannot compare with her.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஞானம் புத்திய சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, இந்த ஞானத்தோட புத்தியோட உலகத்துல மிக விலையேற பெற்றதாய் மதிக்கப்படுற இந்த வெள்ளியோ பொன்னோ முத்துக்களோ நிகராக வரவே முடியாதுன்னு சொல்ற.
1: After mentioning about wisdom and understanding, he says the precious things of this world like gold, silver and rubies cannot be compared with that wisdom and understanding.
0: நான் நினைக்கிறேன் இந்த நிகரற்ற தன்மைக்கு இந்த ஞானம் உயர்ந்தது காரணம் என்ன?
1: So what is the reason why this wisdom is incomparable to this precious things?
0: நான் நினைக்கிறேன் இந்த ஞானியாகிய சாலமோன் தேவ வழிநடத்தலின்படி வெள்ளியையோ பொன்னையோ முத்துக்களையோ தெரிந்து கொள்ளாமல் ஞானத்தை அவன் தெரிந்து கொண்டான்.
1: So this wise man Solomon also chose wisdom rather than choosing silver, gold and rubies according to the leading of God.
0: அதற்காக அவன் தேவனுடைய பாராட்டும் பெற்றான்.
1: That and because of this he was also applauded by the Lord.
0: அப்படி எப்படி எப்படி இந்த ஞானமும் புத்தியும் இந்த பொன் வெள்ளி முத்துக்கள் இந்த உலகத்தினால் ரொம்ப விலையேற பெற்றதாய் பார்க்கப்படுகிற இந்த பொருட்கள் மேல எப்படி இது விலை பெறுகிறது?
1: So how is this wisdom more precious than this gold, silver, rubies which are more precious in this world?
0: எப்படி இந்த ஞானம் நிகரற்றதாக இருக்கிறது?
1: How this wisdom is incomparable?
0: மூன்று காரியங்கள், மூன்று சத்தியங்களை நான் உங்களுக்கு இந்த காலையில் அறிவிக்க விரும்புகிறேன்.
1: I want to say three important truths this morning.
0: ஏன் ஞானம் நிகரற்றது தெரியுமா?
1: The reason why wisdom is incomparable.
0: முதலாவது காரணம்,
1: first reason,
0: நீங்கள் வெள்ளி எடுத்துக்கொள்ள பொன்னை எடுத்துக்கொள்ளலாம், முத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம், இந்த மூன்றுமே பூமியிலிருந்து வருகிறவை.
1: So you can consider this gold, silver and rubies, all these three come out of the earth.
0: ஆனால் ஞானமோ பரத்திலிருந்து வருகிறது.
1: But wisdom comes from above.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் இது நிகரற்ற பொருள்?
1: Why it is incomparable?
0: இவை மூன்றுமே பூமியிலிருந்து வருகிறது, ஞானமோ பரத்திலிருந்து வருகிறது.
1: These three come out of the earth, but wisdom comes from above.
0: நீதிமொழிகள் 2:6.
1: Proverbs 2:6.
0: கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும்.
1: For the Lord gives wisdom, out of his mouth comes knowledge and understanding.
0: தானியேல் 2:20.
1: Daniel 2:20.
0: பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு எந்தென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது.
1: Daniel answered and said, Blessed be the name of God forever and ever, for wisdom and might are his.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் நினைக்கிறேன் ஏன் இது விலையேற பெற்றது, ஏன் இது நிகரற்றதுன்னு கேட்டா, இது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது.
1: I tell you why it is incomparable. It's because it comes from above.
0: பூமியிலிருந்து வருகிற எல்லாவற்றோடு இது ஒப்பிடவே முடியாது.
1: It cannot be compared with anything that comes out of the earth.
0: 51st சங்கீதம் 6 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்வார்.
1: Psalmist says in Psalm 51:6.
0: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்.
1: Behold you delight in truth in the inward being and you teach me wisdom in the secret heart.
0: கர்த்தரே இதை போதிக்கிறார்.
1: And God himself teaches us.
0: லூக்கா 21 அதிகாரம் 15 வசனம் பாருங்க.
1: Luke 21:15 says.
0: உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்.
1: For I will give you a mouth and wisdom which none of your adversaries will be able to withstand or contradict.
0: லூக்கா 21:15.
1: Luke 21:15.
0: அப்போ இந்த மாதிரி ஞானத்தை வந்து மனுஷனோ உலகமோ கொடுக்கவே முடியாது. கர்த்தரே கொடுக்கிறார்.
1: So such kind of wisdom cannot be given by this world or human being. Only God can give it.
0: இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது.
1: So this is what when apostle Paul writes to Timothy.
0: 2 Timothy 2:7 பாருங்க.
1: 2 Timothy 2:7.
0: நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியத்திலும் உனக்கு புத்தியை தந்தருளுவா.
1: Think over what I say, for the Lord will give you understanding in everything.
0: கர்த்தர் புத்தியை தந்தருளுவார்.
1: The Lord will give you understanding.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: ஏன் இந்த பொன் வெள்ளி முத்துக்கள் என்று உலகம் பாவிக்கிற விலையேறப்பட்ட இவைகளுக்கு மேலாக ஞானம் ஒப்பற்றதா இருக்கிறது என்றால், இவைகள் எல்லாம் பூமியிலிருந்து வந்தது, ஞானமோ பரத்திலிருந்து வருகிறது.
1: Why wisdom is incomparable to the precious thing of this world, gold, silver and rupees, is because these three come out of the earth, but wisdom comes from above.
0: ஏன் ஞானம் வெளியேற பெற்றது தெரியுமா?
1: Why wisdom is so precious?
0: ஏன் அதை ஒப்பிடவே முடியாது தெரியுமா?
1: Why it is incomparable?
0: இந்த பூமியிலிருந்து வருகிற பொன் வெள்ளி முத்துக்கள் எல்லாம் ஒரு நாள் பூமியோடு அழிந்து போயிடும்.
1: So this gold, silver and rupees that come out of the earth will perish one day.
0: ஆனால் அழியாத சொத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம்.
1: But wisdom is something which cannot perish.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு நாள் இது யாராலும் மதிக்கப்படாததாய் போயிடும்.
1: One day they will not be respected or honored by anybody.
0: ஆனால் ஞானம் உள்ளவன் தன்னை ரட்சித்துக் கொள்ளத்தக்கதாக இது வெளியேற பெற்றதாக இருக்கும்.
1: But a wise man, but wisdom becomes precious that a wise man can save himself.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: ஏன் இந்த ஞானம் ஏன் வெளியேற பெற்றதாகவும் ஒப்பிடத்தக்கதாகவும் ஒப்பிட முடியாததாகவும் ஏன் மாறுகிறது?
1: Why this wisdom becomes incomparable?
0: இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது.
1: The third reason, second reason.
0: பொன் வெள்ளி முத்துக்கள் இவைகளாய் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில உயர்ந்த அல்லது செல்வந்தர்கள் கையிலே மட்டும்தான் அது இருக்கும்.
1: When you look at this gold, silver and rubies, they are with only a privileged few.
0: ஆனால் ஞானமோ தேவன் யாவருக்கும் கொடுக்கிறார்.
1: But wisdom is for everyone.
0: நீங்கள் யாக்கோபு மன்னித்துக் கொள்ளுங்க, 1 அதிகாரம் 5 வாசித்தால்,
1: If you read James chapter 1 verse 5,
0: அங்கே வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்.
1: If any of you lacks wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and it shall be given to you.
0: பாருங்க, இந்த ஞானத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுக்கிறார்.
1: The Lord gives wisdom to everyone.
0: ஆனா இந்த பொன் வெள்ளி முத்துக்கள்லாம் எல்லார் கையிலும் இருக்காது.
1: But this gold, silver and rubies cannot be found with everyone. என்ன
0: கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இதுல ஒரு கிராம் கூட உங்ககிட்ட இருக்காது.
1: So many people who listen to me, you may not even have 1 gram of these metals in your house.
0: ஆனால் தேவனோ தம்மிடத்தில் கேட்கிற யாவருக்கும் ஞானத்தை தருகிறார்.
1: But the Lord gives wisdom to everyone who asks him.
0: பாருங்க, இந்த வெள்ளி பொன் முத்துக்கள் எல்லாமே ஒரு சில விசேஷ மனிதர்கள்ட்ட தான் இருக்கும்.
1: These are gold, silver and rubies will be with only a privileged few members.
0: அது விசேஷமா சொன்னா ராஜாக்கள் கரங்கள்ல தான் அது ரொம்ப அதிகமாக புழக்கத்துல இருந்தது.
1: And especially you can find them with kings.
0: அதனாலதான் உபாகமம் 17:17 வாசிக்கும் போது,
1: That's why when you read Deuteronomy 17:17,
0: ராஜாக்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கை சொல்லும் பொழுது,
1: When the Lord warns about this king,
0: அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியையும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கு.
1: The Lord says, and he shall not acquire many wives for himself, lest his heart turn away, nor shall he acquire for himself excessive silver and gold.
0: நீங்கள் இதை வந்து சாலமோனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம்.
1: This you can notice in the life of Solomon.
0: எப்படி அவன் வந்து திரளான பொன்னை அவன் தனக்காக சேர்த்துக்கிட்டான்னு சொல்லி.
1: Like how he gained or stored up excessive gold and silver for himself.
0: வந்து ராஜாக்கள் 10:14 வாசித்தீங்களானா?
1: If you read 1 Kings chapter 10 verse 14.
0: அதுல வாசிக்கிறோம், சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபு தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாக இருந்ததாம்.
1: So the now the weight of gold that came to Solomon in one year was 603 talents of gold, besides that he had of the merchant man and of the traffic of the spice merchants and of all the kings of Arabia and of the governors of the country.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்ப அவ்வளவு பொன் அவன் கையில வந்திருக்கு.
1: So he had so much of gold in his hand.
0: நீங்கள் 2 Chronicles 9:9 வாசித்தால்,
1: if you read 2 Chronicles 9:9,
0: அங்கே சேபா ராஜஸ்திரீ இந்த சாலமோன் ராஜாவை சந்திக்க வந்தபோது,
1: here when queen of sheba came to meet solomon,
0: aval solomon rajavukku 120 talandu ponnai aval koduthaar endru solli vaasikkiram.
1: We read that she gave the king 120 talents of gold.
0: Neengal adhe pola 1 rajaakkal 10th adhigaram 21st vasanathai vaasikkumbodhu,
1: again if you read 1 kings chapter 10 and verse 21,
0: ange vaasikkiram evlavu pon solomon kitta irundhadun kettingana.
1: You know how much gold did Solomon have?
0: வேதம் சொல்கிறது, ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை.
1: All King Solomon's drinking vessels were of gold, and all the vessels of the house of the forest of Lebanon were of pure gold. None were of silver. Silver was not considered as anything in the days of Solomon.
0: அப்போ சாலமோன் காலத்துல சாலமோன் அரண்மனையில அவன் யூஸ் பண்ண அத்தனை பாத்திரமும் கோல்டு.
1: So therefore every vessel that Solomon used in his palace were made of gold.
0: ஆனா என்னதான் அவன் கோல்டு யூஸ் பண்ணாலும் அவனுக்கு இருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடிமக்கள்கிட்ட ஒருத்தர் கூட இந்த மாதிரி பொன் பாத்திரம் இருந்திருக்குமா தெரியல.
1: So no matter how many, how much gold he might be having, but I don't know whether any of his people in his nation would have this kind of gold.
0: சாலமோன் அதை சம்பாதிச்சிட்டாரு.
1: Solomon gained it for himself.
0: ஆனால் மக்கள் யாற்றியுமே கிடையாது.
1: But people never had anything.
0: நினைத்தா கூட வாங்க முடியாது.
1: They can't even acquire if they want.
0: ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
1: But who is our God?
0: இந்த ஞானம் ஏன் விலையேறப்பட்டதுன்னு சொன்னா,
1: why is this wisdom incomparable?
0: இது ஏதோ சாலமோனை போல ஒரு சில மனிதர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொல்ல முடியாது.
1: So it's not that the Lord gives only to certain privileged people like Solomon.
0: தம்மிடத்தில் கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தாராளமாய் கொடுக்கிறார்.
1: The Lord gives generously to everyone who asks.
0: அதனால தான் இந்த பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலையேறப்பட்டது.
1: That's why this wisdom is incomparable and precious to gold, silver,
0: and rubies. விலையை ஒப்பிடவே முடியாது.
1: You cannot compare its value.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இன்றைக்கு கூட நாம் ஆண்டவரை கேட்கும்போது தருகிறார்.
1: Even today if we ask God, God is giving us.
0: தேவன் நம்மை தானியேலை போல 10 times சமர்த்தர்களாக மாற்ற வல்லவர்.
1: The Lord is able to make us 10 times better like Daniel.
0: நீங்க பொன்னை தேடுறத பார்க்கிலும் வெள்ளிய தேடுறத பார்க்கிலும் முத்துக்களை தேடுறத பார்க்கிலும் ஆண்டவரை ஞானத்தை கேளுங்க.
1: You ask for wisdom from the Lord rather than seeking silver, gold and rubies.
0: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: This is really surprising.
0: சாலமோன் வந்து ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேட்டானா.
1: Solomon asked wisdom from the Lord.
0: அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கென்று நீ பொன்னெல்லாம் நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்டதனால நான் ஞானத்தை உனக்கு கொடுத்துருவேன். உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உன்ன போல ஞானி இருக்க மாட்டான். ஆனா நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன்.
1: So since the Lord says, since you did not ask for gold but ask for wisdom, I'll give you the wisdom which you asked for, so that you cannot find a king who is so wise before you or after you, but I also add on the gold which you have not even asked.
0: நீ கேட்ட நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருகிறேன்.
1: I will give you the riches which you did not ask for.
0: அப்பனா அர்த்தம் என்ன தெரியுமா?
1: So what does it mean?
0: ஞானம் தான் விலையேறப்பெற்றது.
1: Wisdom is precious.
0: இதெல்லாம் free.
1: All others are free.
0: சில வேளையில பாத்தீங்கன்னா ஏதாவது பொருள் வாங்குனா இத வாங்குனா இந்த பிஸ்கட் free, இந்த சோப்பு freeன்னு கொடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவர் பார்வையில ஃப்ரீயா கொடுக்கிறதுலாம் என்னன்னா பொன்.
1: So even when we get some products, no, they will give some freebie saying that if you buy this product you will get this soap.
0: நீங்க ஐஸ்வரியம் சொல்ற பொன்னு வெள்ளி முத்துக்கள்லாம் ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் அப்படின்றத வெளியேற பெற்றதை நீ தெரிந்தெடுத்து கொண்டா இதெல்லாம் உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறப்ப நீ கேட்காமலே கொடுப்பேன்.
1: The Lord says if you choose wisdom which is valuable and precious and everything I will give this silver gold and rubies as free with that.
0: இதை காலை நம்ம விசுவாசிப்போம்.
1: This morning let us believe that.
0: இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் ஞானம் விசேஷமானது.
1: Wisdom is special and more than all these things.
0: கர்த்தர் தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அதை தருகிறார்.
1: The Lord gives to everyone who asks him.
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: It is really surprising.
0: ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு இதுதான் சொன்னார்.
1: The Lord said unto his disciples
0: even. யாருமே எதிர் நிற்க முடியாது எதிர் பேச முடியாத ஞானத்தை உங்களுக்கு நான் தருவேன்.
1: I will give a wisdom that no person can stand or withstand or contradict you.
0: கர்த்தர் தந்தாரா இல்லையா?
1: Did God give him that or not?
0: வேதம் சொல்லுகிறது வெறும் மீன் பிடிக்கிறவர்களா இருந்த கல்லாதவர்களா இருந்த பேதைகளை போல இருந்த மக்கள் அவங்க செய்த பிரசங்கங்களை எதிர்த்து நிற்க யாராலும் முடியல.
1: The Bible says the people who were fishermen who were not educated who were just timid but the preachings that they did no people can withstand or contradict it.
0: அவருடைய பிரசங்கங்கள் மூலமாக உலகம் முழுவதும் கலங்கினது.
1: And the entire world was shaken because of the sermons.
0: இன்றைக்கு வரைக்கும் பாருங்க அவருடைய நிருபங்கள் அவருடைய வார்த்தைகள் சபையை கட்டி கொண்டிருக்கிறது.
1: Even today their words and their words are the one which is actually building up the church.
0: அவருடைய சுவிசேஷங்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறது.
1: Gospels is spread over an entire world.
0: எப்படி இது நடந்தது?
1: How did this happen?
0: இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது?
1: Where did they get this wisdom?
0: பரத்திலிருந்து வந்த ஞானம்.
1: It came from above.
0: அடிக்கடி நான் யோசிப்பேன்.
1: I used to think very often.
0: மீன் படித்து கொண்டிருந்த யோவான் எழுதின புத்தகத்தை இன்றைக்கு வந்து அதை வைத்து PhD எழுதுறாங்க.
1: So people actually write PhD using that the book of John which was written by John who was a fisherman.
0: எப்படி இந்த ஞானம் இந்த மீன் பிடிக்கிற குடும்பத்துல உள்ளவனுக்கு வந்தது?
1: How did this person from a fisherman family get this wisdom?
0: அவங்க போயிட்டு அந்த அலங்கார வாசல்ல போய் பேதுரும் யோவானும் சொல்றாங்க வெள்ளி என்கிட்ட இல்ல பொண்ணு என்கிட்ட இல்ல.
1: So Peter and John went to that beautiful gate and said we don't have silver or gold.
0: அதை விட விலையேற பெற்ற தேவனுடைய வல்லமை அதை விட விலையேற பெற்ற தேவ ஞானம் அவர்களுக்கு இருந்தது.
1: But they had the power of God and the wisdom of God which is more precious than that.
0: உண்மையான சொத்து சம்பத்து செல்வம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வந்து வெள்ளியும் பொண்ணும் கிடையாது. நான் சொல்லுவேன் தேவன் அருளும் ஞானம்.
1: A true asset wealth and possession of a child of God is not silver and gold but it is the wisdom of God.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதனால தான் வேதம் சொல்கிறது இது எல்லாவற்றை பார்க்கலாம் விலையேறப்பட்டது.
1: That's why the Bible says this is more precious than any other thing.
0: கடைசியாக ஏன் இந்த வெள்ளி பொன் முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் ரொம்ப விலையேறப்பட்டது தெரியுமா?
1: The third reason why wisdom is incomparable and precious to gold, silver and rubies.
0: நீங்கள் மத்தேயு 6 அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசித்தால்
1: If you read Matthew 6 verses 19 and 20.
0: இயேசு சொன்னார் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
1: Jesus says, do not lay up for yourselves treasures on earth where moth and rust destroy and where thieves break in and steal.
0: உண்மையா இல்லையா இது?
1: Is it true or not?
0: இந்த உலகத்துல நீங்க என்ன பொன்ன வெள்ளிய நீங்க முத்துக்களை நீங்க சேர்த்து சவதரித்தாலும் இவைகள் எல்லாவற்றையும் திருடுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு.
1: So no matter how much gold, silver and rubies you gather and store up in this world, there is a group to steal it.
0: நீங்க என்னதான் பாதுகாப்பு கொண்டு பேங்க்ல வச்சாலும் பேங்கை கொள்ள அடிச்சிடுறாங்க.
1: No matter how much safely you keep it in a bank, they will also rob the bank.
0: என்ன கவச வாகனங்கள்ல போனாலும் கவச வாகனத்தையே அவனுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க.
1: No matter how much security vans you may use, they will also take and rob away from that.
0: நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் உள்ள பொன்னோ வெள்ளியோ முத்தையோ எந்த மனுஷனாலும் கரெக்டா பாதுகாக்கவே முடியாது.
1: So I tell you the silver gold or rubies of this world cannot be protected by any person.
0: அவைகள் ஒரு நாள் விற்கப்படும்.
1: They will be sold one day.
0: அவைகள் ஒரு நாள் வாங்கப்படும்.
1: They will be bought one day.
0: அவைகளை வந்து இன்னொரு ஒன்றாக மாற்று பொருளாக பயன்படுத்துவாங்க.
1: They will be exchanged with other things.
0: அது மாத்திரமல்ல ஒருவேளை திருடி கூட போயிடுவாங்க.
1: And they can even be robbed.
0: ஆனா ஒண்ணு நான் சொல்லுவேன்
1: பட் ஐ டெல் யூ
0: ஞானத்தை மாத்திரம் ஒருவனும் யார்கிட்ட திருடவே முடியாது.
1: நோ பர்சன் கேன் ராப் ஆர் ஸ்டீல் விஸ்டம் ஃப்ரம் எனிபடி.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அடிக்கடி நான் யோசிப்பேன்.
1: I used to think very often.
0: ரெண்டு ராஜாக்கள் 24:13 வாசித்தால்
1: 2 Kings 24:13
0: இவ்வளவு வெள்ளியையும் பொன்னையும் சேர்த்து வைத்த இந்த நேபுகாத்நேச்சாருடைய எல்லா பொருட்கள் இருக்கு பாருங்க.
1: When you look at all the utensils that this Nebuchadnezzar where he stored up all the gold and silver
0: illa Solomon raja
1: which was gathered by Solomon
0: avan undu devanude aalayathai ponnalaye pon thagattinalaye avan poosi எல்லாம் பொன் பாத்திரங்களால் செய்து வைத்திருந்தான்.
1: So he had all his vessels and the bowls and the utensils made of gold and overlaid with gold the entire house.
0: ஆனா நீங்க 2 ராஜாக்கள் 24:13 வாசிக்கும்போது,
1: If you read 2 Kings 24:13,
0: அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே நேபுகாத்நேச்சார் உடைத்து போட்டு எடுத்துட்டு போயிட்டான்.
1: And the law as the Lord had declared Nebuchadnezzar removed the treasures from the temple of the Lord and from the royal palace and cut up the gold articles that Solomon king of Israel had made for the temple of the Lord.
0: அது மட்டும் இல்ல.
1: And not only that.
0: நீங்கள் தானியேல் எழுதின புத்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்தால்,
1: If you read Daniel chapter 5 and verse 2.
0: இந்த நேபுகாத்நேச்சாருடைய மகனாகிய பெல்சாஷார் இருக்காம் பாருங்க.
1: You have this Belshazzar who was the son of Nebuchadnezzar.
0: அவன் என்ன செய்தான் தெரியுமா?
1: You know what did he do?
0: வேதம் சொல்லுகிறது, திராட்சை ரசத்தை குடித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்னு போட்டிருக்கு.
1: It says Belshazzar while he tasted the wine commanded to bring the golden and silver vessels which Nebuchadnezzar his father had taken out of the temple which was in Jerusalem that the king and his lords his wife and his concubines might drink therefrom.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: அவனால என்ன திருட முடிஞ்சது என்ன கொள்ளையிட முடிஞ்சதுன்னா பொன் வெள்ளி முத்துக்கள் எதுவா இருந்தாலும் அவன் திருடிட்டான்.
1: So he was able to only loot or rob this silver gold or rubies what our precious things
0: ana onna mutta avanal edukka mudiyala
1: but one thing was not able to take
0: ena theriyuma
1: you know what is that
0: danielin gnanatha avanal edukka mudiyala
1: he was not able to steal daniel's wisdom
0: and the sevuthula vande mene mene tekel uparsin appdin oru manidinude viral eluduvathu pola oru vasanam vande sevuthla eludapadudhu
1: so when a finger came and wrote on the wall as mene mene tekel uparsin
0: இத பார்த்த உடனே இவனுக்கு என்னன்னே புரியல.
1: So when he saw that he don't know what is that.
0: அப்போ அவன் வந்து அங்கது திருடுனது மாதிரி திருடி எடுத்துட்டு வந்து எதுவும் ஞானத்தை கொண்டு வந்து அவனுடைய விளக்கத்தை கொடுக்க முடியல.
1: So he was not able to rob wisdom from Daniel and give an interpretation for that words.
0: வேதம் சொல்லுகிறது தானியேலை வரவழைச்சு அவன் வாயாலே இதற்கு விளக்கத்தை அவன் வந்து பெற வேண்டியதாயிடுச்சு.
1: So he ought to call Daniel and he had to get the interpretation only from Daniel.
0: பாருங்க பார்வோன் ராஜா வந்து அவர் ரொம்ப வெள்ளி பொன்னெல்லாம் வச்சிருந்தாரு.
1: Pharaoh also had gold and silver.
0: அவர் வந்து மோதிரம்லாம் போட்டாரு.
1: He also gave a ring.
0: என்னதான் அவர் வச்சிருந்தாலும் யோசேப்புக்கு இருந்த ஞானத்தை வந்து அவனால களவாட முடியல.
1: No matter whatever he had, he was not able to rob or steal the wisdom of Joseph.
0: நான் நினைக்கிறேன் இந்த வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் திருடப்பட முடியாதது மாற்ற முடியாதது விற்க முடியாதது வாங்க முடியாதது கொள்ள முடியாத ஒரு விலையேற பெற்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம்.
1: I think the wisdom is more precious which cannot be bought, sold, exchanged or even robbed when compared with gold, silver.
0: அதனால தான் ஞானி சொல்றாரு.
1: That's why the wise man says.
0: பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் ரொம்ப விசேஷமானதுப்பா.
1: That's why he says this wisdom is more incomparable and special than gold, silver and rubies.
0: நீ இச்சிக்கிற உலகத்துல உள்ள எந்த பொருளோடையும் அதை நீ ஒப்பிடவே முடியாது.
1: And you can never compare that with any other things that you desire.
0: நான் உண்மையா இந்த காலையில சொல்லுவேன்.
1: Truly I say this morning.
0: நம்ம நிறைய வெள்ள விலையற்ற பொருட்களுக்கு பின்பாக நாம் அலைந்து திரிகிறோம்.
1: Many times we go behind things which have no value.
0: இவைகளை சம்பாதிக்க சேர்த்து கொள்ள நாம் ஆசைப்படுறோம்.
1: We desire to earn, to store and gather them.
0: ஆனா இன்றைய காலையில ஜெபம் பண்ணுங்க.
1: But this morning pray.
0: ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க.
1: You ask Lord give me wisdom which is more precious than all these things.
0: நீங்கள் இச்சிக்க கூடிய எல்லா செல்வங்களும் ஒரு நாள் அழிந்து போகும்.
1: All the wealth that you desire will perish one day.
0: திருடன் கண்ணை விட்டு திருடிடுவான்.
1: The thieves will come and steal it.
0: அதை வந்து பூச்சி அரிச்சு போடுறோம்.
1: Moths will destroy it.
0: ஆனால் அழியாத ஒன்று உண்டானால் தேவன் தருகிற ஞானம்.
1: But which is imperishable is God's wisdom.
0: அந்த ஞானம் சந்ததிகளை தொடும்.
1: That wisdom will touch our generations.
0: அந்த ஞானம் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்.
1: That wisdom is a blessing to our nations.
0: அந்த ஞானம் अनेक மக்களுக்கு பிரயோஜனமானதாய் மாறும்.
1: That wisdom becomes very useful to many people.
0: அந்த ஞானத்தை கண்டு अनेகர் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள்.
1: Many people will glorify the Lord looking at that wisdom.
0: அந்த ஞானத்தினாலே ஜனங்கள் பிழைத்திருப்பார்கள்.
1: Many people shall live by that wisdom.
0: அந்த ஞானத்தினால் अनेகர் போஷிக்கப்படும்.
1: Many people shall be fed by that wisdom.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: வெளியேற பெற்ற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க.
1: Ask Lord give me that precious wisdom Lord.
0: அழிந்து போகிற பொன்னை பார்க்கிலும்
1: more than this silver or gold that are perishes.
0: அன்றே உம்முடைய அழியாத ஞானத்தை எனக்கு தா.
1: Lord, give me wisdom that cannot perish.
0: இந்த பொன் என்னதான் உலகத்துல விலையேற பெற்றதாய் பார்க்கப்பட்டாலும் ஒரு சிலர் கையில தான் அது இருக்கும்.
1: No matter how much precious this gold and silver might be, but that will be found with only a privileged few.
0: ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கிற எவனுக்கும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிற ஞானத்தை தேவன் தர வல்லவர்.
1: But the Lord is able to give that wisdom to everyone who asks without any partiality.
0: வெள்ளியானாலும் சரி பொன்னாலும் சரி முத்துக்களானாலும் சரி எல்லாம் பூமியிலிருந்து விளைஞ்சு வருது.
1: No matter it might be gold, silver or rubies, they all come out of the earth.
0: வேதம் சொல்லுகிறது பூமி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
1: The Bible says the earth is kept as a prey for the fire.
0: ஒரு நாள் இந்த பொன்னும் இந்த வெள்ளியும் முத்துக்கள் எல்லாம் உருகி போயிடும்.
1: One day all this gold, silver and rubies will melt.
0: இவைகளெல்லாம் விலையற்றதாய் மாறிடும்.
1: Everything becomes invaluable.
0: இவைகள் ஒருவனை காக்க முடியாமல் போயிடும்.
1: It cannot save any person.
0: ஆனால் இவைகள் நடுவுல பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது ஒரு மனுஷனை வாழ வைக்கும்.
1: But amidst all this wisdom which comes from above, that will make a person to live.
0: வேதம் சொல்லுகிறது நாம பூமிக்குரியவைகள் அல்ல, நாம பரலோகத்துக்குரியவைகளை நாம தேட வேண்டியவர்கள்.
1: The Bible says do not seek things of this world but seek things of the heaven.
0: நம்முடைய சிந்தனைகளை உயர்ந்த இடங்களில் வைக்கணும்னு வேதம் சொல்லுகிறது.
1: The Bible says we have to keep our thoughts in higher places.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பூமிக்குரியவைகளை சிந்தித்து நாம் எல்லாவற்றையும் இழந்து போகாதபடி பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் மேல் நம்ம சிந்தனையை வைத்து தேவ கிருபை இன்னும் பெருக பண்ண கர்த்தர் கிருபை தருவாரா.
1: Let us set our minds and thoughts on the precious things that come from above, that is wisdom, and not on the earthly things which are perishable.
0: ஆண்டவரே இந்த ஞானத்தின் ஆவி எனக்கு தாரும்.
1: Lord, give me that spirit of wisdom.
0: அந்த உணர்வின் ஆவி எனக்கு தாரும்.
1: Lord, give that spirit of conviction.
0: ஆண்டவரே அந்த ஆலோசனையின் ஆவி எனக்கு தாரும்.
1: Lord, give that spirit of counsel. Lord,
0: அது இயேசுவிடத்தில் இருந்தது.
1: That was with Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது இயேசுவிடத்தில் இருந்தது.
1: That was with Jesus.
0: இயேசு வந்து சொன்னாரு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் வந்து படுக்க கூட இடம் இல்லன்னு சொன்னாரு.
1: Jesus said I have nothing, I don't have even a place to lay my head.
0: நரிக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகள் கூடு இருக்கு, மனுஷகுமார் தலை சாய்க்க கூட இடம் இல்ல.
1: Foxes have holes and fowls of the air have nests, but my son of man have no place to lay his head.
0: அவர்ட்ட வந்து அதிக பணம் இல்ல.
1: He did not have much money.
0: அவருக்கு சொந்த படகு கிடையாது.
1: He did not have his own boat.
0: சொந்த வீடு கிடையாது.
1: He didn't have his own house.
0: எல்லாம் இரவல் தான்.
1: Everything was rented.
0: எல்லாம் இரவல்.
1: Everything was rented.
0: அவர்ட்ட அதிக பணம் கிடையாது.
1: He did not have much money.
0: பாருங்க, ஆனா பணமே இல்லாம இருந்தாலும் அவருடைய பேரும் புகழும் அவ்வளவு பரம்பி இருந்தது.
1: Though he did not have money, his fame and his name was so popular.
0: அவருடைய வாயின் வார்த்தைகள் ஜீவனால் நிறைந்திருந்தது.
1: The words of his mouth was filled with life.
0: அந்த ஞானத்தை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க.
1: All the people were astonished at his wisdom.
0: ஆனா மறுபுறத்துல பாருங்க.
1: But on the other side,
0: யூதாஸ் கையில பணம் இருந்தது.
1: Judas had money in his hand.
0: அவன் 30 வெள்ளி காசு எப்படியோ வாங்கிட்டான்.
1: He earned 30 silver coins somehow.
0: ஆனா வாழ்க்கையின் முடிவை பாருங்க.
1: But look at the end of his life.
0: அந்த முடிவு மகிமையா இல்ல.
1: His end was not glorious.
0: அது சாட்சியா இல்ல.
1: That was not a testimony.
0: உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லுவேன்.
1: I tell you with love.
0: நீங்கள் வெள்ளியையும் பொன்னையும் முத்துக்களை நீங்கள் தேடுவதை பார்க்கிலும் தேவ ஞானத்தை தேடுங்க.
1: Seek the wisdom of God rather than seeking gold, silver and rubies.
0: இயேசு கிறிஸ்துவுக்கு மேல இருந்த அந்த ஆவியானவர் நம்ம மேல இருக்கணும்னு வாஞ்சீங்க.
1: Also desire that the spirit of the Lord who was on Jesus should also descend upon us.
0: அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்?
1: What kind of spirit is that?
0: ஞானத்தின் ஆவி.
1: That is the spirit of wisdom.
0: ஆலோசனையின் ஆவி.
1: That is the spirit of counsel.
0: அந்த தெளிவின் ஆவி.
1: A spirit of clarity.
0: அதுதான் நமக்கு வேணும்.
1: That is what we need.
0: ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தா.
1: Lord, give me that wisdom.
0: என்னையும் விலையேற பெற்றவனாய் மாற்று.
1: Lord, make me also a precious one.
0: ஜெபமணலாமா?
1: Shall we pray?
0: கர்த்தர் முகத்தை நோக்கி பார்.
1: Let us seek the face of the Lord.
0: Hallelujah. பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம்.
1: Our holy father, we greet you, father.
0: இந்த உலகத்தில் உள்ள பொன் வெள்ளி முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விரும்பத்தக்கது.
1: Lord, wisdom is desirable than silver, gold and rubies of this world.
0: ஞானம் விலையேற பெற்றது.
1: Lord, wisdom is precious.
0: இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இச்சிக்க கூடிய எல்லாவற்றை பார்க்கிலும் அது அருமையானது ஆண்டவரே.
1: Lord, this wisdom is more pleasant and more precious than all the things a person can desire in this world.
0: ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை வேளையிலே இந்த ஞானத்தின் விலையேற பெற்ற தன்மையை தியானிக்க உதவி செய்தே.
1: Lord, this morning you helped us to meditate about the greatness of this wisdom, Lord.
0: ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேட்கும் பொழுது ஞானத்தை தருகிறீர்.
1: Lord, you give us wisdom when we ask for. Lord,
0: எல்லாருக்கும் ஞானத்தை தருகிறீர்.
1: You give wisdom to everyone.
0: இந்த ஞானத்தை ஒருவனாலும் திருட முடியாதப்பா.
1: Lord, no person can rob this wisdom. Lord,
0: இந்த ஞானத்தை ஒருவனும் ஆண்டவரே களவாட முடியாது.
1: Lord, no person can steal this wisdom.
0: ஆண்டவரே, அது எங்களுக்குள்ளே நீர் வைக்கிறீர்.
1: Lord, that you set within us.
0: கேட்கிறவனுக்கு கொடுக்கிறீர்.
1: That you give to the one who asks.
0: அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குகிறீர்.
1: And it may you make us a blessing to many.
0: ஆண்டவரே, அந்த ஞானத்தின் ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்.
1: Lord, fill each and every one of us by the spirit of wisdom.
0: அதன் வாயிலாக நாங்கள் பிழைத்திருக்க
1: that we may live through that
0: andavargal sandathigal vaazhndiruka
1: that our generations may survive
0: engal samudaya aasirvadikkapada
1: that our community may be blessed
0: ummude rajyam kattapada
1: that your kingdom may be built
0: innum adhig gnanathai thar
1: give us more wisdom
0: andha gnanathai vaanjikkira or irudhayathai thar
1: give us a heart to desire for that wisdom
0: andavare ellavatrai paarkalum gnanathai menmayai karuda kirubai thar
1: above all give us grace to consider wisdom to be greater than all
0: ummude naamathai maimai padu
1: glorify your name lord
0: yesuvin naamathil pidave
1: in jesus name we pray
0: amen amen
2: May வரவேற்கிறோம் We welcome you Holy Spirit உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை எங்களை

அந்த மாபெரும் அரண்மனையில் பணிபுரியும் ஒரு சாதாரண சேவகன் அவன். எப்பொழுதும் சிரித்தபடி இந்த சேவகன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அரசனே பொறாமைப்பட்டான். அது மிகப்பெரிய அரண்மனை, எந்த வேலை செய்யவும் ஆட்கள் இருந்தார்கள். இத்தனையும் இருந்தும் நமக்கு இல்லாத ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி இவனுக்கு எப்படி இருக்கிறது என அவனை நேரில் விசாரித்தான் அரசன். மேன்மை புரிந்திய மன்னரே, நான் ஒரு ஏழை காவலன்தான். எங்கள் குடும்பத்தின் தேவைகள் மிக மிக குறைவுதான். மழையையும் வெயிலையும் மறைக்க ஒரு கூரை, வயிறு நிரம்ப ஏதோ ஒரு உணவு, மானம் காக்க ஒரு துணி, இதற்கு என் வருமானம் போதுமானதாக இருக்கிறது. வேறு எந்த ஆசையையும் நான் வளர்த்துக் கொள்வதே இல்லை. இதனால் நான் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று பணிவுடன் கூறினான் சேவகன். இந்த ஆச்சரியமான நிகழ்ச்சியை அமைச்சரிடத்திலே மன்னர் பகிர்ந்து கொண்டார். அதற்கு அமைச்சர், ஓ அப்படியா, வேண்டுமானால் அவனையும் நமது கவலைப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராக்கிவிடலாம், அது மிகவும் எளிது என்று சிரித்துக்கொண்டே கூறினார். அது என்ன கவலைப்படுவோர் சங்கம் என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் மன்னர். அரசே, ஒரு பையை எடுக்க வேண்டும், அதில் 99 தங்கக்காசுகளை போட்டு கட்ட வேண்டும், அந்த ஏழை வீட்டு வாசற்படியில் அதை வைத்துவிட்டு வந்துவிட வேண்டும்,

அதற்கு பின் பாருங்கள் அவனுடைய நடவடிக்கைகளை என்று சிரித்துக் கொண்டே அமைச்சர் கூறினார். அப்படியா, சரி, அப்படியே செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் அரசன். தன் வீட்டு வாசலில் கிடந்த 99 பொற்காசுகளை ஒரு தடவை அல்ல, பல முறை எண்ணி எண்ணி சோர்ந்து போய்விட்டான் சேவகன். ஒன்று குறைகிறது என்று புலம்பினான். அது எங்கே போயிருக்கும் என்று அங்கும் இங்கும் தேடினான். அவன் அமைதியை இழந்துவிட்டான். சரி, எப்பாடுபட்டாவது பணம் சேர்த்து அதை ஒரு தங்க காசாக மாற்றி என்னிடத்திலும் 100 பொற்காசுகள் இருக்கின்றன என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று வெறி அவனுக்குள்ளே ஏற்பட்டுவிட்டது. அவனுடைய கலகலப்பு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே அந்த ஒரு தங்கக்காசு பற்றிய கவலையில் கரைந்து போய்விட்டது. மிகதிகமாக உழைத்தான், பட்டினி கிடந்தான், தன்னுடைய குடும்பத்தினரை பொறுப்பற்றவர்கள், ஊதாரிகள் என்று சத்தம் போட்டான். பரபரப்பும் படபடப்பும் அவன் ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் குடியேறிவிட்டது. அது அரசனுக்கு தெரிய வந்தது. அப்போது அமைச்சர் சொன்னார், அரசே, அவனும் நமது சங்க உறுப்பினர் ஆகிவிட்டான். இன்று அனுபவிக்க ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கிடைக்கத்தவறிய ஒன்றிற்காக இயங்கும் ஒரு முட்டாள்தனமான எண்ணம் அவனுடைய மனமகிழ்ச்சியையும் எடுத்து போட்டுவிட்டது என்றான். இன்றும் பலர் மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுவதற்கு காரணம், போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எண்ணாமல் கிடைக்காத செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பதுதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவிலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக் குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போகப் போவதும் இல்லை என்பதும் நிச்சயம் என்ற உணர்வோடு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அது போதும் என்ற மகிழ்ச்சியோடு இருப்போமா?

Thank you, Jesus. Nandri Andure, Tudikuramapa, Tudikuramapa, Tudikuramapa. It is a time to worship the Lord. It's a time to tell Lord how much you love Him. அவரை எவ்வளவாய் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிற நேரம், அவரை மகிமைப்படுத்துகிற நேரம்.

Hallelujah. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Master. எத்தனை பெரியவர், எத்தனை பரிசுத்தர். மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மை மகிமை படுத்துகிறோம். Lord, we worship you. We give you all the glory and honor and praise. இருவருவரை துதிகளுக்கு பாத்திர, இருவருவருக்கு துதி, ஒருவரை துதிகளுக்கு பாத்திர, இருவருவரை துதிகளுக்கு பாத்திர. ஓ

leads us. எங்களுக்கு முன்பதாய் செல்லுகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோணல்களை சபைப்படுத்துகிற தேவ பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிற அந்த அற்புதமான வல்லமைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, hallelujah. பெரியவராய் பரிசுத்தராய் சர்வ வல்லவராய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus.

அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கும் பார்வோனுடைய சேனைக்கும் இடையிலே சிக்கி நின்ற பொழுது பார்வோன் நினைத்தான், இவங்களுக்கு வழியே கிடையாது, இவங்களுக்கு இனி வழியே கிடையாது, இவர்கள் என்னுடைய கையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் பாதை காட்டுகிற ஒரு தேவன், பாதை இல்லாத இடத்திலே பாதை காட்டுகிற தேவன், அவர்களுக்கு முன்பதாக செங்கடலிலும் ஒரு பாதையை திறந்து கொடுத்தாரே, அந்த தேவனுக்கு முன்பதாக பார்வோன் தலை குனிந்து நின்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கு முன்பதாய் சென்று பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாக, பாதைகள் இல்லாத இடங்களிலே நமக்கு பாதையை உண்டு பண்ணுகிற தெய்வமாக நமக்கு முன்பதாய் செல்லுகிறதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலிலூயா, ஹாலிலூயா.

கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏராளமானவர், தாராளமானவர். ஹாலிலூயா, ஹாலிலூயா. அவர் குறைத்து கொடுக்கிற தெய்வம் அல்ல, அவர் தன்னுடைய கரத்தை குறுக்குகிறவர் அல்ல, அவர் கரத்தை நீட்டி நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஹாலிலூயா, ஹாலிலூயா சொல்லுங்களேன்.

ஆண்டவரே, பச்சலுங்க ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவர். சொல்ல முடியுமா சத்தமா ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? நீர் ஒருவரே எனக்கு போதும். லார்ட், யூ ஆர் மோர் தன் இனப் ஃபார் மீ. யூ மோர் தன் இனப் ஃபார் மீ லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஏராளமாய் தாராளமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் குறைவாய் அல்ல. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன கத்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.

நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், சரீர சுகத்திலே குறைவுபட மாட்டேன், ஆண்டவரே பொருளாதாரத்திலே குறைவுபட மாட்டேன், இதிலுமே எனக்கு ஒரு குறைவு கிடையாது. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதற்காக நன்றி நன்றி நன்றி.

சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினால், உம்மை நான் தேடுகிறதினாலே என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைகளை நிறைவாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறீர். Lord, you are able to fulfill all my needs. You are able to fulfill all my needs. You are Jehovah Jireh, Yehovah Ire. என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளின் காலை வழியிலும் தகப்பனே, உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த பெரிய சுலாக்கியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you for the great privilege to come into your presence and to worship your heavenly Father, to make your heart glad. இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், உடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் எங்களை நிறுத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். We have come with a lot of questions. எங்களுடைய இருதயங்களில் கேள்விகள் உண்டு, இருதயங்களில் அநேக யோசனைகள் உண்டு. ஆண்டவரே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் தாமே. இந்த நாளில் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க சத்தத்தை எங்கள் செவிகள் கேட்கட்டும். எல்லாருடைய இருதயத்தையும் கதை திறந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

ரெண்டு சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுவதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒளிமுக வாசலில் ஓரத்தில் நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100-100 1,000-1,000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதே ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயீம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியடிக்கத்தக்க பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவறு கழுதை மேல் ஏறி வரும்போது அந்த கோவறு கழுதை சென்னல் பின்னலாக ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாப்பை நோக்கி, என் கைகளில் 1,000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நிறுத்த மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதில் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியம் மறைவாயிருக்க மாட்டாது, ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவன் ஆவேன், நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வெள்ளியங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரியாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொண்டு போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்கால மோதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்வதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டு உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேல எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கையில்

0: என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கி குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீக்கலாக்கி நியாயம் செய்தார் என்ற செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். ஜோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போக கூடாது, இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி ஜோவாப் கூசியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவியந்தான். கூசி ஜோவாப்பை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் ஜோவாப்பை நோக்கி, எப்படியாகிலும் கூசியின் புறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதைக்கு ஜோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதைக்கு அவன், எப்படியாகிலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது ஜோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாக ஓடி கூசுக்கு முந்தி கொண்டான். தாவீது இரண்டு ஒளிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமங் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவினியின் மேல் நடந்து தன் கண்களை எரிடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமங் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடு கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமங் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கி குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகி என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக என்றார். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதுக்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீர் அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகி என் ஆண்டவனே, நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரும் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதுக்கு கூசி என்பவன், அந்த பிள்ளையாண்டனுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருவர்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புற யாவருக்கும் நடக்க கிடவது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும், அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான்.
1: கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு நடனமாடி தேவனை முத்தமிட்டு ஆராதிக்க போகிறோம்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீதிமொழிகள் 24:10 நாம் வாசிக்கும் போது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வாசிக்கிறோம். ரொம்ப நெருக்கமான, கடினமான, ரொம்ப வேதனை நிறைந்த, பாடுகள் நிறைந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகிறது தான் மிகப்பெரிய ஆபத்து. எந்த தேவனுடைய பிள்ளை தனக்கு இருக்கிற இந்த போராட்டங்களிலே சோர்ந்து போகிறார்களோ அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முதலாவது அடிவாங்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகும்போது சரீரப்பிரகாரமாய், குடும்பமாய், பல்வேறு சூழ்நிலைகளிலே நீங்கள் சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்த கடினமான சூழ்நிலையிலே நாம் மிகுந்த தைரியத்தை கொண்டு வர வேண்டும். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நாம் விட்டு விடாதிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மிக கடினமான சூழ்நிலையில்தான் நாம் இன்னும் கர்த்தரிடத்திலே நெருங்குவதற்கு பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய ஜெப நேரங்களை அதிகப்படுத்தி தேவனோடு கூட நெருங்குவதற்காக வசனங்களை வாசித்து அறிக்கை செய்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே சத்துரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சோர்வை கொண்டு வந்து தேவனை விட்டு பின்வாங்க வைப்பான். பாருங்கள், தாவீதுக்கு ஒரு பயங்கர சோர்வு உண்டாக்குகிற ஆபத்தான, நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்தது. 1 சாமுவேல் 30 அமலேக்கியர்கள் தாவீது இருப்பிடமாகிய சிக்லாக்குக்கு வந்து எல்லாவற்றையும் சூறையாடி அக்னியினாலே சுட்டரித்திருப்பார்கள். தாவீதனுடைய மனைவிமார்கள், குழந்தைகள், அவரோடு இருக்கிற எல்லாருடைய மனைவிமார்கள், குழந்தைகள், உடைமை பொருட்கள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போயிருப்பார்கள். தாவீது திரும்பி வந்து பார்க்கிற போது ஒன்றுமே இருக்காது. 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கப்படுகிற நேரத்திலே தாவீது என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் நெருக்கம் வருகிறதோ அந்த சூழ்நிலைக்கு நேராய் நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரிடத்திலே போய் தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 40:29 வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் உங்களை சுற்றிலுமா, வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், பல்வேறு சூழ்நிலைகளில் பயங்கர நெருக்கம், பயங்கர போராட்டம், கடினமான சூழ்நிலை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் இன்னும் கர்த்தரிடத்திலே போய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் இதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியப்பட வைப்பார், அற்புதமான காரியத்தை செய்வார். அதனால்தான் லூக்கா 18:1 நீங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஓமையை கூட ஆண்டவர் சொன்னார். அவர் எப்பொழுதும் சோர்ந்து போக தம்முடைய பிள்ளைகளை விடவே மாட்டார். நாம் தான் சில நேரத்தில் எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி இருந்தேனே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி கடினமாய் மாறிற்று என்று சொல்லி நாம் தான் புலம்புவோம், நாம் தான் சோர்ந்து போவோம். இந்த காலை நேரத்திலே சகோதரா சகோதரி, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தினாரோ, விசுவாசத்தில் வெளிப்படுத்தினாரோ, அவர் எப்படி தைரியம் உள்ளவராக இருந்தாரோ, அதே போல நாமும் இந்த காலை நேரத்திலே விசுவாசத்தில் நிலைத்திருந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்போம். கர்த்த நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளையும் விடுவித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். இப்பொழுதுதான் மிகுந்த தைரியம் வேண்டும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடினமான சூழ்நிலையிலே சோர்ந்து போகாமல் அதை தாண்டி ஓடத்தக்கதாக தாவீது சொன்னது போல, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது மேன்மை பாராட்டினது போல, நாங்களும் உம்மாலே எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க ராஜா. இவை எல்லாவற்றிலும் முற்றுமுடிய ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இப்பொழுது நீங்கள் கேட்க போவது வார்த்தையும் வாழ்வும். இதற்கான இன்றைய ஜீவ வார்த்தை ஜோவான் 1:50. அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இந்த ஜீவ வார்த்தைக்கான தலையங்கம் பெரிய காரியங்கள். கத்தர் நாத்தான்வேலை தன்னுடைய சீசனாய் மாற்றுவதற்கு முதலாவது அவனது குணாதிசயங்களை தீர்க்க தரிசனமாய் இதோ கபடற்ற உத்தம இஷ்டவேலன் என்றார். அப்பொழுது நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று பதில் சொன்னார். பொதுவாக இஷ்டவேலர்கள் காலை தியானத்தின் போது தங்கள் வீட்டின் பின்புறமுள்ள அத்திமரத்தின் கீழே இருந்து வேதத்தையும் கர்த்தரையும் தியானிப்பார்கள். இதை கேட்டதும் நாத்தான்வேல் கர்த்தரிடம் சரணடைந்தார். ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஷ்டவேலின் ராஜா என்றார். கர்த்தர் அன்றைக்கு நாத்தான்வேலுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை இன்று உங்களுக்கும் கொடுக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்பதே. ஆம், கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். கர்த்தரால் அது ஆகும். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கிறிஸ்தவ மார்க்கத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய பெரியவைகளை வாக்கு பண்ணி இருக்கிறார். அதிலும் விசேஷமாக அவர்கள் கர்த்தருடைய பெரிய நாமத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் அறியாதபடி உங்களுடைய நெற்றிகளில் கர்த்தருடைய நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று உபாக்கமம் 28:10 காணலாம். ஜூதாவில் தேவன் அறியப்பட்டவர். இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது என்று சங்கீதம் 76:1 கூறப்படுகிறது. நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம். இந்திரா காந்தியினுடைய பெயர் அதிகாரத்தை குறிக்கிறது. அவர்கள் பிரதம மந்திரியாக இந்தியாவை வழிநடத்தி சென்றார்கள். ஹிட்லர் என்ற நாமம் சர்வாதிகாரத்தை காண்பிக்கிறது. ஜெர்மனியின் சர்வாதிகாரியாய் விளங்கினவர். 2 உலகப் போரை ஆரம்பித்தார். ராக்பெல்லர் என்ற பெயர் பணத்தையும் செல்வத்தையும் குறிப்பிடுகிறது. சில பெயர்களை சொல்லும் போது அவர்களுடைய சுபாவம் குணாதிசயம் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாய் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய பெயரோ எல்லா நாமத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக விளங்குகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர். நீங்கள் அவருடையவர்கள். அவர் தம்முடைய நாமத்தை உங்களுக்கு தரிப்பித்து உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் ஜாவம் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் ஜாவம் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இவ்வாறு பிலிப்பியர் 2:9-11 காணலாம். இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் கூட கர்த்தருடைய நாமம் பெரியது. அவர் பெரியவர். அவரே காரியங்களை செய்தருளுவார். ஆகவே அவரில் சார்ந்து கொள்ளுங்கள். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். இன்றைய நாளில் உங்கள் நினைவுக்கு, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய ஜெருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். வெளிப்பாடு 3:12. இப்படியாக ஆவிக்குரிய ராஜ்யத்தின் செய்திகளையும் இனிய பாடல்களையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் இன்னும் அன்னும் பலவிதமான காரியங்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி சிந்தியுங்கள் என்ற தலைப்பில் ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம், வார்த்தையின்படி வாழ்வது அல்ல ஆவியின்படி வாழ்வது. பழைய ஏற்பாடு முழுவதும் வார்த்தையின்படி வாழ்கின்ற வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டிலே வருகிற பொழுது ஆவியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வி ஆர் டு பி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகளை படித்து அதை அப்படியே கடைபிடிப்பது தான் ஆன்மீகம். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எழுத்துக்களை வாசித்து அப்படியே கடைபிடிப்பது அல்ல, அந்த எழுத்துக்கு பின்னால் இருக்கின்ற ஆவி, த ஸ்பிரிட் பிஹைண்ட் தட் வேர்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறவர் எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறார் புரிஞ்சிக்கணும். புரியுதா? லிட்ரலாக வேத வார்த்தையை படிச்சுட்டு அப்படியே பின்பற்றுகிற ஸ்பிரிச்சுவலை. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பைபிளில் இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே பின்பற்றுறாங்க. ஜெபம் செய்யணும் பைபிள் சொல்லுது, ஜெபம் செய்கிறாங்க. பைபிள் படிக்கணும் பைபிள் சொல்கிறதுனால பைபிள் படிக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லணும் சர்ச்சுக்கு போகிறாங்க. நல்லது செய்யணும்னு சொல்கிறதுனால நல்லதை செய்கிறாங்க. இன்னும் நிறைய பக்தி காரியங்கள் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்கிறதுனால செய்கிறாங்க. ஆனால் ஈவன் தோ தே டூ ஆல் தீஸ் திங்ஸ், தே டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் பிளஸ்ட். எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் நீங்கள் வந்து சரியான ஸ்பிரிச்சுவல் வாழ்றீங்கன்னு கேட்டால் அவங்க இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க, இப்படி எழுதப்பட்டபடி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஹொய் பிளஸ்ஸிங் இஸ் மிஸ்ஸிங். பல நேரங்களில் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையில் காணப்படுகிறார்கள். நம்ம பிரசங்கம் பண்ணுறவங்களோட வேத வார்த்தையின்படி நீ வாழ வேண்டும், வேத வசனத்தின்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அது தவறு கிடையாது, வார்த்தையின்படி வாழ வேண்டும். வார்த்தையின்படி மட்டுமல்ல, வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற ஸ்பிரிட் அப்படிதான், அதாவது அந்த சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஒன்று ஒரு ரெண்டாம் மத்தியத்துடைய கடைசி வசனம் வாசப்படலாம். அப்போ சனி போல் சொல்லுவோம், வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து சிந்தை, அதாவது பையனை காலைல குளிக்க சொல்கிறாங்க, பாடம் படிக்க சொல்கிறாங்க, நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக சொல்கிறாங்க, நல்லா படிக்க சொல்கிறாங்க, நல்லா ஹெல்த்தை பார்க்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் அம்மா அப்பா சொல்கிறவெல்ல பையனுக்கு அது எப்படி இருக்குது? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லையா? இவங்களோட முடியலை, அப்படி இருப்படி அதை செய்த செய் தாங்கலை, கடவுள் கொடுத்தாலும் கொடுத்தாரோ நல்ல பெற்றோராக கொடுக்காமல் போனாரே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எதை கேட்குறாங்க? தே ஆர் ஜஸ்ட் லிசனிங் பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ். வார்த்தையை கேட்குறாங்க ஆனால் இவ்வளவு சொல்கிற, நீ குளிக்கணும், புஸ்தகங்களெல்லாம் ஒழுங்காக வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக போட வேண்டிய இடத்துல போடணும், சரியாக நேரத்துக்கு எழும்பணும், சரியாக ஸ்கூலுக்கு போகணும், சரியாக படிக்கணும், அது இதெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, தேவையெல்லாம் டிவிக்கு முன்னே உட்காரணும், இந்த மாதிரி நிறைய நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வாட் இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், இதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? இந்த பையன் இந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். இதுக்கு தான் பேரண்ட்ஸு செய்கிறாங்க. இதை இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் ஹியூல் ஃபீல் கம்ஃபர்டபுள். இல்லைன்னு சொன்னால் கட்டளை மேல் கட்டளை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், வார்த்தையை மேல் வார்த்தை, கண்டிஷனுக்கு மேலே கண்டிஷன், ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா? பல நேரங்களில் நாம் வார்த்தையை மட்டும்தான் கேட்குறோமே அன்றி வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அந்த ஸ்பிரிட், அந்த மைண்ட், அந்த சிந்தையை நாம் அறியலை. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்கிறது எல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் இது அவ்வளவு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? நாம் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நல்லா. ஆனால் தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை புரிஞ்சிக்க முடியலை. அவங்க வந்து குளிக்க போகிறது யாருக்காக குளிக்க போகிறாங்க? பெற்றோருக்காக. படிக்கிறது யாருக்காக படிக்கிறாங்க? பெற்றோருக்காக. காலை எழும்புற யாருக்காக எழும்புறாங்க? பெற்றோருக்காக. ஆனால் ஒரு காலகட்டம் வருது, அவங்களும் டீனேஜ் தாண்டி என்ன செய்கிறாங்க, ஒரு சடன் ஏஜுக்குள்ளே வந்த பொழுது அவங்களாவே எழும்புறாங்க, அவங்களாவே குளிக்கிறாங்க, அவங்களாவே ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களாவே பள்ளிக்கூடம் போகிற, அவங்களாவே படிக்கிறாங்க. ஏன் இப்பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் ஏன் செய்யணுங்கிற தேவை புரிஞ்சுக்கிச்சு இல்லையா? இப்போ டிராஃபிக்கில் போகிறோம், டிராஃபிக்கில் போகிறவள ரெட் லைட் எரியுது, ரெட் லைட் எரியிறவள நின்றோம், ஏன் நிற்கிறோம் நாம? ரெட் லைட் எரியிறவள நாம் அதை மீறி போனால் போலீஸ் பிடிப்பான். ஸோ வி ஹேவ் டு ஒபே த லா, வி ஹேவ் டு ஒபே த ரூல் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா? நம்ம எதுக்கு ரெட் லைட் வந்தால் நிற்கிறோம்? சட்டங்க சட்டத்துக்காக நிற்கிறோம். அதனால தான் செலவில் அந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுற கான்ஸ்டபிள் அந்த பக்கம் இல்லைன்னு சொன்னால் போயிடுவோம், அப்படிதானே? ஏன் சட்டத்தை இப்போ வந்து நிலைநாட்டுறதுக்கு யார் கிடையாது? போலீஸ்கார் கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கிற வெளியே என்ன பண்ணுவோம்? இப்போ போலீஸ்கார் அந்த பக்கம் திரும்புகிறாங்க, இந்த பக்கம் நம்ம பாண்டிச்சேரிக்காரங்க இதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, கான்ஸ்டபிள் இருக்கிற வெளியே என்ன செய்வான்? இவன் வந்த வழிக்கே போடான், எந்த லைட் எரிஞ்சால் எனக்கு என்ன? ஏன் அவசரத்துக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இப்போ ரெட் லைட்டு எரிஞ்சால் நிற்கிறோம், பச்சை லைட் எரிஞ்சால் போகிறோம், இது யாருக்காக நம்ம செய்கிறோம்? அதனால் அலுப்படுங்க, எப்படா அந்த லைட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம அலுப்படுக்கிறோம். ஆனால் ரெட் லைட் எரிகிறது நம்ம பார்க்குறோம், பார்த்து நிற்கிறோன்னா ஆக்சுவலி அதனுடைய ஸ்பிரிட் என்ன சொன்னால், தம்பி ரெட் லைட் ஏன் எரியுதுன்னு சொன்னால் எதிலேருந்து வாகனம் வந்துட்டுருக்குது, இந்த நேரத்தில் நீ போனால் உனக்கும் ஆபத்து, அங்கே இது வர்றவங்களுக்கும் ஆபத்து, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ண அவசரப்படாத. இதுதான் ஸ்பிரிட், இதுதான் கவர்மெண்ட் வந்து சட்டத்தை வைத்திருக்கனுடைய காரணம். அப்படி தானே, நோ பார்க்கிங் அப்படின்னு ஏன் போட்டு வச்சுருக்கலான்னு சொன்னால், கண்ட கண்ட இடத்துலலாம் வண்டி நிறுத்தினா பொதுமக்களுக்கு நடக்கிறதுக்கு வழி இருக்காது, வாகனங்களை ஒழுங்குமுறை விடுற வழி இருக்காது, அதனால் இது நோ பார்க்கிங் அப்படி தானே. அப்போ எல்லா சட்டங்களுக்கு பின்னாலேயும் ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? நோக்கத்தை புரிந்து கொண்டால் வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் லைட் எரியிற வெள்ளம் அத்துக்கம் பதில் எந்த கான்ஸ்டபிள் இல்லாமல் இருந்தாலும் அவன் நின்றுட்டு தான் போவான். நம்ம நாட்டுக்காரன் சட்டத்துக்கு பணிவான், எதுக்குன்னு எப்போன்னு சொன்னால் யாராவது கவனிக்கிறாங்களா? கவனிக்கலாம் என்ன பண்ணுவான், ஏன்னா இவனுக்கு எதற்காக இதுன்றுங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை. அதுபோல் வேதாகம சட்டங்களையெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு பின்பற்றுறதில்லை, அந்த சட்டங்களுக்கு பின்னால் இருக்கிற தேவ நோக்கங்களையும் தேவனுடைய விருப்பனை அறிந்து கொண்டால் எந்த வேதாகம சட்டமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை சட்டங்களும் திட்டங்களும் எதற்கான, நாட் ஃபார் காட் பட் ஃபார் அஸ் அப்படி தானே. சட்டம் எதுக்கு, பிரமாணம் எதுக்கு? நாம் என்ன பண்ணுறோம், ஏய் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தால் கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார். இல்லை, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம் தானாக வந்துடும். எப்படின்னா, கடவுளுக்கு ஏன் பயந்து வாழணும், கடவுளுக்கு ஏன் கீழ்ப்படிந்து வாழணும்? கீழ்ப்படிந்து வாழ்றது நமக்கு நல்லது அப்படி தானே, நமக்கு நல்லது. ஏன்னா கடவுள் எங்கே எதுக்கு கீழ்ப்படி சொல்கிறார், இந்த பாதை தவறு, இந்த பாதை சரிப்பா, உனக்கு நல்லது, அதனால் இந்த பாதையில் போன்னு சொல்கிறார். இதை செய்யாத இதை செய்யணும்னு சொல்கிறார். ஏன், தம்முடைய மேலாண்மையை விளக்குவதற்காக அல்ல, உனக்கு தான் நல்லது, இந்த பாதம் உனக்கு நல்லது, இந்த செயல் தான் உனக்கு நல்லது, அதைத்தான் சொல்லிட்டு ஒபே பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஒபே பண்ணுறவளை நமக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படி தானே. எவ்வளோ கடினமான உதாரணமாக, உன் சத்துருக்களை நேசிப்பாயாக, அப்படப்போ தான் உன் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. உன்னை சத்துருக்களை நீ நேசிக்கணும், ஆண்டவரே உம்முடைய ஒரு ஆசீர்வாதம் பெறுவதற்காக இப்படிப்பட்ட ரொம்ப கடுமையான சட்டங்கள் எல்லாம் வைக்கலாமா? ஏன்னா எனக்கு இயற்கையில் நண்பரை நேசிக்க தெரியாதே, சொந்த மனைவியை நேசிக்க தெரியாத ஒருவனை, சொந்த கணவனை நேசிக்க தெரியாத ஒருத்தி போயிட்டு அடுத்த என்ன சத்ருவசனைக்கு சொல்கிறீரே, ஒரு ஆசீர்வாதம் இதெல்லாம் நான் செய்ய முடியுமா? ஏன் சத்ருவை நேசிக்க சொல்கிறாரு? சத்ருவை நேசித்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய வராது, ஜெயிலுக்கு போக வேண்டிய வராது, அடிதடி சண்டை வராது, அப்பப்போ கட்டு போட வேண்டிய தேவை வராது, காலுகை உடைக்க வேண்டிய தேவை வராது, நிம்மதியாக இரவில் தூங்கலாம், பயப்படாமல் போகலாம், அப்படி தானே, அப்படி தானே. அப்போ சத்துருக்களை நேசிக்கணும். இப்போ நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசியலுக்காக எப்போவுமே பாகிஸ்தான் இந்தியாவை விரோதி நாடாகவே தங்களுடைய நாட்டுக்கு காமிச்சுட்ருக்கும். அதே வேலை தான் இந்தியாவும் செய்யும். ஏன்னா எப்போ ஃப்ரெண்ட்லி நாடாக மாறிச்சோ, பாகிஸ்தான் நமக்கு ஃப்ரெண்ட் நாடாக மாறிச்சோன்னா அரசியல் பிழைக்காது. அரசியலுக்காக பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுவான், இந்தியாவை எப்போவுமே அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விரோதி நாடு போல் காட்டிகிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் செய்வாங்க, புரியுதா? ஆனால் வேதம் என்ன சொல்கிற, சத்துருக்களை நேசியுங்கள். அப்போ நேசிக்கிறது எதுக்குன்னு சொன்னால், நாட் ஃபார் த குட் ஃபார் காட், தேவனுக்கல்ல, தேவனுக்கல்ல, ஃபார் அஸ், நமக்காக. அல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் சட்டத்தை பார்க்குறீங்க, சட்டத்துக்கு பின்னால் இருக்கிற காட்ஸ் பர்பஸ், காட்ஸ் அந்த அவருடைய விருப்பத்தை நம்ம என்ன செய்யலை, பார்க்கலை. எனவே தான் பல நேரங்களிலே நாம் சட்டத்தின்படியும் வாழ முடியாதவர்கள் என எழுத்து கொள்ளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது. எனவே ஆவியின்படி நடக்க நாம் பழக வேண்டும். முதலாவதாக சட்டப்படியான ஆராதனை முறையா, ஆவியின்படியான ஆராதனை முடியா, ஆராதனை முறையா? யோவான் 4:24 வாஸ்து பார்க்கும் பொழுது தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்றால் ஆவியோடும் உண்மையோடும். இப்போ தேவனை தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு கடமை என்று நாம் நம்புகிறபடியினாலே வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோயில் என்றோ ஒரு சபை என்றோ சொல்லப்படுகிற இடத்திற்கு சென்று நாம் என்ன செய்கிறோம், தொழுகிறோம், அவ்வப்பொழுது ஜெபிக்கிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், பலவிதமான காரியங்களை செய்கிறோம். ஏன்னா தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு நான் தேவன் சொன்னபடி செஞ்சிட்டேங்கிறதான ஒரு ஃபீலிங்கை வாங்கிடுறோம் அப்படி தானே. காலில் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் பைபிள் படித்து இது போன்ற காரியங்களை செய்த உடனே ஆண்டவர் சொன்னபடி நான் செஞ்சிட்டேன் அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஆனால் வாட்ஸ் அ பெனிஃபிட் யூ ஆர் ஹேவிங், என்ன நன்மை பெறுகிறாய்? பல நேரங்களில் நாம் ஆராதித்தாலும் தொழுது கொண்டாலும் ஜெபித்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கலையே. காரணம் என்னடா, தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஸ்பிரிட்டை நம்ம பார்க்குற, ஒரு சட்டத்திற்காக கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து தேவ சமூகத்தில் போகணுங்கிற ஒரு சட்டத்துக்காக போகிறோமே ஒழிய வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் பர்பஸ். எதுக்கு இங்கே தேவனை ஆராதிக்கணும்? தேவனை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? தேவனை ஆராதிக்கிறது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வாட் ஆர் யூ கம்மிங் டு சே? என்ன சொல்ல வரீங்க? தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உமக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் ஏ வெரி குட் இம்பார்ட்டன்ஸ் டு யூ. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். நான் உமக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிறேன் இல்லையா? உமக்கு ஒரு மரியாதை கொடுக்க விரும்புகிறேன், உமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன். இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் தொழுகை, ஆராதனை, வழிபாடு, அப்படி தானே? சரி, இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நாம் கோயிலுக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், ஜபக்கூட்டத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற பர்பஸ் என்னது? அந்த ஸ்பிரிட் என்னது சொல்லுங்க? தேவனை ஆராதிக்க செல்லுகிற பொழுது நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் ஆண்டவருக்கு ஒரு நல்ல முக்கியத்துவத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அடுத்தபடியாக நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், நீங்கள் ஆராதனையின் மூலமாக தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்களே, அந்த முக்கியத்துவத்தை பெறுவதற்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தகுதியானவரா? நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதாக சொல்லி கொண்டு கோயிலுக்கு போகிறீங்க, அந்த முக்கியத்துவத்தை பெறுவதற்கு அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தகுதியானவராக இருக்கிறாரா? உங்களுடைய அதர் டேஸ் அப்போ நாம் எதுக்கு கோயிலுக்கு போனால்? ஒரு சட்டம் சொல்கிறது, ஒரு பைபிள் சொல்லுது, அதற்காக போகிறோமே அன்றி நாம் அதனுடைய ட்ரூ பர்பஸை அறிந்து கொண்டால் நம்முடைய எல்லா டேஸ்லையும் நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு சுபாவத்திலும், ஒவ்வொரு நடைமுறையிலும் ஐ மஸ்ட் ஆனர் மை காட், ஐ மஸ்ட் கிவ் டியூ இம்பார்ட்டன்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? அன்னதின வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்போம். நாமெல்லாம் எங்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறவளா இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் இல்லை. அப்போ ஏன் சொன்னால், நாம் ஒரு மத கட்டளைக்காக, ஒரு மத பிரமாணத்துக்காக இதை செய்கிறோம் என்று நாம் அதனுடைய பின்னால் இருக்கின்ற நோக்கத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்பலை. அப்படி பண்ண விரும்பினா தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய வீடுகளிலும் என்ன செய்வார்கள்? தொழுது கொள்ளுவார்கள் இல்லையா? அப்போ என்ன தொழுது, அப்போ என்ன அர்த்தம் தொழுது கொள்ளுகிற? என்ன வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் விரும்புகிறது மாதிரி, கர்த்தர் மகிமைப்படுறது மாதிரி, கர்த்தர் வந்து நம்மளது ஒரு முக்கியத்துவத்தை பெறுறது மாதிரி செய்யணும். அப்போ நம்ம கேரக்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்முடைய எல்லா விதமான ப்ராக்டிசஸை நம்ம என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சென்று ஒரு ஆராதனையில் கலந்து விட்ட உடனேயே, காலையிலே ஒரு ஜெபம் செய்த உடனேயே, ஒரு வேதவாசியம் முடிந்த உடனேயே, வி ஹவ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் வி ஹவ் ஆனர்ட் காட், அப்படி தானே? இதுதான் மதத்தினுடைய சட்ட திட்டங்களை வைத்து நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற முறை. ஆல் அதர் டேஸ் காட் இஸ் டிசப்பாயிண்டட். என்னுடைய திங்கட்கிழமை வாழ்க்கை சரியில்லை, செவ்வாய்க்கிழமை வாழ்க்கை சரியில்லை, புதன்கிழமை வாழ்க்கை சரியில்லை, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் மட்டும் சரி. ஏன்னா நான் ஆண்டர் ஆனர் பண்ண விரும்புகிறேன். இந்த ஆனர் ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதனால தான் ஏசாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாஸ்து பார்க்கணும். முதலாம் மத்தேயு 10 16 வசனம், இதெல்லாம் எனக்கு வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் வேணான்னு சொல்கிறாரு? இதெல்லாம் நீங்கள் ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த பாரம்பரியங்களுக்காக இதை செய்கிறீங்க. நீங்கள் உண்மையில் என்னை மகிமைப்படுத்த விரும்பலை, உண்மையில் எனக்கு கனம் கொடுக்க விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற பொழுது லூக்கா 6:46 வசந்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, என்னை ஆண்டவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்களே, உண்மையிலேயே நீங்கள் என்னை எனக்கு கனம் கொடுக்க விரும்ப, நான் சொல்கிறத செய்கிறீங்களா? போகிறவர்கள் இடமெல்லாம் என்னை பார்த்து ஆண்டவர் ஆண்டவர் என்ன ஆனர் பண்ணுறீங்க, ராபா ராபான்னு சொல்லிட்டு எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களே, எனக்கு கொடுக்குற மரியாதை உண்மையாக இருந்தால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும்ல, செய்ய மாட்டேங்கிறீங்களே. அதை தான் மல்லிகை தீர்க்க தரிசியுடைய புத்தகத்தை பார்க்கும் பொழுது 1:6 வாஸ்து பார்க்கும் பொழுது, என்னை அப்பான்னு சொல்கிறீங்க, அப்பான்னு சொல்கிறதே கனம்னு நினைக்கிறீங்க, அப்பான்னு சொன்னால் அதுக்குரிய மரியாதை எங்கே? எஜமான் சொன்னால் அதுக்குரிய மரியாதை எங்கே? அப்போ அந்த ஸ்பிரிட் அவங்க அறியலை, புரிகிறதா? அப்போ நல்லா கவனிச்சிங்க, ஒரு சட்டத்திட்டமான ஆராதனையை நீங்கள் செய்யாதருங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. நீங்கள் மற்றவர்களோடு பேசுகிற பொழுது, பழகுகிற பொழுது, ஒரு வேலையை செய்கிற பொழுது, ஒரு தொழிலை செய்கிற பொழுது, பலவிதமான காரியங்கள் செல்லுகிற பொழுது, தேவனுக்கும் அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடைய நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான் செயல்பட்டால் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இல்லைனா சடங்காச்சாரமாக ஏதோ ஒன்றை செய்து உங்களை நீங்களே ஏமாற்றுகிறவர்கள். ஏன்னா அந்த சடங்காச்சார ஆராதனை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அது ஓல்ட் டெஸ்டமென்ட் முடிஞ்சு போச்சு, அங்கேயும் நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னார். புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை என்பது நம்முடைய கோயிலில் வாரத்துக்கு ஒரு முறை நடக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது. எனவே தான் அப்போ சொன்ன பவுல் ரோமர் 12:1 வாசிக்கும் பொழுது, உங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், தேர் இஸ் த ட்ரூ சர்வீஸ், மீனிங்ஃபுல் சர்வீஸ் என்று சொன்னார். சரி, எனவே சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலே வாழாமல் வாவியின் அடிப்படையிலே வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, வார்த்தையின்படியான வாழ்க்கை முறை, ஆவியின்படியான வாழ்க்கை முறை. The lifestyle according to the word and also the lifestyle according to the spirit. வாழ்க்கை முறை, இயேசு கிறிஸ்து வாழ்க்கை முறை குறித்து நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படி தானே, நம்ம எப்படி வாழணும், நம்முடைய வாழ்க்கை முறை என்பது சட்டத்திட்டம் சார்ந்ததாக இருக்கிறதா இல்லைன்னா ஆவியை சார்ந்திருக்க, அதாவது தேவனுடைய சிந்தையை சார்ந்ததாக இருக்கிறதா. எனக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினரை தெரியும், அவங்க ரொம்ப வசதியானவங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு பெந்தைகோஸ்தே திருச்சபைக்கு அவர்கள் சந்ததி சந்ததியாக செல்கிறவங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்கள சந்திக்க போகிற வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நகை போடுவதை குறித்து அவங்க ரொம்பவும் விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் யாரும் நகை போடுகிறது

இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு நற்குணங்கள் தான் அலங்காரமாக இருக்கணுமே அன்றி பொன் ஆபரணங்கள் அலங்காரமாக இருக்கக்கூடாது என்ற வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் நகை போடுவதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது இதற்கு விளக்கம் கொடுக்க செல்ல மாட்டேன், என நேரம் இல்லை. இப்பொழுது நகை ஏன் அணியவில்லை? ஹோய் தே டோன்ட் வேர் திஸ் ஆர்னமெண்ட்ஸ். ஏன் சொல்லுங்க? வார்த்தையின்படி இல்லையா? வசனம் சொல்லுதுப்பா, வசனம் சொல்லுது. நீ நகை போட்டால் பரலத்துக்கு போக மாட்டேன், நகை போட்டால் நாருக்கு தான் போவேன். சரி, நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ நகை போட்டால் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை முறையை, நகை போடாத ஒரு வாழ்க்கை முறையை வச்சுருக்கிறாங்க. நான் அதுக்குள்ளே என்டர் பண்ண போகிறதே இல்லை இப்போ. ஆனால் அதே வீட்டில் உள்ளவங்க அவங்க கட்டி வச்சுருக்க வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கும். அவங்க வாங்கி வச்சுருக்கிற காரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லக்ஸூரியஸாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற பேக்கை பார்த்தீங்கன்னா அதில் கோல்டன் கலர்லாம் இருக்கும். அவங்க போடுற செருப்பை பார்த்தீங்கன்னா 90% கோல்டன் லுக் இருக்கும். ஆனால் நகை மட்டும் அணிய மாட்டாங்க, செருப்பு இப்படிப்பட்டதாக இருக்குது. ஏன் கோல்டன் கலரில் செருப்பு போடுறாங்க? கொஞ்சம் ரிச்சாக தெரியணும் தானே. ஏன் வீட்டில் இவ்வளவு நீங்கள் காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் ஃபிக்சர்ஸாக வச்சு செஞ்சுருக்கிறீங்க, ஏன் வீடு ரொம்ப லக்ஸூரியஸாக என்ன செய்யணும்? ஏன் இவ்வளவு நல்ல நிறைய காஸ்ட்லி வெஹிக்கிள் வச்சுருக்கிறீங்க? அப்போது இப்போ நல்லா சிந்திங்க, நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வரணும். ஏன் நகை போடவில்லை அவர்கள்? அது காரணம் என்ன சொல்லுங்கள். ஆ, வார்த்தை. சரி, அந்த வார்த்தையின் மூலமாக வார்த்தைக்காக பின்பற்றலை. அப்போ வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ வந்து நகைகள் மூலமாக உன்னை ஆடம்பரப்படுத்தி, அதாவது அலங்கரிக்கக்கூடாது. நீ எத்தனை கிலோ போட்டாலும் அது உனக்கு உண்மையான அலங்காரம் கிடையாது, அது உனக்கு பெருமைக்கு தான் வழிவகுக்கும். யூ மஸ்ட் பி ஹம்பிள், யூ நீட் சம் ஹியூமிலிட்டி. உன்னை ஆடம்பரப்படுத்தி காண்பிக்காத, எங்கிட்ட தான் இருக்குன்னு காமிச்சு என்ன செய்யாத, மற்றவளை தாழ்வாக சிந்திக்க வைக்காத, கொஞ்சம் நார்மலாயிரு, மாடஸ்டாயிரு. இதான வார்த்தையினுடைய அர்த்தம், புரிகிறதா? சரியா? இப்போ வார்த்தை சொல்லுகிறது நகை மூலமாக உன்னை அலங்கரிக்காத. அப்போ அதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட் என்ன? வாட்ஸ் அ மைண்ட் ஆஃப் காட், வாட்ஸ் அ மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். நம்மளை ரொம்ப நகை மூலமாக ஆடம்பரப்படுத்தாமல் தாழ்மையாக வாழணும், இதுதானே சிந்தை. அப்போது இந்த குடும்பத்தினர் நகை அணியாமல் வாழ்வது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அந்த வாழ்க்கை முறை பின்பற்றுகள், அதை நான் சரிதவருக்கு போக விரும்பலை. அப்போ அந்த மனநிலை இருந்தால் அவங்க வீட்டையும் அதுக்கு மாதிரி என்ன செஞ்சுருக்கணும், வச்சுருக்கணும்ல. வீடு ஆடம்பரமான வீடு தேவையில்லை, ஆடம்பரமான கார் தேவையில்லை, ஆடம்பரமான பொருட்கள் தேவையில்லை. அவங்க வீட்டில் இருக்க எல்லாமே ஆடம்பரமான பொருட்கள். அப்போ என்ன அர்த்தம்? எதற்காக நகை போனால்? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலே தான் என்று அந்த ஆவியை அவங்க என்ன செய்யலை. அவன் நியூ டெஸ்டமென்ட் படி ஒரு வார்த்தையின் அடிப்படையில், அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அர்த்தத்தின் அடிப்படையில், நாமெல்லாம் அந்த உலகத்தில் படோடபமாக பவிசு காட்டி ரொம்ப நம்மளை மேன்மைப்படுத்தி ரொம்ப நம்மளை ஆடம்பரப்படுத்தி அப்படி எல்லாரையும் நம்மளை திரும்பி பார்க்க வச்சு இந்த மாதிரி வாழக்கூடாது. வி நீட் சம் மாடஸ்டி, பேலன்ஸாக வாழணும். அல்லேலூயா. அசிங்கமாக அருவறுப்பாக வாழணும்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நான் தான் இருக்கிறேன், நான் தான் வச்சிருக்கிறேன்னு நினைச்சக்கூடாது, காம்பிக்க கூடாது. சரி, அப்போ நிறைய பேர் வந்து வார்த்தைகளை பின்பற்றி வாழ்க்கை முறை அமைத்தாலும் அந்த வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமாக இல்லை. ஏன்னா அவங்க அந்த வார்த்தைக்காக அதை செய்கிறாங்களே ஒழிய வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட்டை என்ன செய்யல, ஃபாலோ பண்ண. அப்போ நகை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் அந்த பிரின்சிபலை பின்பற்றி அவள் எப்படி இருக்க வேண்டும்? நார்மலாக இருக்கணும், அப்படி தானே? ஹம்பிளாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அப்படி இல்லாமல் வேறு எல்லா விதத்திலும் டாம்பிகமாக இருந்து கொண்டு நகையை மட்டும் தவிர்த்து கொண்டிருந்தால் அது ஒரு மத மாய்மாலம். அது ஒரு மதத்துக்காக செய்கிறதானே ஒண்டி, மனசுக்காக செய்கிறதில்லை. அந்த மனசில் தாழ்மை இல்லை, இது ஒரு மதத்துக்காக. அப்படி இல்லை, அந்த மாதிரி தான். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். இப்போ இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு யாராவது உங்களை ஒரு கன்னத்தில் அடித்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன் பிரதர் இந்த மாதிரிப்பட்ட எதிர்மறையான காரியங்களெல்லாம் கற்பனை பண்ண சொல்கிறீங்க? ஏற்கனவே வாங்கின அடி பத்தாதா? யார் யார்கிட்ட வாங்கியிருக்கிறீங்களோ தெரியல. பொதுவாக உலகம் சிந்திக்குது மனைவிகள் தான் அடி வாங்குகிறாங்கன்னு. அந்த காலம்லாம் மாறிப்போச்சு, இப்போ மாறி மாறி வாங்குகிறாங்க. என்ன பொம்பளைங்க வெளியே சொல்லுவாங்க, பலரும் அடிச்சிட்டாருங்கன்னு. ஆம்பளை மனுஷன் சொல்ல முடியுமா? பொம்பளை சொன்னால் பரிதாபப்படுவாங்க, ஆம்பளை சொன்னால் நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஐயா அடி வாங்கிட்டு வந்து சொல்கிறீ. இதை ரெண்டுக்கும் வித்தியாசம். ஆக பரஸ்பரம் அடி வாங்குறதும் கொடுக்குறதும் சமுதாயத்திற்கு நம்ம மத்தியில் இல்லை, நீங்கள்லாம் ரொம்ப வித்தியாசம், நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சரியா? சரி, இப்போது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை ஆண்டவர் காட்ட சொன்னார். இதனால நிறைய பேர் கேட்குறாங்க கேள்வி, உங்கள் கன்னத்தை அடித்தா நீ மறு கன்னத்தை காட்டுவியா?
காட்ட முடியுமா? இஸ் இட் பாசிபிள்?

ஏன் இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வசனம் புரியலை. குறிப்பிட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டு அவன் வந்து ஓங்கி ஒரு அற விட்டால் இவர் திருப்பி அடிக்க மாட்டார். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஒரு கணத்தில் அடித்தால் மறுகணத்தில். அவிதமாக தான் ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு கிறிஸ்தவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை வந்துச்சு. சண்டை வந்தவொடனே அவர் என்ன பண்ணார்னா, திடீர்னு கோபத்தில் இவர் எப்படி தள்ளி விட்டார். இவருக்கு ஆத்திரம் வந்துட்டு, யாருக்கு ஆத்திரம் வந்து? கிறிஸ்தவருக்கு ஆத்திரம் வந்து புரட்டி எடுத்துட்டார். அவர் சும்மா கோபத்தில் தள்ளி தான் விட்டார். இவர் என்ன பண்ணிட்டார், போட்டு உருட்டு விட்டுன்னு அடித்து ஒரு வழி பண்ணிட்டார். அப்போ எல்லோரும் வந்து கேட்டாங்க, என்னங்க அவர் தான் வந்து சத்தியம் தெரியாதவர், உங்களுக்கு சத்தியம் தெரியும்ல, உங்கள் மதம் என்ன சொல்லுது, உங்கள் வேதம் என்ன சொல்லுது, ஒரு கணத்தில் அடித்த மறுகணத்தை காட்ட சொல்லுது, நீ அவன் என்னமோ கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை தள்ளி விட்டாங்கிறதுக்காக நீ அவனை போட்டு இந்த அடி அடிக்கலாமா? யோ, கன்னத்தில் அடித்த நான் திருப்பி அடிச்சிருக்க மாட்டேன். அவன் அடித்தது எங்கே? நான் வேத பிரமாணத்தை எந்த காலகட்டத்திலும் விலகிறது கிடையாது. அவன் அடித்தது எங்கே அடித்தான்? கன்னத்தில் அடித்தா நான் மறுகணத்தை காட்டியிருப்பேன். ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு கன்னத்தில் அடித்தால் அதுக்காக கண்ட கண்ட இடத்துலலாம் அடிக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், ஐயாவுக்கு இயேசுநாதர் எதற்காக இதை சொன்னாருங்கிறது தெரியாது. அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து யாராவது ஒருத்தங்க அவருடைய கன்னத்தில் ஓங்கி அடித்தா நிச்சயமாக அடுத்த கன்னத்தை காட்டுறதுக்கு ஆயத்தமானவர். அதே மனுஷன் அதர் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் வருதுன்னு வச்சிங்களா, அவங்க பத்திரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, 5 குடும்பத்துக்கு பத்திரி கொடுக்கணும். இதில் ஒரு முதல் அதாவது முதலாவது கொடுக்கலனாலோ இல்லை ஒரு 10வது ஒரு 20வது கொடுக்காமல் 400 பேருக்கு கொடுத்துட்டு இவருக்கு வீட்டுக்கு வந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குவார், அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, இவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா, அங்கே கொடுத்தீங்களா, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, நீங்கள் அவங்க இப்படி 4 பேர் தான் மிச்சம். இதுக்காக வந்து கல்யாணத்துக்கு போக மாட்டார். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் இங்கே வந்திருக்கான். புரியுதா உங்களுக்கு? அதனால் அவங்க கல்யாணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ புரிஞ்சுங்க. அந்த பத்திரிகை கொடுத்தவர் வந்து இவர் ரொம்ப முக்கியப்படுத்தலை. அந்த முக்கியப்படுத்த காரணத்துக்காக என்ன செய்யலை, இவர் கல்யாணத்துக்கு போகலை. ஆனால் அதே நபர் வந்து ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகன்னத்தை காட்டுறதுக்கு ஆயத்தமானால புரிஞ்சிங்க. ஒரு மதத்துக்காக, மத கட்டளைக்காக, வேதத்தில் சொன்ன வார்த்தைக்காக இவர் ஒரு கன்னத்தில் அடித்தா மறுகன்னத்தை காட்டுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதே மனுஷன் இன்னொரு ஏரியாவில் அவருக்கு முதல் மரியாதை கிடைக்கலன்னா அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயார் இல்லை. அதை வித்தியாசமான விதத்தில் என்ன செய்கிறார், ரியாக்ட் பண்ணி பழி வாங்குறார். புரிகிறதா? ஏன் இந்த முரண்பாடு? புரியுதா உங்களுக்கு? இயேசுநாதருடைய அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க அதை புரிஞ்சிக்கல, ஏதோ கன்னத்தில் அடிக்கிறத யோசனை பண்ணிட்டு இருக்கிறானே ஒழிய, ஆண்டவரே இது மட்டும் என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்து விடக்கூடாது, ஏன் நான் நிச்சயமாக என் கன்னத்தை அடித்தா மறுகன்னத்தை காட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இயேசுநாதர் கன்னத்தில் அடிக்கிற டாபிக் இல்லைங்க, அதில் சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிரசங்கத்தை முடிப்போம். அல்லேலூயா. கன்னத்தில் அடிப்பதென்பது 2 குணாதிசயங்களுடைய விளைவு. ஒன்று, மற்றவனை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். கோபத்தில் என்ன செஞ்சிடும், பல்லார்னு கன்னத்தில் அரைஞ்சிடும். இன்னொன்று, கோபத்தை வெளிப்படுத்துகிற செயல். புரிகிறதா? அப்போ கோபத்தை வெளிப்படுத்துகிற, மற்றவனை கனவீனப்படுத்துகிற ஒரு செயல். இப்போ இதற்கு ஒருதான் பலிகடா ஆகிறான். இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒருவன் ஒரு முறை அவமானப்படுத்தினால் அவனிடத்திலிருந்து இன்னொரு அவமானத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உனக்கு மனப்பக்குவம் இருக்கிறது என்பதை காண்பி. அவன் உன்னை ஒரு முறை கோபப்படுத்தினால், ஏன் இன்னொரு முறை கோபப்படுத்தினால் கூட உன்னால் பொறுத்து கொள்ளுகிற மனநிலை உனக்கு இருக்கிறது என்பதை நீ காண்பி, அப்பொழுதுதான் நீ எனக்கு சீடன். அல்லேலூயா. மற்றபடி கன்னத்தில் அடித்தா மட்டும் காமிச்சிட்டு மற்ற எல்லா ஏரியாக்கள்லையும் வந்து நம்ம ஆணவமாக அகம்பாவமாக இருந்தால் அது வந்து மத மாய்மாலம் இல்லையா? அப்போ அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு அநீதி இழைக்கிறாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த அநீதிக்கு ப்ளஸ் இன்னொரு அநீதியை பண்ணால் கூட அதுக்காக வந்து எல்லாத்தையுமே நம்ம கண்டுக்காமல் அர்த்தம் கிடையாது. இன்னொரு அநீதியை கூட சாய்க்கிறதுக்கு எனக்கு பலன் இருக்குதுன்னு காம்பி. அதே நேரத்தில் ரோட்டில் போகிறீங்க, ஒரு ரவுடி வந்து ஓடி வந்து உங்களுக்கு கன்னத்தில் அடிக்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும்? வசனம் சொல்லவே சொல்லுகிறது, மறுகன்னத்தை கண் அடிட்டான் அடுத்த கன்னத்தை. இல்லை, ஏன், அவன் ரவுடி, அவன் கொலைகாரன், அவன் வம்புக்கு வரான், அவனுக்கு நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும். அவனை அடிக்கக்கூடாது, அதாவது அவனை அடித்து வீழ்த்தணுங்கிறது இல்லை, நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும். அப்படி தானே நான் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சிக்கூடாது, ஐயோ இவர் தப்பாக போதனை பண்ணுறாரு. நீ சகிக்க வேண்டிய இடத்துல சகிக்கணும், பொறுக்கணும். ஒன்றை உறவுக்காரருக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்து போச்சு, ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டார, பொறுத்துக்கோ, அது பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டது, நீ அதை தாங்கிக்கோ. உங்கள் உறவு உனக்கு அநீதி பண்ணால் இன்னொரு அநீதி
அதே நேரத்தில் ஒருத்தன் திருடம் வரான், திருடம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத பறிக்கிறதுக்காக ஒன்றா பலரோட அடி அடிக்கிறான், நீ ஒன்றை வார்த்தை யோசிக்கிற, ஒரு கணத்தில் அடித்த மறுகணத்தை காட்ட சொல்லுகிறாரே, ஒரு பையை பிடுங்கினாப்போ அடுத்த பையன் பிடுங்க விடுறதா? இல்லை, அவங்ககிட்ட நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும் இல்லையா? எனவே இடம் சூழல் ஏவல் அறிந்து செயல்படணும். வசனத்தை எப்படி பிரயோகிக்கணும், எங்கே பிரயோகணும் தெரியணும். தெரியாதனமாக வார்த்தையை கொண்டு அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். வாழ்க்கையில் மற்றவர்களால் அவமதிக்கப்படுகிற நேரங்கள் உண்டு, மற்றவருடைய கோபதாபங்களுக்கு பலியாகிற வேலைகள் உண்டு, மற்றவருடைய எரிச்சல்களுக்கு உட்படுகிற வேலை உண்டு. அதுபோன்ற நேரங்களிலே நாம் நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு பக்குவமுடையவளாக இருக்க வேண்டும் என்பதை அந்த வசனம் சொல்கிறது. எனவே வாழ்க்கை முறையில் வார்த்தையின்படி அல்ல, இந்த ஸ்பிரிட் இதன் மூலம் என்ன சொல்கிறார், நீங்கள் பொறுமை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, சகித்து போகிறவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. வெறுமனே கன்னத்தில் அடிக்கிறத லிட்டரலாக புரிஞ்சிக்க கூடாது. புரிகிறதா? எல்லாரும் நம்ம கன்னத்தில் அடிக்க மாட்டாங்க, ஆனால் வேறு விதமாக அடிப்பாங்க. எல்லாரும் நம்ம உடலில் அடிக்க மாட்டாங்க, நம்முடைய வாழ்க்கையில் அடிப்பாங்க, நம்முடைய மனசில் அடிப்பாங்க, நம்முடைய உணர்வில் அடிப்பாங்க. அதுபோன்ற சூழல்கள் தான் நம்ம தாங்கிக்க முடியும். கன்னத்தில் அடித்தா கூட சகிச்சுக்குவோம் இல்லையா? ஆனால் சில இடத்துல அவங்க வார்த்தையில் அடிப்பாங்க, அந்த வார்த்தையை சகிக்கிறது தான் கடினமாக இருக்கும். எனவே அதுபோன்ற நேரங்களில் வி நீட் த ஸ்பிரிட் ஆஃப் டாலரன்ஸ், பொறுத்துக்கிற ஆவின். அதைத்தான் நான் சொன்னேன், நாம் வார்த்தைகளை பின்பற்றி, அதாவது வார்த்தையின்படியே வாழ்ந்து வாழ்ந்து மத சட்டங்களை பின்பற்றுகிறோமே ஒழிய கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றவில்லை. எனவே தேவனை ஆராதித்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளின்படி வாழ்ந்து கொண்டாலும் சரி, அவற்றின் பின்னால் இருக்கிற தேவ நோக்கம் என்ன, இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார், சத்துருக்களை நேசினா என்ன சொல்ல வருகிறார், பகைவனுக்கு நன்மை செய்ய என்ன சொல்ல வருகிறார், அவருடைய மைண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் நமக்கு பின்பற்றுறதுக்கு ஈஸியாக போயிடும். எனவே வார்த்தைகளுக்காக மட்டுமே நாம் பின்பற்றுவோம், இல்லாதபடிக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற தெய்வ நோக்கங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும். ஏன்னா நியூ டெஸ்டம் அல்ல, வார்த்தையின்படி வாழ்வதற்கல்ல, தேவ ஆவியின்படி வாழ்வதற்கு, தேவனுடைய சித்தங்களின் நோக்கங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை அவ்விதமான ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பாராக. அந்த விதமாக வாழ வேண்டும் என்றால் வி நீட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் கிரியை செய்தாதான் ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் பொழுதும் வார்த்தையை படிக்கும் பொழுதும் கர்த்தர் என்ன சொல்ல வரார், என்னிடத்தில் எந்த விதமான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லாதபடிக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நடைமுறை வாழ்க்கையில் உங்களால் இதை அப்ளை பண்ண முடியாது. ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆவியினாலே புரிந்து கொள்கிற ஞானம் வரும், அறிந்து கொள்கிற ஞானம் வரும். புரிகிறதா? எனவே வார்த்தையின்படி வாழுகிறதல்ல, தேவ ஆவியினால், தேவ ஆவியின்படி வாழுகிற பொழுது வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஏன்னா ஆவியினாலே வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படும், வார்த்தையின்படி செயல்பட அழைக்கப்படும், ஆவியினால் நடத்தப்பட்டு வார்த்தையை கீழ்ப்படிவது. அல்லேலூயா. அந்த விதமாக நடக்க ஆண்டவரே அழைப்பார். அதுபோல் நேர்களை நம்ம நடப்பதற்கு தேவைப்படும். கர்த்தர் தாமே நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களாக வாழ்ந்து அவரால் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

கொடுங்கா. You're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர் நீரே, பாத்திரர் நீர், ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள நீங்க உதாசீனம் செய்ய மாட்டீங்க. பெண் ஆணை விட 20% எடை குறைவு. ஆணை போல அவளால வேகமா ஓடவோ தாவவோ முடியாது. அவளுடைய கால்கள்ல பலம் குறைச்சல். இதயமும் சுவாசப்பையும் அவளுக்கு சின்னது. வியர்வை அதிகம். சின்ன வயசுலருந்தே அவ அதிகமா புன்னகை செய்றா. ஆணை விட சிறிய பொருட்களை அவ விரும்புறா. சின்ன குடைகள், சின்ன பர்ஸ்கள், அவள் உபயோகிக்கும் கைக்குட்ட கூட சின்னதுதான். சைக்கிள், ஸ்கூட்டி போன்ற சின்ன வாகனங்கள் தான் அவளுக்கு பிடிக்கும். இப்படியே அவள் பயன்படுத்தும் நிறைய பொருட்கள் சின்னதுதான். புத்தகங்களை எப்போதும் நெஞ்சோட தான் அணைத்து செல்வாள். ஆண்களைப் போல பக்கவாட்டில் இல்லை. அவளுடைய எலும்பு அமைப்பு

அதிகமா உணர்ச்சி வசப்படுறா, அதிகம் அழுறா, அதிகம் சிரிக்கிறா, அதிகமா கவலையும் படுறா. ஆயுட்காலம் ஏறக்குறைய ஆண்கள் அளவுதான், ஆனா அதிக தினங்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறா. தன்னை ஒழுங்கா கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத நாட்கள் தான் அவளுக்கு அதிகம். இத்தனை குறைபாடுகள் அவளுக்குள் இருப்பதனாலதான் அவள் ஆணை சார்ந்திருக்கிறாள். இவ்வளவு கஷ்டத்துடன் தான் பெண்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தங்கள் குடும்பத்தோட பின்னி பிணையப்பட்டிருக்குது. அவளை புரிஞ்சி பரிவோட கரிசனையோட அன்பு செலுத்துங்க. பரிசுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

ஆராதனை வர்ஷிப்னு என்ன தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எங்க இருந்தாலும் அந்த அட்மாஸ்பியரையே சேஞ்ச் பண்ணிடும். அதுதான் வர்ஷிப், அதுதான் ஆராதனை, அதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வர வரைக்கும் அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சில பாடலாம் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளே அறியாம ஒரு எமோஷன், நமக்குள்ளே ஒரு சேஞ்ச், நமக்குள்ள நம்மளே அறியாம கையை உயர்த்தி ஆராதிப்போம் அந்த வார்த்தையை கேட்டா. அந்த மாதிரி சில பழைய பாடல்கள் எனக்கு தெரியும், உங்களையும் அறியாம ஒரு தேவ பிரசன்னம், ஏதோ ஏதோ நான் பாடுறதுனாலும் சொல்லலை, அந்த பாடலுடைய மகிமை, அந்த பாடலுடைய பிரசன்ஸ், விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த அட்மாஸ்பியர். எத்தனை பேரா அப்படின்னு சொல்றீங்க? ஜி மேஜர்

0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: அழுகாதீங்க. நீங்க அழுகாதீங்க.

0: என்ன பழைய பாடல், அவ்வளோ பாடலுக்கு அவ்வளோ ஆழமான அர்த்தம் நிறைந்த பாடல்கள்லாம் இருக்குது. பாடும்பொழுது தெய்வ வரிகள், அந்த தெய்வ வாக்கு தத்துவங்கள் எல்லாம் வாழ்க்கையை நிறைவேறும். அர்த்தங்களுடைய ஆசீர்வாதம்.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை செப்பானியாவின் புஸ்தகம் 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பாய். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு எதிரான ஆக்கினைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை அகற்றி சத்துருக்களை விலக்கி தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்கள் நடுவில் கர்த்தர் என்றென்றைக்கும் வாசம் பண்ணி நிறைவாய் ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு விதைத்திருக்கிற ஆக்கினையாகிய கன்னிகளுக்குள் சிக்கி எப்படி மீண்டு வருவது வழியே இல்லையா என்று அங்கலாய்த்து திசை தெரியாது, யாரிடம் செல்வது, விடை என்ன என்று மனதில் வேதனைகளை சுமந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறவர்களிடத்தில்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று. நிறைவான ஆவியானவர் உங்கள் மத்தியில் வந்து உங்கள் குறைவுகளை அகற்றி ஒருவனும் உங்கள் மேல் கை போடாமலும் எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக ஆக்கினைகளை அகற்றுகிறார். ரோமரின் புஸ்தகம் 8:1 நாம் வாசிக்கும் போது ஆக்கினை குறித்து பார்ப்போமானால், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று பார்க்கின்றோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்றால் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் உள்ளவர்களை குறிப்பிடுகிறது. அங்கு தண்டனைகள், கொலைகள், கொடுமைகள், பல கொடூரமான காரியங்களினால் மனிதர்களை குற்றப்படுத்தி ஆக்கினைக்கு தீர்ப்பார்கள். அப்படியாக வாழ்ந்து வந்த இஸ்ரவேலருக்கு இருந்த ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றுகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1:10 நாம் வாசிக்கையில், இஸ்ரவேலர்கள் பலத்த ஜாதிகளாக உள்ளதை கண்ட பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தும்படி சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கினான், கொடுமையாக வேலை வாங்கினான். இஸ்ரவேலரின் இருதயத்தையும் ஜீவனையும் கசப்பாக்கினான், மற்றும் ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படியும் கொடுமைகளை செய்து வந்தான். ஆனால் இவையெல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் மோசேயை எழுப்பி இஸ்ரவேலரை அடிமையின் வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் பிரவேசிக்க பண்ணி ஆசிர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் பார்வோனை போன்று சத்துரு பல வழிகளில் உங்களை ஆக்கினைக்கு உட்படுத்தி உங்கள் இருதயமும் ஜீவனும் வாழ்வும் கசந்து போய் கசப்பை உண்டாக்கி அடிமையின் வீடாகிய எகிப்தை போல் எல்லா பக்கமும் நெருக்கத்தில் வாழ்கிறோமே, யார் நம்மை விடுவிப்பார், ஆக்கினைகளை அகற்றுவார் என்று ஏக்கத்துடனும் பல நாட்களாய் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்றைக்கு மோசேயே கொண்டு ஆக்கினைகளை இஸ்ரவேலரிடமிருந்து அகற்றினார். இன்றைக்கோ உங்களுக்கா இயேசுவே சிலுவையில் ஆக்கினைகளை அகற்றும்படி வந்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். வெற்றி உள்ள வாழ்வை வாழும்படி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். இரண்டாவதாக சத்துருக்களை விளக்குகிறார். தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லா பக்கமும் சத்துருக்களின் போராட்டம், தாக்கம், மரண கண்ணிகள், மனக்காயங்கள், ஏமாற்றம், வாழ்வதா சாவதா என்ற ஓட்டம். ஒவ்வொரு நாளும் சத்துருக்களின் கையிலிருந்து தப்பிக்க வேண்டி மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் மேடுகளிலும் ஒளிந்து ஓடி திரிந்தான். ஒரு பக்கம் சவுல், மற்றொரு பக்கம் தன் மகன் அப்சலோம், வேறு பக்கம் இயற்கை, மற்றும் நம்பி இருந்தவர்கள். ஆனால் எல்லாவற்றிலும் தாவீது கர்த்தரின் பாதத்தில் கண்ணீரோடு காத்திருந்தான். தாவீதின் எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பார பண்ணினார். போன இவ்விடத்திலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து சத்துருக்களை நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் பல வழிகளில் துரத்தப்பட்டும் நஷ்டப்பட்டும் மனக்காயத்துடன் சரீரத்தில் பலவீனத்துடன் எங்கே சென்று மறைந்து கொள்வோம் என்று கண்ணீரோடு அவரின் சமூகத்தை நோக்கி பார்த்து மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் உங்கள் ஆத்மா கதறிக்கொண்டும் இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறார். உங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தி உயிர்ப்பித்து உங்களை சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி காத்து ரட்சித்து உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை வைத்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால், தன் தகப்பனாரின் துறவுகளை தூத்து போட்டவைகளை அவன் மீண்டுமாக தோண்டும்படியாக முயற்சிக்கும் வேளையில்தாமே அவனுக்கு எதிராக அநேக விரோதமாக எழும்பி தடை செய்தார்கள். வாக்குவாதங்களும் சண்டைகளும் இட்டார்கள். ஆனாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஈசாக்கின் நடுவில் இருந்தபடியினால் இறுதியாக அவன் தோண்டின துறவான ரெகபோத்தை கர்த்தர் ஆசிர்வதித்தார். பலுகி பெருகும்படிக்கு அவனுக்கு எதிரடி
வழியாக வந்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது அவனோட சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். வேதம் எப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்ற வசனத்தின்படி அவர்கள் கூறுகிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கூறுகிறதையும் சமாதானம் பண்ணி கொள்கிறதையும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக உங்களின் காரியங்களை நன்மைகளை கெடுத்து போடும்படி சத்துரு பலர் மூலமாக பல வழிகளில் முயற்சி செய்தாலும் கர்த்தர் உங்களோடே கூட இருப்பதால் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தந்து சமாதானத்தை தந்து பழுகி பெருகி இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். 4 தீங்கை காணாது இருக்க செய்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் வாசிக்கையில் நாம் பவுலை குறித்து பார்ப்போமானால் அங்கே சவுலாயிருந்த பவுல் கர்த்தருக்காய் வைராகியமாக ஊழியம் செய்கிற வேளையில் அநேக எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற வேதனையான வழிகள் போன்ற பல வழிகளில் சத்ருவானவன் பவுலுக்கு சோதனைகளை வேதனைகளை கொடுத்து வந்த போதிலும் பவுல் கர்த்தரின் ஊழியத்தில் உறுதியாய் அவரின் மேல் கொண்ட அன்பால் தைரியமாய் எல்லாவற்றையும் கடந்து செல்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 18:5 இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தி கூறின போது அவர்கள் எதிர்த்து நின்றார்கள், பவுலை தூஷித்தார்கள். அப்பொழுது 10 கர்த்தர் பவுலிடம் பேசுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். இப்படியாக பவுலோடு கர்த்தர் கூட இருந்து தீங்கு அணுகாதபடி பாதுகாத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் சரீரத்திலும் சத்ரு உங்களை வேதனைப்படுத்தும்படிக்கு பல வழிகளில் முயற்சி செய்து துக்கப்படுத்தினாலும் தூஷிக்கும்படியும் எதிர்த்து நிற்கும்படியும் அநேகரை ஏவினாலும் அவைகளை வாய்க்காதே போகும்படி செய்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணுவதில்லை என்றும் உங்கள் மேல் ஒருவனும் கை போடுவதில்லை என்றும் கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களின் ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்ருக்களிடமிருந்து விலக்குகிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை காணாதபடிக்கு காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து போய் கொண்டும் வழி தெரியாது செய்வதறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள், உங்களை ஒப்புக் கொடுங்கள், அவர் உங்களை மீட்பார், ஆசீர்வதிப்பார், இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இதுபோன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கலாத்தியர் அதிகாரம் 6. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுய கிரிகையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்ல வேசமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாத படிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும் படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஷ்டவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்கா இருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.

தருகிறேன் என்று அப்போஸ்தலர் 3:6 பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பாரிஸில் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த விசுவாசிகள் அனைவருமே மிகவும் ஏழைகளாக இருந்தனர். அவர்களிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. யாராவது தங்களுக்கு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். பிரசங்கம் முடிந்ததும் ஒரே ஒரு வயதான முதியவரை தவிர அனைவருமே தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று பிரசங்கியார் பிரசங்கித்தபடியால் அவர் தன்னிடம் இருப்பதில் தனக்கு எதையாவது தருவார் என்று எதிர்பார்த்து பிரசங்கியாரிடம் சென்று தனக்கு உதவி செய்யும்படி கேட்டார். பிரசங்கியார் மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்தார். தன்னிடம் உதவி கேட்டு வந்த அந்த வயதான முதியவருக்கு தன்னிடம் இருக்கும் எதையாவது ஒன்றை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து தேடி பார்த்தார். அவர் அன்று இரவு ஒரு லாட்ஜில் தங்குவதற்கான அனுமதி சீட்டு ஒன்றை மட்டும் வைத்திருந்தார். அதை தவிர அவரிடம் வேறு எதுவுமே இல்லை. இந்த அனுமதி சீட்டை இந்த வயதான முதியவருக்கு கொடுத்தால் அவர் இன்று ஒரு இரவாவது கதகதப்பான இதமான ஒரு அறையில் படுத்து தூங்குவாரே, இல்லையெனில் அவர் நடுக்கும் குளிரில் வெளியேதானே படுத்து தூங்க வேண்டும் என்று நினைத்து தனக்கு இருந்த இரவு தூங்குவதற்கான அனுமதி சீட்டை அந்த முதியவருக்கு கொடுத்து அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தாராளமாக பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் வாங்குகிறவர்களாக மட்டுமில்லாமல் கொடுக்கிறவர்களாகவும் மாற வேண்டும். நமக்கு அதிகம் இருந்தால்தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல் நம்மிடம் உள்ளவைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காணிக்கை படைக்கும் நேரம் வந்தபோது ஏழை விதவை பெண்ணும் காணிக்கை படைத்தாள். நானே மிகவும் ஏழ்மையில் இருக்கிறேன், இந்த சபைக்கு வருகிற பணக்காரர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் தன்னிடம் இருந்த 2 பணத்தை உற்சாகமாக தேவனுக்கு படைத்தாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவ்வாறு கொடுக்கும் போது தேவன் நம் குறைவை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆம், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நாம் கர்த்தருக்காக வாரி இறைத்தால் தேவன் நம்மை விருத்தியடைய செய்வார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானம் மத்தேயு 14 அதிகாரம் 22-23 வசனத்தை நாம் தியானிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோது அங்கே தனிமையாக இருந்தார். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம், ஏசாண்டவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பிறகு அவர் என்ன செய்தார், தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமானபோதும் அங்கே தனிமையாக இருந்தார். இயேசு ஏன் தனிமையாக இருக்க வேண்டும்? அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். அன்பானில் அவருடைய வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் வேதத்தை நாம் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது ஒரு ரகசியத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். என்னவென்றால், அவர் எங்கெங்கெல்லாம் அதிசயத்தை செய்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் அற்புதங்களை செய்கிறாரோ, இந்த இடத்துல பாருங்க, 5 அப்பங்களை 2 மீனையும் எடுத்து வானத்தில் அண்ணாந்து பார்த்து 5000 பேருக்கு சாப்பிட்டது, எல்லாரும் மீந்தி 12 கூடையில் எடுத்தாங்கன்னு. அது அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அவர் மக்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு போய் தனிமை போய் ஜபிக்க ஆரம்பிச்சு. இவருக்கு இந்த வல்லமைகள், இவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள் எப்பப்பெல்லாம் நடத்தினாரோ அப்பெல்லாம் போய் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அவர் போய் தனிமையா இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துதான் அற்புதத்தை செஞ்சாரு. அற்புதத்தை செஞ்ச பிறகு தனிமையா போய் ஆண்டவர் பிதாவோடு அவர் நெருங்கிய தொடர்புல இருந்தார். இந்த தனிமை அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டு நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்வது, அடுத்தது பிதாவோடு நாம் கனெக்ஷன் வைத்துக் கொள்வது தான் இந்த ஜபம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தனிமையா இருக்கிறாங்க, ஆனா யாரோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, பிதாவோடோ அல்லது தேவனோடோ அல்லது இயேசப்போட தொடர்புல இல்லை. அவங்க எல்லாருமே இந்த உலகத்தோடு தொடர்புல இருக்கிறாங்க, செல்போனோட தொடர்புல இருந்து தனிமையா போயிட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அல்லது வேற மறைவான இடத்துல போயிட்டு உட்காந்து செல்போன்ல நேரத்தை செலவு பண்ணி கொண்டு தனிமையாய் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நடக்குதா, அதிசயம் நடக்குதான்னா இல்லை. வீணான கற்பனைகளும் வீணான சிந்தனைகளும் வீணான பாவங்களும் தான் உள்ள போச்சு. அதனால அவங்க வாழ்க்கை வீணா, டைம் வேஸ்ட் பண்ணி அவங்க எதிர்காலமே வீணா போனது தான் இன்னைக்கு வரலாறு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் ரூம் விட்டு வராம செல்போனோட அந்த கம்ப்யூட்டரோடும் தனிமையா இருந்து பைத்தியக்காரனாகி படிப்பை இழந்தவர்களாம் இன்னைக்கு அநேகர் உண்டு. பயத்தினாலையும் படிப்பினாலையும் இருட்டறையை விட்டு வெளியில வராத அநேகர் உண்டு. இன்னைக்கு அப்படியாக இன்னைக்கு இந்த தனிமைப்படுத்துவது என்பது ஆண்டவர் தன்னை இந்த உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி தேவனோடு அவர் தொடர்புல இருந்தார். ஆனா இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மற்றும் வயோதிபராக இருந்தாலும் சரி, தன்னை தனிமைப்படுத்தி செல்போனோட தொடர்புலையும் இன்டர்நெட்டோட தொடர்புலையும் இருக்கிறார்கள். நிச்சயமாக இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் கொண்டு வராது, இது நமக்கு தீமையை மாத்திரம்தான் கொண்டு வரும். இது அதிசயத்தை அற்புதத்தை செய்ய வைக்காது. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு தனித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கல, அற்புதம் நடக்கலன்னு நீ நினைச்சேன்னா, ஆண்டவரோடு எத்தனை மணி நேரம் நீ செலவிடுகிறாய்? குறைந்தது ஒரு 3 மணி நேரமாவது நாம் செலவிட வேண்டும். ஆண்டவரோடு தனிமையாய் போய் உட்கார்ந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து அவரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை செய்து ஆச்சரியமான முறையில நம்மளை ஆசீர்வதி. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு சாட்சி தான் ஞாபகம் வரும். இந்திரா என்ற ஒரு பெண், வாலிப பெண்மணி, அநேக நேரங்கள் தனிமையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு செலவிட்டு, ஒரு கிராமத்துல பிறந்த பெண், அவள் தனிமையாய் ஆண்டவரோடு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்தாள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 10 மணி பாருங்க, ஏசாண்டவர் சாயங்காலமான போதும் அங்கே தனிமையா இருந்தாருன்னா பாருங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும், அப்புறம் ராத்திரி வரைக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த படகுக்கு போற, கடல்ல நடந்து போறதுக்கு. அப்ப எவ்வளவு நாடி அவரு தன்னுடைய தேவனோடு பிதாவோடு ஒரு தொடர்பில் இருந்திருப்பார். அதே போலதான் அந்த இந்திரா என்ற சகோதரி அந்த மாதிரி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அவளுக்குள்ளார வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கிராமத்துல இருந்த ஒரு வயது பொண்ணு, வயதான பொண்ணு இல்ல, வயசு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டு சென்று உபயோகப்படுத்துறார். ஆண்டவர் முகமுகமாய் அவளோடு பேசுகிறார். இன்றைக்கு நீ சிங்கப்பூர்ல இருப்ப, நீ இத்தனாம் தேதி நீ சிங்கப்பூர்ல இருப்ப, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போவ, இப்படி அவளுக்கு அமெரிக்கா நடந்தது. உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பெண்ணாக அவள் இருக்கிறார். இன்னைக்கு அந்த சாட்சி நான் கேட்டிருக்கிறேன். உண்மையிலே எனக்கு அது பிரயோஜனமா இருந்தது. இன்னைக்கு இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, நீ தனிமையாய் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு செலவு பண்ணுகிறாய்? இந்த உலகத்தை விட்டு தனிமைப்படுத்தி கொண்டு எவ்வளவு நாளை ஆண்டவரோடு நாம ஸ்பெண்ட் பண்றோம்? அதை வச்சுதான் நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். நீ எவ்வளவு நாளை தனிமைப்படுத்தி கொண்டு செல்போனோடு செலவு பண்ணுகிறாய்? நீ கொஞ்சம் கால்குலேட் பண்ணிப்பார். இத்தனை வருஷமாய் நீ பார்த்த காரியங்கள், தனிமைப்படுத்தி தனிமையா இருந்த அந்த போன்ல, இன்டர்நெட்லயோ, அல்லது வேற யாரோட, நண்பர்களோட அல்லது கேர்ள் ஃப்ரெண்டோட, பாய் ஃப்ரெண்டோட தனிமையா நீ உட்கார்ந்து செலவு பண்ண அந்த நேரத்தை நீ சிந்தித்து பாரு. அதனால என்ன பெனிஃபிட், என்ன லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள். இதே நேரத்தை ஆண்டவரோடு, இன்னைக்கு நிறைய பேர் டிவியோடு தனிமையா உட்கார்ந்து தன்னுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். சீரியல் பார்த்து, சினிமா பார்த்து, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இதெல்லாத்தையும் விடுவித்துக் கொண்டு நாம் ஆண்டரோடு சம்பந்தப்பட நாம் தனிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டரோடு நாம நெருங்கிய தொடர்பில் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய அந்த ஜபத்தையும் அந்த முயற்சியும் ஆசீர்வதித்து நம்மையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்மையும் அதிசயத்தை, அற்புதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக மாற்றுவார். இந்த ஒன்னை இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் அதிக நேரம் தனியாய் போய் ஆண்டவரோடு ஜபம் பண்ணுங்கள். ஆண்டருடைய வேதத்தை வாசியுங்கள். இப்பொழுது ஆண்டருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். God bless you. அன்பாலே ஜெபிப்போம். அன் தகப்பனே, நன்றி ஒரு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் எப்பெல்லாம் அதிசயத்தை, அற்புதத்தை செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, பிதாவோடு போய் தனித்து ஆண்டவரே நீர் உறவாடி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறீர். அந்த தேவ பலத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீர் பெற்று வந்து நீ உலகத்துக்கு அதிசயத்தை, அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அப்படியாக நானும் நாங்களும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக உம்மோடு கூட தனிமையாய் ஆண்டவரே நாங்கள் நேரத்தை செலவு செய்து அதிசயத்தை, அற்புதத்தை பார்க்க, எங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உலகத்தோடு தொடர்பு கொண்டது போதும், தனிமையா இருந்தது போதும் ஆண்டவரே. இதெல்லாம் விட்டுட்டு வெறுத்து ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே பைபிளோடு ஆண்டவரே நாங்கள் தனிமைப்பட, உம்மோடு தனிமைப்பட ஆண்டவரே நாங்கள் நேரத்தை செலவிட எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கரங்களை பிடிங்க. நாங்கள் அதிசயத்தை காண்கிறவர்களாய், அதிசயத்தை அநேகருக்கு ஆண்டவரே காண்பிக்கிறவர்களாய் என்னை எங்களை மாற்றுங்க. அதற்கு உம்முடைய தேவ பலன் தேவை. அதுக்கு உம்மோடு கூட நேரத்தை செலவு பண்ண எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்பானே. இந்த கேட்ட இன்னையிலிருந்து நீங்க ஆண்டரோடு நேரத்தை செலவு பண்ணுங்க, தனிமையா இருங்க, ஆண்டரோடு கூட தனிமையா இருங்க. தனிமையானா நீங்க மட்டும் ஆண்டருடைய ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி பண ஆசை இல்லாமல் வாழுவது, அதுதானே நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிறைய இடங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நீங்கள் பண ஆசை இல்லாமல் வாழ வேண்டும், பொருளாசை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. பொருளாசை இல்லாமல் வாழுவது எப்படி? அதற்கு வேதம் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நமக்கு தருகிறதா? இன்னைக்கு வேதாகமத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அதை வாசிக்கிற நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்காத காரணத்தினால அந்த தீர்வை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறோம். எப்படி வாழ வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நாலேஜ் இருக்கு. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் வாழணும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விடையை நமக்கு தருகிறது. எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நாம என்ன சொல்லி கொடுப்போனா, பாருங்க, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எப்படிங்க அதை செய்யறது? இதுதான் பிரச்சனை. என்னால இப்ப துன்பத்தை அனுபவிக்க முடியல, இதை என்னால தெரிந்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கு. எப்படி அதை செய்வது? எப்படி செய்வது என்பதற்கான விடை இதே வசனத்தில் இருக்கிறது. மோசையினால எப்படி ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய எல்லா தகுதிகளையும் போட்டுட்டு, அங்கு பணக்காரராய் வாழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த ஒரு தகுதி பெருமை எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்திரத்துல, அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள், மோசே இவர்களுக்காக ஒரு கொலை செய்யும் போகி, அது கடைசியில பாத்தீங்கன்னா இவங்களே அவரை மாட்டி விடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க இவர் எப்படி துணிய முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்ததுனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கதான் ஒரு தீர்வை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், போதை பொருள்களுக்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை, பண ஆசை, பொருள் ஆசை, சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இச்சைகள், இப்படி இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், இனி வரும் பலனை நான் சரியாய் பார்த்தால், நான் அதை உணர்ந்திருந்தால் போதுங்க, இதையெல்லாம் அப்படி துச்சமா மதிச்சுட்டு நான் போயிடுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன், இப்போ உங்க பேர்ல திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அங்கிருந்து உங்களை கூப்பிட்டு விட்டாங்க, பாருப்பா இந்த நேரத்திற்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பணம் கிடைக்காது. விழுந்தடிச்சு போறீங்க, நீங்க வேக வேகமா போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த நேரத்திற்குள்ளாக நான் போய் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கென்று வந்த அந்த பணத்தை நான் வாங்கி விட வேண்டும். இப்ப திடீர்னு உங்க வாகனத்தை ஒருத்தர் வழிமறிக்கிறார், வழிமறிச்சு கொஞ்சம் இப்படி வந்து எங்க ஹோட்டல்ல பாருங்க, நல்ல சாப்பாடு இருக்கு, பார் வசதியோட இருக்கு, அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலாவது ஏதாவது ஒன்னாவது, எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒன்று ஒரு பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது, நான் அதைத்தான் முதல்ல பார்ப்பேன். விழுந்தடிச்சு ஓடுவீங்க, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்து விழுந்தால் கூட சமரசம் பேசி அங்கிருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம், சமாதானம் பேசுவோம், அங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய அந்த இனி வரக்கூடிய ஒரு பெரிய பலனை நான் பார்த்து கொண்டிருக்கிறதுனால என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு உங்க மனைவி பக்கத்துல உட்காந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க,
அந்த ரைட் ஓகே சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. பாருமா இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நமக்கென்று ஒரு பெரிய வேலை இருக்கிறது. ஸோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அங்கே தான் சொல்லுகிறார், அநேகர் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்களுடைய தேவன் வயிறு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய குடியிருப்பு பரலோகம். அப்ப என்னுடைய குடியிருப்பு, நான் பரலோகவாசி, பரலோகம் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒன்று, எனக்கு கிடைக்க போகிற பாக்கியம் எப்படிப்பட்டதான ஒன்றுங்கிறத நான் சரியாய் பார்த்தால், என்னுடைய பார்வை மேலே இருக்குமானால், இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நான் என்ன செய்ய முடியும், தாண்டி செல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். நீங்கள் பூமி கடுத்தவைகள் அல்ல, அல்லது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசையர் 3:1 வாசிக்கிறோம், இந்த மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பூமி கடுத்த பூமி காரியங்கள் எதுவுமே இல்லை, இந்த மேலானதே என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் எங்கேயும் விழுந்து போக மாட்டேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படிங்க சிலுவைக்கு போனாரு, அவரால் எப்படி இப்பேற்பட்ட ஒரு பலி மரணத்தை ஏற்க முடிஞ்சது, பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட போகிறோம் என்று தெரிந்தும் எப்படி அவரால் சிலுவைக்கு போக முடிஞ்சதுன்னா, அதுக்கும் இனி வரும் ஒரு பலன் காரணமாக இருக்கிறது. அதையும் இதே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன் வைத்திருக்கக்கூடிய இனி வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தேவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாயிருக்கிறோம். ஏன் பாட அனுபவிக்கிறோம், இனி வரும் பலன் எனக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதுனாலதான் நான் இந்த பாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அனுபவிக்கிறேன், இந்த பணத்தை எல்லாம் நான் ஏன் துச்சமாய் மதிக்கிறேன், இதை எல்லாவற்றையும் என்னுடைய சிற்றின்பங்கள் இதை எல்லாம் துச்சமாய் மதிக்கிறேன், ஏன், இனி வரும் பலன். அதை இவைகளோடு கம்பேர் பண்ணும்போது இவைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவைகள் எல்லாம் தூசி. ஆனால் அதை பற்றி தெரியாம நாம் இதிலேயே விழுந்துக்கலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் உலகத்திலே மிகப்பெரிய விஷயமாய் அது பார்க்கப்படுகிறது, அந்த சாக்லேட் அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான், அந்த குழந்தை அழுதுரும், உலகமே என்னை விட்டு போய்விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த குழந்தை நினைத்து கொள்ளுகிறது. அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத இந்த பூமியில சாதாரண ஒன்று, அத்தை விட அற்புதமான ஒன்று, இந்த உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரி தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இனி வரும் பலனை சரியாய் உணராதனால, விசுவாசிக்காதனால, அதில் அதன் மேல் என்னுடைய கண்கள் வைக்கப்படாததுனால என்னால் உபத்திரவத்தை சகிக்க முடியல, உபத்திரவத்தை எதிர்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பண ஆசையை விட முடியல. சோ மோசையை போல நம்மளுடைய வாழ்க்கை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். சந்திக்கிறேன். ஆமென். காட் பிளஸ். தேங்க்யூ.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். சங்கீதம் 95 இரண்டாவது வசனம். கேரிக்கு வயது சுமார் 50 இருக்கும். ஆனால் அவருடைய மன வளர்ச்சியோ ஒரு 5 அல்லது 6 வயது குழந்தைக்கு இருக்கும் மன வளர்ச்சி தான் அவருக்கு இருந்தது. அவர் பாடல் பாடினால் கேட்கவே முடியாது. எல்லாரோடும் இணைந்து பாடல் பாட மாட்டார். அவர் சத்தம் மட்டும் தனியாக கேட்கும். மேலும் மிகவும் சத்தமாக பாடுவார். ஆராதனையில் அவர் பாடுவதை கேட்டால் சற்று எரிச்சலூட்டுவதாகத்தான் இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசுவாசி தற்செயலாக கேரி உட்கார்ந்திருந்த வரிசைக்கு முன் வரிசையிலே வந்து உட்கார்ந்து விட்டார். முதல் பாட்டு ஆரம்பித்தவுடன் கேரி சத்தமாக பாடல் பாட ஆரம்பித்தார். பாடல் நடத்துபவரின் ராகம் தாளத்தோடு இணைந்து பாடாமல் அவர் பாடுவது கத்துவதைப் போல இருந்தது. தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியான அந்த பாடலை கேரிக்கு முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தவரால் பாட முடியவில்லை. கேரியின் பாடல் சத்தம் அவருக்கு எரிச்சலை மூட்டியது. அவர் சற்று நேரத்தில் தன் தவறை உணர ஆரம்பித்தார். கேரி இந்த சபையின் ஆராதனைக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அவருடைய சத்தம் அந்த சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. ஏனெனில் கேரியின் சத்தம் அவர் வாயில் இருந்தோ அல்லது குரல் வளையில் இருந்தோ வந்தது அல்ல, அது அவருடைய இருதயத்திலிருந்து வந்தது. அவர் பாடிய பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு துதியையும் நன்றியையும் செலுத்தியது. அவர் குழந்தையைப் போல இருந்ததால் தன் சத்தம் நன்றாக இல்லையே, மற்றவர்கள் தான் பாடுவதை கேட்டால் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் யோசிக்க முடியவில்லை. அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் தேவனை மட்டும் துதித்து பாடி மகிமைப்படுத்தினார். ஆங்கில வேதாகமத்தில் சங்கீதம் 95 மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அன்டு த லார்ட் என்று கூறப்பட்டுள்ளதைப் போல கேரி சத்தமாக ஆர்ப்பரித்து பாடினார். இறுதியில் கேரிக்கு முன்வரிசையில் வந்து உட்கார்ந்திருந்தவர் தன் மனதிலே, பாடு கேரி, பாடு, சத்தமாக பாடு, உன் சத்தம் பரலோகத்துக்கு செல்லட்டும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு செல்லும் போது மௌனமாக உட்கார்ந்து விட்டு வரக்கூடாது. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறபடி துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வர வேண்டும். ஆனந்த சத்தத்தோடு அவருடைய ஆலயத்துக்குள் வந்து அவரை துதிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்க வேண்டும். தேவாலயத்துக்கு வரும்போதெல்லாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் வர வேண்டும். மேலும் சங்கீதம் 95 கூறப்பட்டுள்ளபடி, நம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். அவர்தான் நாம் பார்க்கிற வானம் பூமி யாவற்றையும் படைத்தவர். அவர் ஒருவரே சகல துதிக்கு பாத்திரர். அவரை துதிக்கும் போது நம் தேவன் நம்மில் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே சங்கீதக்காரன் தேவனை பணிந்து துதிக்க அழைப்பு விடுப்பதைப் போல நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார்படியிடக் கடவோம். வாருங்கள்.

0: பிரதர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: திருவார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். 2017 ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு, திருச்சபை சரித்திரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு. ஏனென்றால் இந்த ஆண்டில் புராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் அல்லது திருச்சபை சீர்திருத்தம் தோன்றி 500 ஆண்டுகள் நிறைவேறுகின்றன. This year, 2017, is the 500th anniversary of the Great Protestant Reformation. 1517 ஆம் ஆண்டு, அதாவது 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அக்டோபர் மாதம் 31ஆம் நாள், மார்ட்டின் லூத்தர் என்ற ரோமன் கத்தோலிக்க பாதிரி தனக்கு திருவசனத்திலிருந்து கிடைத்த வெளிச்சத்தின் மூலமாக 95 தீசிஸ் அல்லது நியாயங்கள் அல்லது விவாதங்களை ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் துருபதேசங்களுக்கு எதிராக ஜெர்மனியில் உள்ள விட்டன்பர்க் என்ற நகரில்